0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அப்படிங்க.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

காற்று உன் காலடியை நான் தேடி, கண்ணே நான் காத்திருந்தேன் கண் மூடி. இது என்ன பொது காலம் என்னோடு, குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு இது போல இருந்ததில்லை.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.

0: से कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर ஜஸ்ஸா
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: தங்கச்சல போல மங்கிடாம என்ன ஒரு
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். பொதுவாக நம் எல்லோருக்குமே ஒரு நாளின் துவக்கத்தில் மனதில் இருக்கின்ற விருப்பம் என்ன, இந்த நாளிலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த நாள் நமக்கு மிக சுகமான சௌகரியமான நாளாக, நமக்கு சாதகமான விஷயங்கள் மட்டுமே நடக்கின்ற நாளாக அமைய வேண்டும். ஏன் இப்படி விரும்புகிறோம்? ஏனென்றால் பிரச்சனையான விஷயங்கள் வந்தால் அது நம்மை பாதிக்கும். அப்படி நாம் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவேதான் ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் இந்த நாளிலே நமக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் யோசித்து பாருங்கள், இந்த நாள் நம் வாழ்க்கையினுடைய முதல் நாள் அல்ல. இதற்கு முன்பே நிறைய தினங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தினங்களிலே பல தினங்கள் நாம் பிரச்சனையை எதிர்கொண்ட தினங்களாக இருந்திருக்கும். அந்த நாட்களிலே நாம் அஞ்சி நடுங்கவில்லை, எங்கோ ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. அந்த பிரச்சனையிடம் தோற்று அந்த நாளோடு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கவும் இல்லை. ஏதோ ஒரு விதத்திலே அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு கடந்து இதோ இந்த நாளினுடைய துவக்கம் வரை வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்த நாளிலே ஏதேனும் பிரச்சனை வந்தாலும் கூட அதை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய, நடுங்க வேண்டிய, அல்லது அது வராமல் இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்ட வேண்டிய அவசியம் என்ன? நமக்குத்தான் அதை கடந்து ஜெயித்த அனுபவம் இருக்கிறதே. ஆகவே எது வந்தாலும் நான் எதிர்கொள்ள தயார். ஏனென்றால் ஏற்கனவே நிறைய எதிர்கொண்டிருக்கிறேன், நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறேன், ஜெயித்து வந்திருக்கிறேன், அந்த அனுபவம் எனக்கு உண்டு என்கிற ஒரு மிகச்சிறந்த தைரியம் மனதளவிலே ஒவ்வொரு நாளின் துவக்கத்திலும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருப்பதற்கு தேவைப்படுகிற அனுபவம் நம்மிடத்தில் ஏற்கனவே இருக்கிறது. நாம் தான் பல நேரங்களிலே அதை மறந்து விடுகிறோம். களம் பல கண்ட போராளி என்பார்களே, அப்படி ஒரு மகத்தான அனுபவம் பல தினங்களை பல சாதகமான, சாதகம் இல்லாத, நெருக்கடியான, பிரச்சனைக்குரிய, மகிழ்ச்சியான எல்லா விதமான தருணங்களையும் கடந்து வந்த அனுபவம் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆகவே மிகுந்த மனதைரியத்தோடும் ஆக்கப்பூர்வமான ஒரு மனநிலையோடும் ஒவ்வொரு நாளையுமே நாம் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி செய்தால் நாளின் துவக்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தினமுமே நமக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். அப்படி அமைத்துக் கொள்வதற்கான வல்லமை நம் எல்லோரிடத்திலும் உண்டு. நம்புங்கள், தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. தத்துவ ஞானியான செனகா அவர்கள் சொல்கிறார்கள், வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருவதை பார்த்து வருந்தாதே, ஏனென்றால் அது வாழ்க்கையினுடைய இயல்பு. அவ்வப்போது கஷ்டங்கள் வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் நீ எதை கண்டு வருத்தப்பட வேண்டும் தெரியுமா? அப்படி உன்னை எதிர்கொள்ளுகின்ற அந்த கஷ்டங்களிடம் இருந்து உன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல நல்ல பாடங்களை நீ படித்துக் கொள்ளவில்லை என்றால் தான் நீ வருத்தப்பட வேண்டும் என்கிறார் செனகா அவர்கள். பள்ளிக்கூடத்திலே நாம் படிக்கும் போது ஓராண்டு முழுக்க நடக்கக்கூடிய வகுப்புகளிலே அவ்வப்போது சில தேர்வுகள் வைப்பார்கள், மாதாந்திர தேர்வுகள், பருவத் தேர்வுகள் என்று. இந்த தேர்வுகள் எல்லாம் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற கஷ்டங்களைப் போலத்தான். அத்தனை பாடங்களையும் படிக்க வேண்டும், ஒவ்வொன்றையும் பலமுறை பயிற்சி செய்ய வேண்டும், புரியாதவற்றை புரிந்து கொள்வதற்கு மெனக்கெட வேண்டும், இரவு பகல் பாராமல், தூக்கம் உணவை பற்றி சிந்திக்காமல், கடினமாக உழைத்தால் படித்தால் மட்டுமே ஒரு மிகச்சிறந்த மாணவனாக அந்த தேர்விலே நம்மாலே வெற்றி பெற முடியும். தேர்வுகள் என்பவை நமக்கான கஷ்டங்கள் தான், பரிசோதனைகள் தான் என்றாலும் கூட, நாம் உழைத்தால், சிரமப்பட்டால், மெனக்கெட்டால், அதாவது உரிய முயற்சியை முன்வைத்தால் அதற்கு தகுந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த பாடத்தை அந்த தேர்வுகள் தானே நமக்கு கொடுக்கின்றன. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாதாந்திர தேர்விலே, பருவத் தேர்விலே, காலாண்டு, அரையாண்டு என்று ஒவ்வொரு தேர்விலும் நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டே போகும்போது ஆண்டு நிறைவு தேர்விலே அத்தனை பேரும் பாராட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வெற்றியை நாம் பதிவு செய்கிறோமா இல்லையா? அதுபோல எதிர்படுகின்ற சின்ன சின்ன சிரமங்கள் ஒவ்வொன்றிடம் இருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொண்டே சென்றால், அதன் மூலமாக நம்மை நாம் வளர்த்தெடுத்து தரம் உயர்த்தி கொண்டே சென்றால், அப்படி மேம்பட்டு நிற்கின்ற நாம் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை, சாதனையை இந்த படிப்பினைகள் கொடுக்கக்கூடிய அனுபவங்களின் துணை கொண்டு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நாம் சாதித்தே தீர்வோம். அதிலே மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே வருகின்ற சிரமங்களை பார்த்து, சவால்களை பார்த்து மனம் தளர்ந்து விடாதீர்கள். அது உங்களுக்கு என்ன பாடத்தை போதிக்கிறது என்பதை சற்று நிதானமான மனநிலையோடு கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள். அதை உங்களுக்குள்ளே நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு செயலிலும் அந்த படிப்பினைகள் பிரதிபலிக்கும்படியாக உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள், சீரமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகரும். இது நிச்சயம், அதிலே சந்தேகமே இல்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: coming.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தேதியில கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க ஆரம்பங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஜூன் மாதம் 12 தேதியான இதே தினத்துலதான் 1665 ஆண்டு நியூ ஆம்ஸ்டர்டாம் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்த நகரம், இங்கிலாந்தினுடைய காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த நகரம் அது. அந்த நகரம் நியூயார்க் அப்படிங்கிற பெயராலே அழைக்கப்பட துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1939 ஆண்டு பராமவுண்ட் பிக்சர்ஸ் அப்படிங்கிற உலக புகழ்மிக்க திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் டாக்டர் சைக்ளோப்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்கான ஒளிப்பதிவை துவங்கினார்கள். இந்த படத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3-strip டெக்னிகலர் என்று அழைக்கப்படுகின்ற வண்ணமயமாக திரைப்படங்களை பதிவு செய்வதற்கான அந்த தொழில்நுட்ப முயற்சி இல்லையா, அந்த தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட முதல் திகில் திரைப்படம் அப்படிங்கிற பெருமை இந்த படத்திற்கு உண்டு. இன்றைக்கு நாம திரை முழுக்க வண்ண ஜாலங்கள் நிரம்பி வழியக்கூடிய திரைக்காட்சிகளை பார்த்து ரசிக்கிறோம். அதற்கெல்லாம் ஒரு சிறந்த துவக்கமாக அமைந்த 3-strip டெக்னிகலர் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்ப முறையானது பயன்படுத்தப்பட துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1942 ஆண்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஜெர்மனியைச் சேர்ந்த 13 யூத இனத்தைச் சேர்ந்த பெண் ஆனா பிராங்க், ஹிட்லர் யூத இனத்திற்கு எதிராக ஒரு கொடுங்கோல் செயல்பாடுகள் நிகழ்த்தினார். அதனால பெரிதும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பெண் தான் ஆனா பிராங்க். அந்த சிறிய வயதிலேயே ஆனா அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, அதாவது டைரி எழுதக்கூடிய, நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம். ஒரு நாள் கூட தவறாமல் அந்த பழக்கத்தை அவர் மேற்கொள்ளக்கூடியவர். அந்த வகையிலே 1942 முதல் 1944 வரை ஆனா பிராங்க் அவர்கள் எழுதிய நாட்குறிப்பு தான் நாஜிக்கள் நிகழ்த்திய யூத படுகொலைகளுக்கான சாட்சியாக விளங்குகிறது. பின்னாளிலே ஆனா பிராங்க் அவர்களினுடைய அந்த டைரி குறிப்புகள் தொகுக்கப்பட்டு ஒரு நாடகமாக, திரைப்படமாக கூட உருப்பெற்றது. இதற்கெல்லாம் காரணம் சிறுமியான ஆனா பிராங்க் அவர்களினுடைய நாட்குறிப்பு எழுதுகின்ற அந்த பழக்கம். அதற்கு காரணமாக விளங்கிய அந்த டைரி நாட்குறிப்பு ஒரு பிறந்த நாள் பரிசாக ஆனா அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதை எழுதுகின்ற அந்த பழக்கம், அதற்கான ஒரு ஆரம்பம் இந்த தினத்திலே தான் விளைந்திருக்கிறது. ஒரு சிறுமியினுடைய சின்னஞ்சிறிய பழக்கம் உலக வரலாற்றினுடைய பதிவாக அமைந்தது என்பது ஆச்சரியம்தானே. அதற்கு பிறகு 1963 ஆண்டு உலக புகழ்மிக்க வரலாற்று சிறப்புடைய அழகியாக போற்றப்படுகின்ற கிளியோபாட்ரா அவர்களினுடைய வாழ்க்கை சரிதமானது திரைப்படமாக எடுக்கப்பட்டது. ஜோசப் மான்கிவிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரால அந்த படம் இயக்கப்பட்டது. தனித்துவமிக்க நடிகையாக போற்றப்படுகின்ற எலிசபெத் டெய்லர் அவர்கள் கிளியோபாட்ரா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை நடிச்சாங்க. அன்றைய தேதிக்கு உலகத்திலே பெரும் பொருட்செலவிலே எடுக்கப்பட்டதாக விளங்கிய படம் அது. அந்த திரைப்படம் பதிவு செய்யப்பட துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1964 ஆண்டு தென்னாப்பிரிக்காவினுடைய புகழ்மிக்க தலைவராகிய நெல்சன் மண்டேலா அவர்கள் அப்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக அவர் நிகழ்த்திய போராட்டங்களுக்கான தண்டனையாக 27 ஆண்டுகள் கடுங்காவல் சிறையை அனுபவிக்க துவங்கிய தினம் இன்றைய தினம். இதென்னங்க இது ஒரு சிறந்த துவக்கமா, இதை போய் இந்த பட்டியல சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்றைக்கு நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் உலகத்திலேயே அதிகப்படியான நாட்கள் சிறையிலே கழித்தவர் என்று அவருக்கு கிடைத்த அந்த பெருமைதான் அதற்கு காரணம். ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டு அந்த சிறை தண்டனையை அவர் அனுபவிக்கவில்லை. தன் தேசத்திற்காக, தன்னுடைய இன மக்களுக்காக, அவர்களினுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய உரிமைக்காக வென்று இந்த தியாகத்தை அவர் செய்தார். இந்த தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததனால்தான், அதை அவர் மனம் வந்து பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால்தான் அவருடைய இனம் விடுதலை பெற்றது. இன்றைக்கு அவர் உலக பெரும் தலைவராக போற்றப்படுகிறார். ஆகவே என்னை பொறுத்தவரை சாதனை படைக்க வேண்டும் என்றால் சோதனையை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். ஒரு மாபெரும் மனிதராக அவர் உயர்வதற்கு காரணமாக அமைந்த அந்த சிறை தண்டனனுடைய துவக்கம் என்பது கூட அவருடைய பொது வாழ்விலே ஒரு சிறப்பான ஆரம்பம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது போல பலருக்கும் நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான பல விஷயங்கள், பலராலும் ரசிக்கப்பட்ட விஷயங்கள் இன்றைய தினத்திலே நிகழ துவங்கி இருக்கின்றன. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதமான ஆரம்பங்களை இந்த தினம் மனம் வந்து வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: UFO Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. பொதுவாக மற்றவர்களோடு நம்மை நாம் ஒப்பிட்டுக் கொள்ளுகின்ற ஒரு மனநிலை என்பது எல்லோரிடத்திலுமே பரவலாக இருக்கிறது. தன்னைத்தான் அப்படி ஒப்பிட்டுக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பெரியோர்கள் சிறியவர்களிடத்திலும் கூட இந்த மனப்பான்மையை வளர்க்கிறார்கள். பார், அந்த பக்கத்து வீட்டு பையன் உன்னை விட நன்றாக படிக்கிறான், உன்னை விட அவன் ஒரு மதிப்பெண் அதிகமாக வாங்கிவிட்டான், நீ அவனை விட ஒரு மதிப்பெண் கம்மியாக வாங்கியிருக்கிறாய். இந்த குழந்தை மிகச்சிறப்பான குரல் வளத்தோடு இருப்பதை சற்றும் கவனிக்காமல் பக்கத்து வீட்டு பையன் சிறப்பாக நடனமாடுகிறான் என்பதை இந்த குழந்தையோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். அவன் பார் எத்தனை அற்புதமாக நடனமாடி எல்லோரையும் வசீகரிக்கிறான் என்று. இந்த குழந்தை இடத்திலே அற்புதமான குரல் வளம் இருக்கும். இந்த ஒப்பீடு என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை கவனிக்காமல் மற்றவர்களிடத்தில் இருப்பதை மட்டுமே கவனித்து தன்னைத்தான் தாழ்த்திக் கொள்வதாக மாறிவிடும். அப்படி மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டுதான் நம்மை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. மாறாக இப்போது இருக்கின்ற நிலையை காட்டிலும் அடுத்த நிலைக்கு நம்மை நாமே உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். நேற்றிருந்ததை காட்டிலும் இன்றைக்கு நாம் அடுத்த கட்ட வளர்ச்சியை சாத்தியப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் அடுத்த தினம் இந்த தினத்தை காட்டிலும் அடுத்த நிலை நோக்கி வளர வேண்டும். எல்லா விதங்களிலும் அப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி உயர்த்தி முன்னேற்றிக் கொண்டே செல்லும் போது யாரோடும் ஒப்பிட்டுக் கொள்ளாமலேயே, அதன் மூலமாக ஒரு எதிர்மறை விளைவை மனதிலே ஏற்படுத்திக் கொள்ளாமலேயே நேர்மறையாக நாம் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். அப்படிப்பட்டதொரு வளர்ச்சியை நம்மோடு நம்மை ஒப்பிட்டுக் கொண்டு நாம் சாத்தியப்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம், 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. யே, ஃப்ரைடே. நான் மட்டும் வரல, ஃப்ரைடேயும் வந்துடுச்சு இல்லையா? ஹாப்பி ஃப்ரைடே கைஸ், ஹாப்பி வீக்கெண்ட். இந்த ஒரு நாளுக்காக வரும் பூரா யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஹை ஃபை. அதாவது பொதுவாக ரெண்டு நாள் வீக்கெண்ட்னாலே நம்மலாம் வந்து கையிலே பிடிக்க முடியாது சின்ராசை. இப்போ 3 நாள் வேற இல்லையா, மண்டேவும் சேர்த்து ஹாலிடே. லெட் மீ ரிமைண்ட் யூ அபவுட் தட். பயங்கரமாக அப்படி வேலை பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னங்கிறதே மறந்து போயிடும் சரியா? அதனால ஜஸ்ட் பாஸ், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு சுற்றி முற்றி என்ன நடக்குதுங்கிறத பாருங்க சரியா? கொஞ்சம் அப்படி லைட்டாக வந்து பிரேக்கில் கால் வச்சுட்டு அப்புறம் வந்து போவீங்களாமா முன்னோக்கி சரியா? ஸோ ரொம்ப அவசரமாக வந்து நீங்கள் அப்படியே இந்த வாரம் ஃபுல்லாக பயங்கர டென்ஷனாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு நாள் இருக்குது. திங்கட்கிழமையும் நமக்கு ஹாலிடே கிடைக்க போகுது. என்னது இது, இப்படி இருக்கு என்னோட வாய்ஸ் அப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, இப்போ இந்த ட்ரான்சிஷன் பீரியட்னாலயா என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையிலேருந்தே தொண்டை வந்து ஒரு மாதிரி கிச் கிச் கரகரப்பு அப்படி இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் இந்த மார்னிங் வாய்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ப்ரொலாங் ஆகும் சரியா? ஸோ அப்படி நீங்களும் வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து இன்னும் யாருக்கிட்டையும் பேசல, குட் மார்னிங் எல்லாம் சொல்லலை அப்படின்னா டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது கூப்பிட்டு பேசுங்க, இல்லை வீட்டில் அம்மா இல்லை ஃபேமிலி யாருக்கிட்டையாவது ஊரில் எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனா ஒரு கால் அடிச்சு நீங்கள் பேசுவீங்களா சரியா? ஸோ தட் உங்களுடைய குரலும் வந்து கொஞ்சம் அப்படி வந்து டியூன் இன் ஆகிட்டு ஆஃபீஸில் போய் நீங்கள் யாருக்காவது குட் மார்னிங் சொல்லும்போது அவங்க பயந்துக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி சரியா? எனிவே, ஹாப்பி ஃப்ரைடே கைஸ், வாட்ஸ் ஹேப்பனிங், எப்படி போச்சு இந்த வாரம்? எப்படி போயிருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரைடே வந்தாச்சு. அதனால இந்த வாரத்தினுடைய யூனோ பேகேஜ் ஆர் நாட் ஸோ கிரேட் திங்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் உங்களுடைய செக் அவுட் டைம், ஆஃபீஸ் செக் அவுட் டைம் எத்தனை மணியோ அதுக்குள்ளே வந்து முடிச்சு அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு மைண்டை வந்து ரிலாக்ஸ்டாக எடுத்துக்கிட்டு வீக்கெண்டை நோக்கி போவீங்களாம் சரியா? ஒரு சில பேர்லாம் வந்து இருப்பாங்க வாரத்தில் வந்து நடுவில் எங்கேயாவது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆஃப் கிடச்சிட்டு சனி ஞாயிறு வந்து வேலை பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து வேற ரகம், உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி ஆறுதல் சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா என்னால் உங்களோட ரிலேட் பண்ண முடியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ எனிவே, உங்களுக்கும் வந்து வீக்கெண்ட் நல்லா இருக்கட்டும் சரியா? அண்ட் யாரெல்லாம் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க இப்போது நான் பேசுகிறத, எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம் வழியாக. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோடய பேஜ்க்கு, KIRTHANA இதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு நீங்கள் அனுப்புங்க, ஹாய் சொல்லுங்கள், உங்களுக்கு வீக் எப்படி இருந்தது சொல்லுங்கள், வீக்கெண்ட் பிளான்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்கள், வாட் இஸ் ஹேப்பனிங், ஃபீஃபா பார்த்தீங்களா, மேட்ச்லாம் பார்த்தீங்களா? ஐ திங்க் மெக்சிகோ வின் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன்ல, மெக்சிகோ வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, அது ஒன்று தான் வந்து நான் பார்த்தேன். அதில் இவங்க வின் பண்ணாங்கங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன். அதனால் அதோட ஃபீஃபா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்ணை முழிச்சு ஃபுல்லாக மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணை தொடங்க முடியாமல் ஆஃபீஸ்க்கு யாராவது போயிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, இப்படி தான் இருக்க போகுது அடுத்த ஒரு 4 வாரங்களுக்கு. எனிவே, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பாட்டு இருக்குது நிறையா. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஜாய்லுகாஸோட 500 dirhams வவுச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி இருக்கா இல்லை அடுத்த வாரம் உங்களுக்கு தரலாமா பார்க்குறேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அவ்வளோதான், நிறையா பாட்டெலாம் இருக்க போது அண்ட் நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்க போது வழக்கம் போல் சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்களும் வந்து சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் மெர்சல் விடுதலை படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ண போகிறேன். குட் மார்னிங், ஹாப்பி வீக்கெண்ட்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒரு காலத்தை விட முடிச்சு நீ தெரிஞ்சுதான்.
3: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
1: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
3: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
1: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
3: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
1: பிக் டிக்கெட் .ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போன்றீங்க அச்சா? சாரி, சைலண்ட்ல போட
7: மறந்துட்டேன்.
8: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
6: உணர்ந்துட்டாங்க, தெரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.
8: என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானா நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங்.
3: போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா வ்ளாக்ஸ். மீட் த டீம் ஆன் சண்டே June 14, 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாய். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-carat அண்ட் 18-carat கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திரஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mercel Morning brought to you by

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆல் ரைட், நம்ம ஷார்ஜா மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஒரு டிராஃபிக் டைவர்ஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. எங்கே தெரியுமா? இருங்க நான் சொல்கிறேன். நம்ம ஷார்ஜாவோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி இப்போ ஒரு டெம்பரரி பார்ஷியல் க்ளோஷர் ஆஃப் அல்தாவோன் ஸ்ட்ரீட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ அல்தாவோன் ஸ்ட்ரீட் இப்போ வந்து பார்ஷியலாக வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களாம். அண்ட் அல்தாவோன் டனல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதையொட்டி வந்து டிராஃபிக்கை நாங்கள் டைவெர்ட் பண்ணி விடுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த அல்தாவோன் ரவுண்ட் அபவுட் கிட்டே வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த ரவுண்ட் அபவுட்ல சில வேலைகள்லாம் வந்து நடக்க போகிறதுன் காரணத்தினால வீகிள்ஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் துபாய் அண்ட் அல்நாதா பிரிட்ஜ் வந்து இப்போதைக்கு அல்கார்னி ஸ்ட்ரீட் வழியாக ரீடைரக்ட் பண்ணி விடப்படும். மீன் வயல் அல்நாதா பிரிட்ஜ்லேருந்து டுவர்ட்ஸ் ஷார்ஜாக்கு வரவங்களை அல்தாவோன் ஸ்ட்ரீட்டினுடைய அந்த புது சைடில் வந்து இப்போது டைவெர்ட் பண்ணி விட போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஷார்ஜா ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாக்ட்லி அந்த மேப்போடு கொடுத்துருக்காங்க எங்கே வந்து இப்போது டைவர்ஷன்ஸ் எல்லாம் அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. சரியா, அதை தவிர்த்து வந்து பார்த்தோன்னா அல் குலாஃபா அல் ரஷீதன் இன்டர்செக்ஷன்லேயும் வந்து ஒரு டைவர்ஷன் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இது வந்து அல் குலாஃபா அல் ரஷீதன் இன்டர்செக்ஷன் கெப்பாசிட்டி என்ஹென்ஸ்மெண்ட் ப்ராஜெக்டினுடைய ஒரு பாகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியும். ஷார்ஜா வந்து பயங்கர கன்ஜஸ்டடாக இருக்கும், நிறைய மக்கள் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட்லி வந்து அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகையையும் வளர்ந்து வரக்கூடிய இந்த வாகனங்களுடைய எண்ணிக்கையும் வந்து எப்படி நம்ம எல்லாருக்குமா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான அட் த சேம் டைம் எல்லாரையும் அகாமடேட் பண்ணுற மாதிரி ஃப்ரீயான ரோட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஹென்ஸ்மெண்ட் ஒர்க்கின் பாகமாகத்தான் இந்த டைவர்ஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ லைக் ஐ ஆல்ரெடி செட், இதோடைய மேப் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா ஷார்ஜா ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ஆல்ரைட், இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் மெசேஜ் செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பேர் வந்து என்னாச்சு வாய்ஸுக்கு அப்படின்னு, நீங்கள் இப்போ ஓகே ஆயிடுச்சு தானே, நான் தான் சொன்னேன்னு இந்த மார்னிங் வாய்ஸ்னால தான் வந்து கொஞ்சம் அப்படி கரகரப்பான ஒரு வாய்ஸாக இருந்தது, இல்லை வீட்டு வி கணேஷ் மாதிரி இருந்தது, இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்கும் போது எனக்கே அப்படி தான் இருந்தது. ஓ மை காட். சரி, எனிவே, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், ஹாப்பி ஃப்ரைடே அப்படின்னு ரவி ஃப்ரம் சென்னை மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சங்கர் கலியபெருமாள், குட் மார்னிங். அல்தா பிராக், குட் மார்னிங். ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள், முஃப்ளிஹா கரெக்டாக சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து தமிழில் ஃபுல்லாக எழுதியிருக்கீங்க. ஸோ முஃப்ளிஹான்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பெயர். அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து சிவா மணியம், குட் மார்னிங் டு யூ டூ. வேறு யார், அருண்குமார், ரவிசங்கர், அப்துல் முதலிஃப், அதுக்கப்புறம் வேறு யார் ஃபயாஸ் அஹமத், ஹமீத், ஹீனா, அப்புறம் யோகராஜா, அல்லமீன் குமார், ராஜேஷ், சரண் பாபு, மைதீன் பாபா, அமூல்யா, எட்வின் சார்ல்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். செங்கதிர் செல்வன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய், ஓகே, செங்கதிர் செல்வன் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஸ்ரீதர் அவருடைய பேர். ஓகே, நைஸ். கோயம்புத்தூரில் வந்து பயங்கர மூடியாக இருக்குது கிளைமேட் பார்க்குறதுக்கு, அண்ட் மழையும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னார். எஸ், ஆக்சுவலி கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் எங்கள் அம்மா பாட்டியும் பேசிகிட்டு இருந்தேன். எப்போவுமே பேசும்போது நான் கேட்பேன் எப்படி இருக்குது மழை ஆவையிலாம் அந்த கதையெல்லாம் பேசுவோம்ல. ஸோ அப்படி கார்டன்லாம் வந்து ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுவாங்க, பார்த்தப்போ அவ்வளோ நல்லா இருந்தது, நல்ல சிலு சிலுன்னு காற்று, மழையெல்லாம் பெய்ய போது, அதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. சே, இப்போ எனக்கு அதுதான் ஃபீல் ஆகுது. நானும் தான் அங்கே போனேன் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி, ஒரு 10 டேஸ்க்கு சுத்தமாக மழையே பெய்யலைங்க. ஆமாம், மழையை வந்து நான் என்ஜாய் பண்ணவே இல்லை. பட் இட்ஸ் ஓகே, இப்போ தான் வந்து மான்சூன்லாம் செட் ஆகிருக்கு கேரளாவில். லைக் வீணும் ஜூன் 7-8 வீதம் நமக்கு வந்து மான்சூன்லாம் செட் ஆச்சு. அண்ட் வெஸ்டர்ன் காசி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், லைக் நம்ம கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள் எல்லாமும் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மழை வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யாராவது இப்போ அடுத்து ஊருக்கெல்லாம் போகிறீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சரியா, அடுத்ததா வண்டி சோலை சின்ராசு படத்துலேருந்து 90s நாட் ஹாட் பாட்டு, அப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல காவாலா, இதெல்லாம் உங்களுக்காக ப்ளே பண்ண போறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: of the hour was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: Gold வாங்குறதுக்கு right place அன்ன தங்கம் golden diamonds. இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா June 12th release ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான family tickets win பண்ணலாம். அன்ன தங்கம் golden diamonds, Karama Center, Dubai. அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
3: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ZOHO அழைக்கவும்.
4: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
5: கேரண்டீ 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
4: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
5: அண்ட் 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
4: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
5: பிக் டிக்கெட்.ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
0: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
7: Traffic update.
0: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ke upgrade aagunga.
8: ஆல் ரைட், டிராஃபிக் எங்கே இருக்குது? முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. சரியா, நான் வந்து திரும்பி வந்தே ரோட்ஸ் பேர் சொல்லி நான் போர் அடிக்கலை. பட் இப்போ வந்து அன்யூஷுவல் டிராஃபிக் ஆர் கிராஷன் நம்ம பார்த்தோன்னா, இங்கே இந்த D75-ல ஒரு கிராஷ் ஒன்றா இருக்கிறது பார்க்க முடியுது. லுலு பிரிட்ஜ் தாண்டி நேற்றுக்கும் எக்ஸாக்ட்லி இதே இடத்துல தான் ஆச்சு. அண்ட் இன்றைக்கும் வந்து அங்கே ஒரு கிராஷ் பார்க்க முடியுது நம்ம ஷேக் ராஷித் ரோடில், டுவர்ட்ஸ் பர்துபாய் போகிற அந்த டைரெக்ஷனில். ஜஸ்ட் ரைட் அவுட் சைட் நம்மளோட, ஓ இல்லை, டுவர்ட்ஸ் பர்துபாயா? இல்லை இல்லை இல்லை இல்லை, ஆன் தி அதர் சைட், எஸ் டுவர்ட்ஸ் பர்துபாய் தான். அந்த சைடில் போகும்பொழுது ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது பார்க்க முடியுது. அதனால் அந்த ஹோல் ஸ்ட்ரெச்லையுமே பார்த்தோன்னா டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்த்து பத்திரமாக டிரைவ் பண்ணுங்கள். அதை தாண்டி பாக்கி ரோட்ஸ் எல்லாத்துலேயும் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. E11-லையும் ஆக்சுவலி ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. E11-ல வந்து எக்ஸாக்ட்லி எங்கே தெரியுமா? E11-ல அல்நாதா ஃபர்ஸ்ட்னு எனக்கு இங்கே காட்டுது, இந்த மம்சார் சைடில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அண்ட் தென் 311, ஓகே, 311-லையும் வந்து மல்டிபிள் கிராஷஸ் பார்க்க முடியுது. அங்கங்கே இந்த முகேஷ்னா சைடில் இருந்து டுவர்ட்ஸ் மிர்டு வர டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே 1, 2, 3, 4 கிராஷஸ் இருக்கிறது தெரியுது. 611-ல கிராஷ் எதுவும் இல்லை, பட் கன்ஜெஷன் வந்து வழக்கம் போல் அந்த ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு இருக்கும் இல்லையா, கவனிஜ் வரைக்கும் அங்கே வந்து அவ்வளோ நல்ல கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த வழியாலாம் வந்துட்டுருக்கீங்கன்னா தாராளமாக டிலேஸ் எதிர்பார்க்கலாம். பொறுமையாக வாங்க.
7: Traffic update.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
7: Chillax song of the hour.

0: से मिले तुमने रोलेक्स रोलेक्स
1: सर यस सर
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா 89.4
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
5: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
6: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
5: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
6: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
5: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
6: பிக் டிக்கெட் .ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
7: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 7:51 on the clock. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆல் ரைட், மனசு தொட்ட மெட்டு பாட்டுக்கான டைம். யாருக்கு என்ன பாட்டு வேணும்? 800-8940 இப்பவே நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நல்ல பாட்டா கேளுங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹாய், குட் மார்னிங் அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நான் முகமது பஸ்ஸாம் பேசுறேன்.
0: முகமது பஸ்ஸாம், எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: From Muwela.
0: Muwela. Muwela-ல இருந்து துபாய் நோக்கி பயணமா?
1: என்ன
0: பண்றது, அவங்களுக்கும் பழகி இருக்கும் இல்லையா? ஷார்ஜால இருந்து வரணும்னா என்ன பண்றது?
1: போனோடனே அந்த வடிவேலும் இன்னொருத்தவனும் அந்த பொட்டிக்கடையில இருந்துகிட்டு தாத்தா தெரியுது பாத்துப்பாங்களே,
0: என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க உங்களுக்கு.
1: ரெண்டு ஆப்ஷன், ஒண்ணு வராக நதிக்கார வரும்,
0: இல்லாட்டி
1: யாக்கை திரி.
0: ஓய்யோ, ரெண்டுமே செம்ம பாட்டா இருக்கே. என்ன பண்ணலாம், வராக நதிக்கரை வருமா இல்ல யாக்கை திரி தரட்டுமா? ரெண்டுமே எனக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. இட்ஸ் லைக் ரொம்ப டஃப் ரெண்டுல சூஸ் பண்றதுக்கு. இருந்தாலும் சரி, இப்ப வந்து ஒரு ஒரு வீக்கெண்ட் ஃபீல் குடுக்கறதுக்காக நம்ம யாக்கை திரி பாட்டை ப்ளே பண்ணிடலாம், சரியா? ஓகே, சரி முகமது பஸ்ஸாம், டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட்.
1: டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.
0: யூ டு, யூ டு, பை பை பை. ஆஹா, இந்த மாதிரி ரெண்டுமே நல்ல பாட்டா சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன பண்றது? எனவே இப்போதைக்கு யாக்கை திரி பாட்டு ஃப்ரம் ஆயுதத்தை கேட்கலாம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், காலை நேர விரிவான செய்திகள் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்டான் மீது ஈரான் மேற்கொண்டுள்ள புதிய தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் அந்த நாடுகளின் இறையாண்மைக்கும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமீரகம் பாதிக்கப்பட்ட நாடுகளுடன் முழு ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மத்திய அரசின் மிக முக்கிய ஆலோசனை கூட்டமான நிதி ஆயோக் கூட்டம் புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. மாநிலங்களின் நிதி தேவைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் விஜய் சில கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார். அவை திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும், நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும், மருத்துவ இடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பின்படியே நிரப்ப தமிழக அரசுக்கு அனுமதி தர வேண்டும், ரூபாய் 3,284 கோடி கல்வி நிதி விடுவிக்க வேண்டும், கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும், மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமாக ஒத்துழைப்புடன் செயல்பட தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளது, இளைஞர் திறன் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த விழைகிறோம் என்று முதல்வர் விஜய் பேசியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: சுரேஷ் சலே உண்மையில் புலனாய்வுத் துறையின் ஒரு அதிகாரியாக செயற்பட்டாரா அல்லது கோட்டாபய ராஜபக்சேவின் அடியாளாக செயற்பட்டாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சுரேஷ் சலேவினாலோ பிள்ளையாளினாலோ மீண்டு வருவது என்பது அசாத்தியமான விடயமாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலேவிற்கு அதிக அளவிலான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அங்குள்ள வெளிநாட்டினரை வெளியேற்ற பல்வேறு வழிகளை கையாண்டு வரும் நிலையில் இந்திய வம்சாவளியினர் தங்கள் அபார புத்தியால் புதியதொரு சரித்திர சாதனையை படைத்துள்ளனர். அமெரிக்காவில் 9,500 கோடி ரூபாய்க்கு மேல் சந்தை மதிப்பு கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை யூனிகார்ன் என்று அழைப்பார்கள். இப்படிப்பட்ட பிரம்மாண்ட நிறுவனங்களை உருவாக்கிய பிற நாட்டு பின்னணி கொண்ட தொழிலதிபர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்தியர்கள் முதலிடத்தை பிடித்து அசுர சாதனை படைத்துள்ளனர். அதாவது 96 யூனிகார்ன் நிறுவனங்களை தொடங்கி இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளனர். இந்த பட்டியலில் தொழில்நுட்பத்தில் கில்லாடிகளாக கருதப்படும் இஸ்ரேல், சீனா, பிரிட்டன் போன்ற நாடுகளை எல்லாம் இந்தியர்கள் பின்னுக்கு தள்ளியுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 9 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
3: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலீங்க. It's a very good choice.
1: Star of the month.
4: Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு காலையில நான் வரும்பொழுது அன்டில் ஜதவ் வரைக்கும் எனக்கு அப்படி காலியா இருந்தது ரோடு. அதுக்கப்புறமா ஜதவ்ல இருந்து என்னமோ தெரியல, அந்த இடத்துல வந்து ஐ திங்க் கொஞ்சம் இந்த ஜதவ் டு ஊத்மேதா போற அந்த ஸ்ட்ரெச்ல வந்து ரோடு எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அங்க மட்டும் கொஞ்சம் லைட்டா ஒரு கன்ஜெஷன் இருக்கிற மாதிரி இருந்தது காலையிலேயே. இப்போ அங்க எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் மேப் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பட் அதுவாய் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஃப்ரைடே மார்னிங்? எப்போ எல்லா ஃப்ரைடேயும் சொல்ற மாதிரி தான், சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பினீங்கன்னா வீக்கெண்ட வேஸ்ட் பண்ணாம நீங்க என்ஜாய் பண்ணலாம். சரியா, பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல தடையற தாக்க ஜில்லா படங்கள் இருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஓரிரு அப்டேட்ஸ் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ராசல் ஹைமா டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பர்பிள் ரூட்டை ரீலான்ச் பண்ணியிருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. அல் நக்கீல் மனார் மால்க்கு போகக்கூடிய இந்த ரூட்டுக்கான அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் திருப்பியும் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ June 3, 2026 வந்து இப்போ அப்கிரேட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ரூட்டில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14 kilometers வந்து ரோடு கவரேஜ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. புது ஸ்டாப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. டைம் டேபிள் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஈஸியாக கன்வீனியண்டாக ரெசிடென்ட்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் இந்த ரூட்க்கு வந்து டிராவல் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் வர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால ராசல் ஹைமா மக்களே, உங்களோட பர்பிள் ரூட் இஸ் பேக்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Business update.
3: Brought to you by Zoho.com.
0: Okay. நம்ம ஷார்ஜாவுடைய ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கடந்த ஆண்டு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. 2025 வந்து ரெக்கார்ட் சேல்ஸா 65.6 billion திரம்ஸ் பதிவு பண்ணியிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 34,000 வீடுகள் வந்து தயாராகிட்டு இருக்காமா அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக ஷார்ஜால மட்டுமே. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்வெஸ்டர் டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபாரின் பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்ஸும் வந்து நம்ம பார்த்தோம்னா மேஜரா நடந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நம்ம சொன்னோம் இல்லையா, ரோடு எக்ஸ்பென்ஷன் வர்க் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஷார்ஜால அப்படின்ட்டு. அது அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய மக்கள் வந்து ஷார்ஜாவை தேர்ந்தெடுத்து வந்துட்டு இருக்கிற அந்த காரணத்தினால தான் நம்ம ஷார்ஜாவினுடைய ரியல் எஸ்டேட் செக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க.
3: Back to back.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
4: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
3: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
4: அண்ட் 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
3: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
4: bigticket.aeல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
5: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
6: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த anniversary சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல, மொத்தம் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakh ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts.
4: In the anniversary celebrations sales event coming Sunday, June 14th, 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car, double offer, miss paniradinga.
5: மேடம்
7: ஒரு நிமிஷம்.
8: எஸ்,
7: தமிழ் FM தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
8: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார வர?
7: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
8: Damn it.
9: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: அடிங்க.
10: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
11: Mersal Morning brought to you by

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
7: சம்மர்
6: வந்துருச்சேன். Terms and conditions apply.
8: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
9: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com-க்கு வருக.
10: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
11: கேரண்டீ 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
10: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
11: அண்ட் 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
10: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
11: bigticket.ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
12: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
13: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
14: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour.
15: Golden Song of the Hour.
13: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
16: ஐயையையா, வெக்கத்த பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
17: என்னன்னு சொல்ல?
16: ஓ, யோசிக்கிறியா?
17: எப்படி சொல்ல?

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிரால கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAE lottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
3: பெரியா பெரியா
4: சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
7: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ். நீங்க ஜெயிக்க தயாரா?
6: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
7: and 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
6: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
7: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
8: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அப் நெக்ஸ்ட் பவிழமல்லி உங்களுக்காக பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஆல் ரைட், வெதர் வந்து எப்படி இருக்க போகுது? இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாகியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்மளோட நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி தெரிவிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஃபாகி வெதர் கண்டிஷன்ஸ் பிளஸ் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டும் வந்து எதிர்பார்க்க போறோம். 47 degrees Celsius வரைக்கும் நமக்கு வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு இன்னைக்கும் அதே தான் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு மார்னிங் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல கோஸ்டல் ஏரியாஸ்லாம் வந்து ஃபாக் அண்ட் மிஸ்ட் ஃபார்மேஷன் வரப்போகுது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. காத்து அகேன் கொஞ்சம் நல்லா பலமா வீசும் அப்படிங்கறதுனால அது மட்டும் ஒரு ஆசுவாசத்தை நமக்கு கொடுக்கும். அதனால இந்த கொஞ்சம் ஃபாகி ஆர் மிஸ்டி மார்னிங்க்கு மட்டும் நம்ம தயாராகிப்போம் சரியா? அது ஒண்ணு. அண்ட் வேற என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணியே ஆகணும் இல்லையா. இன்னைக்கு வந்து என்ன நாள்? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, ரைட்? ஸோ இன்னைக்கு வெள்ளி, நாளைக்கு வந்து சனி. அஃப்கோர்ஸ் ஒரு வாரமும் வந்து நீங்க என்ன மறக்கிறீங்களோ இல்லையோ, வீக்கெண்டை நீங்க மறந்தீங்கனாலும் கூட பரவாயில்ல, வீக்கெண்ட் அந்த ஹோல் நீங்க மறந்துக்கோங்க. ஆனா சனிக்கிழமை அண்ட் புதன்கிழமைகளை வந்து மறக்கவே கூடாது. பிகாஸ் இந்த ரெண்டு நாட்களால உங்களுடைய வாழ்க்கையே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு நாட்கள்ல நடக்கக்கூடிய அந்த லக்கி டிராவால எஸ் தி யுஏஇ லாட்டரி வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான பரிசுகள்லாம் வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப ரீசெண்டா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் எவ்ரிவேர், ரைட்? கிராண்ட் 30 million dirhams வந்து வின் பண்ணியிருக்காரு தி யுஏஇ லாட்டரி, தி யுஏஇ லாட்டரி .ae வழியாக தயப் ஃப்ரம் நேபாள். அதே மாதிரி அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தி யுஏஇ டிக்கெட், சாரி தி யுஏஇ லாட்டரி .ae க்கு போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய டிக்கெட்ஸ் வாங்குங்க. அண்ட் வாங்கிட்டு இந்த புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல நடக்க இருக்கக்கூடிய லக்கி டிராவில் கலந்துக்கோங்க. ஓகேவா? கலந்துக்கிட்டு அப்படி ஜஸ்ட் கீப் ப்ரேயிங் ஸோ தட் உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்ட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹூ நோஸ், அதனால உங்களுடைய லக்கை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் இது வித் த யுஏஇ லாட்ரி .ae. ஸோ மறக்காமல் போய் உங்கள் டிக்கெட்ஸை வாங்குங்க சரியா? அண்ட் திஸ் இஸ் ப்ராட் யூ பை த கேம் எல்எல்சி, லைசன்ஸ்ட் பை த GCGRA. ஃபார் 18 அண்ட் அபவ் ஓன்லி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்டான் மீது ஈரான் மேற்கொண்டுள்ள புதிய தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் அந்த நாடுகளின் இறையாண்மைக்கும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமீரகம் பாதிக்கப்பட்ட நாடுகளுடன் முழு ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மத்திய அரசின் மிக முக்கிய ஆலோசனை கூட்டமான நிதி ஆயோக் கூட்டம் புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. மாநிலங்களின் நிதி தேவைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் விஜய் சில கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார். அவை: திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும், நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும், மருத்துவ இடங்களை 12 வகுப்பு மதிப்பின்படியே நிரப்ப தமிழக அரசுக்கு அனுமதி தர வேண்டும், ரூபாய் 3,284 கோடி கல்வி நிதி விடுவிக்க வேண்டும், கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும், மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமாக ஒத்துழைப்புடன் செயல்பட தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளது, இளைஞர் திறன் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த விழைகிறோம் என்று முதல்வர் விஜய் பேசியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மீனாட்சி நடராஜனின் வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரி நிராகரித்தார். தெலுங்கானாவில் அவர் மீது நிலுவையில் உள்ள வழக்கை குறிப்பிடாததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இது முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் கமிஷனரிடம் காங்கிரஸ் கட்சி முறையிட்டது. இது தொடர்பாக டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால், மூத்த தலைவர்கள் ஜெயராம் ரமேஷ், அபிஷேக் சிங்வி, வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் உள்ளிட்டோர் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று அவர் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு தொடர்பாக நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, அதுல் சந்துர்கர் அமர்வில் மூத்த வக்கீல் அபிஷேக் சிங்வி ஆஜராகி இந்த மனுவை விசாரணைக்கு எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள வழக்கின் விவரங்களை குறிப்பிடாததற்கு தவறுதலாக அவரது வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். பின்னர் இந்த மனுவை இன்று விசாரிப்பதாக நீதிபதிகள் கூறி அதற்கு பட்டியலிடுமாறு அறிவுறுத்தினர்.
1: இலங்கை செய்திகள்.
2: சுரேஷ் சலே உண்மையில் புலனாய்வுத் துறையின் ஒரு அதிகாரியாக செயற்பட்டாரா அல்லது கோட்டாபய ராஜபக்சேவின் அடியாளாக செயற்பட்டாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சுரேஷ் சலேவினாலோ பிள்ளையாளினாலோ மீண்டு வருவது என்பது அசாத்தியமான விடயமாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலேவிற்கு அதிக அளவிலான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அங்குள்ள வெளிநாட்டினரை வெளியேற்ற பல்வேறு வழிகளை கையாண்டு வரும் நிலையில் இந்திய வம்சாவளியினர் தங்கள் அபார புத்தியால் புதியதொரு சரித்திர சாதனையை படைத்துள்ளனர். அமெரிக்காவில் 9,500 கோடி ரூபாய்க்கு மேல் சந்தை மதிப்பு கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை யூனிகார்ன் என்று அழைப்பார்கள். இப்படிப்பட்ட பிரம்மாண்ட நிறுவனங்களை உருவாக்கிய பிற நாட்டு பின்னணி கொண்ட தொழிலதிபர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்தியர்கள் முதலிடத்தை பிடித்து அசுர சாதனை படைத்துள்ளனர். அதாவது 96 யூனிகார்ன் நிறுவனங்களை தொடங்கி இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளனர். இந்த பட்டியலில் தொழில்நுட்பத்தில் கில்லாடிகளாக கருதப்படும் இஸ்ரேல், சீனா, பிரிட்டன் போன்ற நாடுகளை எல்லாம் இந்தியர்கள் பின்னுக்கு தள்ளியுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் since 1982.

0: இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீசனாக இந்த வருஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் கப் சீசன் இல்லையா, பிகாஸ் இட் இஸ் லைக் த பிகெஸ்ட் எவர். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் மூன்று நாடுகளில் வந்து இந்த வேர்ல்ட் கப் நடக்குது. இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்களோட சேர்த்து பார்த்தோம்னா அந்த பால் தான் இல்லையா. இப்போ இந்த வருஷம் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பால் இல்லை அந்த ஃபுட்பால் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பால் வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்ல வந்து செய்யக்கூடிய ஒரு பால் ஆக இருக்கு இல்லையா. அந்த பால்ல வந்து சிப் எல்லாம் இருக்குமா, அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த நம்பர் ஆஃப் கிக்ஸ் எல்லாம் வந்து அதால மானிட்டர் பண்ண முடியும். இந்த ட்ரியாண்டா அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த மேட்ச் பால் இந்த வருஷம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026ல அடிடாஸ் அவங்க தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாகிஸ்தான் சியால்கோட்ல தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் வேர்ல்ட் கப், கடந்த ஒரு மூன்று நான்கு வேர்ல்ட் கப்புக்குமே வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் பாகிஸ்தான்லேருந்து தான் வந்து அவங்களுடைய இந்த ஃபுட்பால்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பயங்கர ஃபுட்பால் ஃபீவராக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ஓ மை கடவுளே அண்ட் சேதுபதி படங்கள் வந்து ரெண்டு பாட்டு கேட்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யூஏ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
0: ஆல் ரைட், ஒரு வார்னிங். யூஏ ரெசிடென்ஸ் ஆகிய நமக்கு இங்கே நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸ் அவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த கூகுள் மீட் இருக்கு இல்லையா, கூகுள் மீட்டை வச்சு ஒரு புது டைப் ஆஃப் ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் வழக்கமாக நமக்கு கால் பண்ணி லிங்க் அனுப்புறது, இல்லை வந்து இந்த நம்பர் சொல்லுங்கள், கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள், இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படியெல்லாம் பண்ணுறதையும் தாண்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஐசிபி இருக்குல்ல, ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் ஐடென்டிட்டி சிட்டிசன்ஷிப் கஸ்டம்ஸ் அண்ட் போர்ட் செக்யூரிட்டி, அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் மாதிரி அவங்க வந்து அவங்கள வந்து தெரியாது ஏமாந்து போயிடுறாங்க. சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஏமாறாம இருக்கணும். இந்த மாதிரி சஸ்பிஷியஸான ஐடிஸ்ல இருந்து உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாம் வந்ததுனா ப்ளீஸ் டு நாட் ரெஸ்பாண்ட் அண்ட் அந்த லிங்க் வந்து முக்கியமா கிளிக் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடியில வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படி இப்படி இருக்குன்னு சொல்வாங்க. அண்ட் அந்த ப்ராப்ளமேட்டிக்கான எமிரேட்ஸ் ஐடி வந்து நீங்க சரி பண்ணணும்னா இவ்வளவு ஃபீ எல்லாம் பே பண்ணணும் சொல்லி உங்களுக்கு லிங்க் எல்லாம் அனுப்பவும் பண்ணுவாங்க. சோ ப்ளீஸ் டு நாட் ரெஸ்பாண்ட். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி அத்தாரிட்டிஸ் எல்லாம் டைரக்டா இப்படி நம்மளை கூப்பிட்டு அதுவும் இந்த மாதிரி லிங்க் எல்லாம் அனுப்பி இமீட்டோ இல்ல வந்து ஜூமோ இந்த மாதிரியான லிங்க் எல்லாம் வந்து அவங்க அனுப்பவே மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது பானிக் ஆக கூடாது. இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வரும்போது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்மள நாம வந்து அமைதிப்படுத்திக்கிட்டு இது உண்மையான காலா இல்லையாங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். சோ கவனமா இருங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே வந்து ஃபீஃபா ஃபீவர் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் அதுதான் பார்க்க முடியுது. அண்ட் பயங்கர

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
3: கேரண்டீ 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
2: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
3: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
2: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
3: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்ட வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. Number VNCT Global 15 years in Dubai anniversary ke Chennai top 5 locations ana ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la in the anniversary sale la double offer oda unga villa va book panunga. In the 15 year celebration sale la neenga endha villa book pannalum 1 lakh illa 2 lakh illa motham 15 lakh price discount koodave 15 lakh free grand SUV car, 15 years kana free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts
6: in the anniversary celebrations sales event coming Sunday June 14th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Burjman Metro Station la nadakka irukku. Call 054-767-3111 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss panniradinga.
7: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரும் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: You are with Kirtana on Mersal Morning.
14: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: ஹலோ, ஆரி இல்ல, புஹாரி. OG ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரன்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: 24 hours restaurant, world famous chicken 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 years of legacy இப்போ UAE ல வந்தாச்சு. ஒரிஜினல் chicken 65, authentic mutton biryani and flaky madras parottas ne திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். Visit புஹாரி ரெஸ்டாரன்ட் near பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4, பர் துபாய்.
5: சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT, 0 interest and 9.66 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
1: என்னது இது 611 வந்து ரெண்டு கிராஷஸ் பார்க்க முடியுது. அல்தாபி ஹார்ஸ் ரைடிங் இருக்கு இல்லையா, அங்கே இந்த அல்காவனிஜை நோக்கி வரக்கூடிய வழியில் பார்த்தோம்னா ரெண்டு கிராஷஸ் ஆகியிருக்கு. ஸோ அங்கே அந்த ஒரு ஹோல் ஸ்ட்ரெச்கே நம்ம பார்த்தோம்னா டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் 311 ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 13, எஸ் அங்கேயும் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. பிகாஸ் ஆஃப் விச் 311 ஆல்ரெடி டிராஃபிக் தான், அது இன்னும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா ராசல்கூர் ரோடில், எஸ் ராசல்கூர் ரோடில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு ரைட் ஆஃப்டர் இந்த வைல்ட் லைஃப் சாங்க்சுரி. அதனால டுவர்ட்ஸ் அல்கேல் போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்லையும் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அதுதான் ஃப்ரைடே மார்னிங், ஏன் இவ்வளோ டென்ஷன், கூலாக டிரைவ் பண்ணுங்கள், டென்ஷன் ஆகாமல் டிரைவ் பண்ணுங்கள் சரியா. எனிவே அடுத்ததான் ஒரு பிரேக் அண்ட் பிரேக், அப்புறமா ஒன்று ரெண்டு பாட்டெலாம் உங்களுக்காக வருது. ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. 89.4 Tamil FM. Namma radio, namma music.
2: ஒரு
3: SUV car, 15 years kana free maintenance, 15 years free rental, total 30 lakhs worth offer and discounts.
4: In the anniversary celebrations sales event coming Sunday June 14th 10 AM to 10 PM at Park Ridges Hotel near Burjman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss paniradinga.
5: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
6: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
5: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
6: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
7: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
8: கேரண்டீட் 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
7: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
8: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
7: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
8: பிக் டிக்கெட் .ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
9: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: You are with Kirtana on Mirasol Morning.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் authorized dealers of Toyota Lexus Nissan Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: அபுதாபியின் அல்லேனில் ஒரு உணவகத்தில் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் கடுமையான உணவு பாதுகாப்பு விதி மீறல்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்ததை தொடர்ந்து அந்த உணவகத்தை மூடுமாறு அபுதாபி வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. முந்தைய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் தொடர்ச்சியான விதி மீறல்கள் மற்றும் அந்த நிறுவனம் பயனுள்ள திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்த தவறியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. எமிரேட்டில் நுகர்வோர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உணவு பாதுகாப்பு தரங்கள் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும் உடனடி நடவடிக்கை அவசியம் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதிகாரிகளின் கூற்றுப்படி அந்த உணவகம் அனைத்து விதி மீறல்களையும் சரிசெய்து உணவு பாதுகாப்பு தேவைகளுக்கு இணங்கி மீண்டும் செயல்பட அனுமதி பெறும் வரை இந்த மூடல் நடைமுறையில் இருக்கும் என்பது தெரியவந்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: நம் நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அதிக நாட்கள் பணியாற்றி வருவதை கொண்டாடும் வகையில் சென்னை டி நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று விழா நடந்தது. அப்பொழுது கட்சி கொடியை ஏற்றி வைத்து மோடி ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். இந்தியாவை அதிக நாட்கள் ஆண்ட பிரதமராக மோடி திகழ்கிறார். அவர் பிரதமரான பின் நாடு முழுவதும் அதிக அளவில் 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டன. தமிழகத்தில் அதிக அளவில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியது என்று அவர் கூறினார். பார்லிமெண்டில் செங்கோலை நிறுவியவர் மோடி. ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்தது, சோழ செப்பேட்டை வெளிநாட்டிலிருந்து மீட்டது என தமிழுக்காக பெருமை சேர்த்தவர் மோடி. அவரின் சாதனைகள் குறித்த கண்காட்சி அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படும். தமிழகத்திற்கு எல்லா திட்டங்களும் வந்து சேர தமிழக பாஜக உறுதியாக துணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
2: பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள காகித ரூபாய் நோட்டுகள் கிழிந்து போவதால் அதற்கு பதிலாக அதிக ஆயுட்காலம் கொண்ட பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் வருகிற 30ஆம் தேதி முதல் அறிமுகமாக உள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் தீயாய் பரவி வருகிறது. இது பொதுமக்களிடையே தேவையில்லாத பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் எதுவும் தற்பொழுது இல்லை என்று ரிசர்வ் வங்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எனவே காகித நோட்டுகள் செல்லாது என பரவும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் தவறான நிதி நிர்வாகம் மற்றும் முறையற்ற பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இயலாவிட்டால் அனுர பதவியை விட்டு விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதல்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அங்குள்ள வெளிநாட்டினரை வெளியேற்ற பல்வேறு வழிகளை கையாண்டு வரும் நிலையில் இந்திய வம்சாவளியினர் தங்கள் அபார புத்தியால் புதியதொரு சரித்திர சாதனையை படைத்துள்ளனர். அமெரிக்காவில் 9,500 கோடி ரூபாய்க்கு மேல் சந்தை மதிப்பு கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை யூனிகார்ன் என்று அழைப்பார்கள். இப்படிப்பட்ட பிரம்மாண்ட நிறுவனங்களை உருவாக்கிய பிற நாட்டு பின்னணி கொண்ட தொழிலதிபர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்தியர்கள் முதலிடத்தை பிடித்து அசுர சாதனை படைத்துள்ளனர். அதாவது 96 யூனிகார்ன் நிறுவனங்களை தொடங்கி இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளனர். இந்த பட்டியலில் தொழில்நுட்பத்தில் கில்லாடிகளாக கருதப்படும் இஸ்ரேல், சீனா, பிரிட்டன் போன்ற நாடுகளை எல்லாம் இந்தியர்கள் பின்னுக்கு தள்ளியுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. 89.4
0: தமிழ் 89.4
1: Star of the Month
3: Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:10 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல பருத்தி வீரன், அதுக்கப்புறம் புஷ்பா படங்கள் எல்லாம் ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் ஓரிரு அப்டேட்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுல முதல் அப்டேட்
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இங்கதான் நம்ம யுஏனுடைய எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் வந்து பெஸ்ட் ஏர்லைன் இன் த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையை மீண்டும் பெற்றிருக்கு. அப்பா அடி, இதுவும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இல்லை. எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ். அண்ட் இதை வந்து கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எபெக்ஸ் ஏர்லைன் அவார்ட்ஸ், அதில் தான் வந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இருக்கை வசதி, உணவு, வைஃபை மாதிரியான ஒரு 5 பிரிவுகளில் வந்து இவங்க ரொம்ப சிறப்பாக விளங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த காரணத்தினால 2026 இந்த பெஸ்ட் ஏர்லைன் இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற பெருமையை எமிரேட்ஸ் ஏர்லைனுக்கு கொடுத்துருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Business update
1: brought to you by zoho.com.
0: ஆல் ரைட், கோல்ட் ப்ரைசஸ் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு, அதை நீங்கள் கவனிச்சிங்களா? யூஏலையும் சரி குளோபலியும் சரி, இப்போது இந்த இன்ஃப்ளேஷன் கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே போச்சு. அண்ட் யூனோ, இப்போ திருப்பியும் வந்து டென்ஷன்ஸ் எல்லாம் அதிகரிச்சிச்சுன்னா கோல்டு திருப்பியும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நேற்றுக்கு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தம் அறிவித்ததுக்கு அப்புறமாவே நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டு ப்ரைசஸ் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இன்னைக்கு பார்த்தோம்னா 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 505 திரம்சை தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ட் நேத்தியை காட்டிலும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக தான் பார்க்கப்படுது.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
0: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: செழித்தையும் தமிழி ஒளி

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 10:28 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்ததான் வந்து ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல பூ பாடல் அப்படிங்கிற ஒரு பாட்டு. பேரே நல்லா இருக்குல்ல, பூ பாடல் கேட்கறதுக்கு. 29 படத்துல இருந்து நம்ம கேட்க போறோம். ஷான் ரால்டன், ரவி ஜி இவங்க எல்லாம் பாடி இருக்கக்கூடிய பாட்டு. பட் அதுக்கு முன்னாடி
1: weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: All right, 47 degrees Celsius வரைக்கும் இன்னைக்கு வெப்பநிலை பதிவாக இருக்கு. அண்ட் ஹியூமிடான ராத்திரி அண்ட் ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் ஸ்காச்சிங் இன்லண்ட் ஹீட், அதாவது சுட்டெரிக்கும் வெயில் வந்து நம்ம இன்னிலிருந்து எதிர்பார்க்கலாம் இந்த வீக்கெண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரலஜி சொல்லியிருக்காங்க. வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஜூன் மாசம் 12 குளுகுளுன்னு நமக்கு என்ன குளிர்காத்தா வீசும். ஏசி வேணா ஹைல வச்சுக்கிட்டு குளிர்காத்தெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். பட் வெளியில போனீங்கன்னா இப்படிதான் இருக்க போகுது. பட் இந்த நேரத்துல உங்களை கூல் பண்ற மாதிரி ஒரு அமேசிங்கான ஆஃபர் பத்தி நான் சொல்ல போறேன். இந்த சம்மர் இஸ் டைம் ஃபார் யூ டு அப்கிரேட் யுவர் கார், அதுவும் வித் ஜெட்டோர். சோ ஜெட்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் தராங்க. பை நவ் இன் பே அண்ட் பே இன் 2027 மாதிரி ஒரு அமேசிங் ஆஃபர். ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் எது வேணாலும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், அப் டு 7000 திரம்ஸ் வரைக்கும் நீங்க சேவிங்ஸ் என்ஜாய் பண்ணலாம் ஆன் செலக்ட் மாடல்ஸ். அண்ட் இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 966 திரம்ஸ் பர் மந்த். அதோட சேர்த்து உங்களுக்கு வாரண்டியும் தராங்க அப் டு 1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். சோ நீங்க வந்து பீச்சுக்கு போறீங்களோ இல்ல வந்து பக்கத்து நம்ம ஒமானுக்கு போறீங்களோ ஆர் யூனோ எங்க போறீங்கனாலும் ஒரு சிட்டி ரன்க்கு நீங்க போறீங்க உங்களுக்கு ஜெட்டோர் will be your best travel companion. And ஜெட்டோர் ஷோரூம்ஸ் வந்து நமக்கு அபுதாபி, துபாய், அஜ்மான், அலேன் எல்லா இடங்களிலும் இருக்கு. அதனால நீங்க போங்க, உங்களுடைய ஜெட்டோரை புக் பண்ணுங்க. ஜெட்டோர் UAE part of Elite Group Holding. Terms and conditions apply.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
3: incoming
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
1: E66 நம்ம துபாய் லேன் ரோட்ல வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. இந்த அல்வாசல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு இல்லையா ஜாதவ் பக்கத்தில், அங்கே வந்து ஒரு கிராஷ் ஆகியிருக்கு. அதனால அங்கே கொஞ்ச நேரமாகவே ஒரு கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக வேறு எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் 311 கொஞ்சோண்டு டிராஃபிக், 11 கொஞ்சோண்டு டிராஃபிக், அப்புறம் ராசல் கோர் ரோடில் கொஞ்சோண்டு டிராஃபிக், அவ்வளோதான் இருக்குது. டிரைவ் சேஃப்.
2: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ராமா சென்டர், துபாய்.
4: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த ஆனிவர்சரி சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிப்ரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh price discount, கூடவே 15 lakh free grand SUV car, 15 years கான free maintenance, 15 years free rental, டோட்டலா 30 lakhs worth offer and discounts.
3: இந்த the anniversary celebrations sales event coming Sunday June 14th 10 AM to 10 PM at Park Ridges Hotel near Burjman Metro Station la nadakka irukku. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss பண்ணிராதீங்க.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: That's so nice.
1: Yes. Okay. So maximum participation means, you know, there is a higher chance of the winning gift.
0: Okay.
1: And also, നമ്മളുടെ കാമ്പയിൻ മൂവിനനുസരിച്ച് we have a lot of things coming in.
0: Mm-mm-mm.
1: Bigger gifts coming in.
0: Okay.
1: And, you know, എല്ലാം നമ്മൾ ഹാപ്പിനെസ് ആണ് നമ്മുടെ മുഖ്യം. So
0: happiness தான் മുഖ്യം.
1: Happiness தான் മുഖ്യം.
0: I can see that கொஞ்சம் கொஞ்சம் வந்து தமிழ் வார்த்தைகள்லாம் நீங்க வந்து நடுவுல ஃபில் அப் பண்ண ட்ரை பண்றீங்க. Because I know that Malayalis க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தமிழ் இல்லையா?
1: Yes.
0: How much do you like Tamil, you tell me?
1: I love Tamil as much as I have breakfast for you know masala dosha and pongal.
0: Pongal?
1: So, yes.
0: Oh, you're a pongal fan. That's
1: yes,
0: amazing.
1: I know pongal, exactly.
0: Okay, okay.
1: So, this is something number one, nammalde day to day life il okke nammal completely especially in Dubai. We have we go to Saravan Bhavan for breakfast. We go to Kirti, so things like that, you know.
0: Okay.
1: Nammal idu parna pole a lot of things we have things in common. So, this is the thing. So, what we do is nammalde like it's a close community but you know we are having a lot of things shared they pole nanum bigil kandittu fan aayadana so
0: you are Thalapathy fan?
1: Yes.
0: Okay, so you're happy about our Thalapathy becoming the CM of Tamil Nadu?
1: Very much so nice. Let's see what all good things are going to come, like at the end of the day we just want good things to happen to
0: absolutely,
1: our
0: absolutely absolutely
1: so that is the thing. So adha namukku happiness than mukyam adinte kooda like we say this is my motto, I keep do good things to others, just don't hurt anybody in our concept and just do good all around.
0: That's amazing.
1: And
0: beautiful.
1: Yeah, this is what we do. And nammalde see basically the page apart from the campaign we have events and giveaways also. The campaign kanjalum every weekend there is something happening there. So on a Friday evening if you're free just go to the page and see, you might have ticket giveaways. Nammal ee weekend blast tickets kodukkunnundu. We're doing a lot of things and then nammal varuna events kodukkunnundu and you know even events people who want to reach to more people just come to us and see, we will just post it. Like we said nammalku or full team idinde backil namakkonde pravartikkunnundu events. So
0: avanga பேசுற மொழி வேணா இப்போ மலையாளமா இருக்கலாம் பட் அவங்களுடைய மனசு வந்து இட் இஸ் ஆல் ஓவர், இட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் தி சவுத் ஆஃப் இந்தியா. ஸோ நீங்க வந்து தமிழா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், கன்னடாவா இருக்கலாம், தெலுங்குவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் வந்து யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு தி பேஜ். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வந்து தெர் இஸ் அன் அமேசிங் கிவ் அவே தட்ஸ் ஹேப்பனிங் ஆன் தி பேஜ். ஸோ ஜஸ்ட் இப்பவே இன்ஸ்டாகிராமுக்கு போனீங்கன்னா தி பேஜ் யூஏன்னு தேடலாம், அவங்களோட பேஜ் கிடைக்கும் அண்ட் யூ கேன் ஃபாலோ. நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் இன்ஃபேக்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டிங் வித் யூ.
1: ஸோ
0: தமிழ் எஃப்எம் அண்ட் தி பேஜ் together சேர்ந்து இந்த ஒரு கேம்பெயின ஒரு அமேசிங்கான கேம்பெயினா பண்ணலாம், நிறைய gifts எல்லாம் வந்து கொடுக்கலாம் நம்ம மக்களுக்கு. So what else would you like to say?
1: Yes, just come and collect our gifts. அத்ர உள்ளு நீங்க கலக்க ஜெயிக்க. And anything is there just give us a message, any confusions, anything. Lot of gifts are coming up ஏ ஒரு கேம்பெயின் and then also we are giving a lot of fun surpriseful things also in between. So yes, we are excited and thank you for really for hosting us on air and we are very grateful also. நம்மளுடைய மக்கள் like you know we are not separate between Kerala and Tamil Nadu.
0: I know but still நீங்க
1: சொல்லுங்க
0: பாப்போம்.
1: மம்முட்டி ஃபேன்ஸ் போல தான் நமக்கும் சூர்யா ஃபேன்ஸ் உண்டு, விஜய் ஃபேன்ஸ், நம்மளுடைய எவ்ரிதிங் வி ஆர் இன்டல்ஜிங்.
0: ஐ நோ வி லவ்ட் மன்மல் பாய்ஸ் when it got released. அதுலயும் வந்து ஐ ஆக்சுவலி லவ் தி கனெக்ட் of Tamil and Malayalam madlanda kanmani anbodu kadalan paattu illaya.
1: Yeah,
0: so thirupi vandu adu oru periya oru rage aachu. So that is how interconnected we are, Tamil and Malayalam and the page UAE and 89.4 Tamil FM. In the football season ungalukaga amazing aaki tharaporum, like I already said avangalude page poi paarenga, follow pannunga, take part in the poll and win amazing gifts. Thank you Shaheen.
1: Thank you so much Kirsana, thank you very much.
0: Thank you. All right, adoda naalum kalambarathukana time aayiduchu. Up next, மது தயாரா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணலாம். அண்ட் திருப்பியும் மண்டே கிடையாது, டியூஸ்டே மார்னிங் உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். பை பை.
2: நேரம் இப்பொழுது காலை 11 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: மற்றொரு வாகனத்தை துரத்திச் சென்று திடீரென திசை மாறி சென்ற ஓட்டுநர் ஒருவருக்கு துபாய் நீதிமன்றம் 3 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது என அமீரகத்தின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் நேற்று தெரிவித்தது. சாலையில் மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை கடுமையாக அமல்படுத்துவதை இது மற்றொரு வழக்காக அடிக்கோடிட்டு காட்டுகிறது. துபாயில் உள்ள போக்குவரத்து தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தால் அந்த வாகன ஓட்டுநருக்கு எதிராக ஒரு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஓட்டுநர் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி பாதிக்கப்பட்டவரின் வாகனத்தின் மீது திடீரென திசை மாறி மோதி அவரை துரத்தி வலுக்கட்டாயமாக நிறுத்தி பின்னர் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி அவரை தாக்கியதாக அந்த அமைப்பு தெளிவுபடுத்தியது. அவரது ஓட்டுநர் உரிமமும் ஓராண்டுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டது.
1: தமிழக செய்திகள்.
2: ராணுவத்தில் பணிபுரிந்து பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்தவர் மேஜர் முகுந்த் வரதராஜன். இவரது வீடு தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு தாம்பரத்தில் உள்ளது. அந்த வீட்டில் அவருடைய பெற்றோர் வசித்து வருகின்றனர். அவருக்கு இந்திய ராணுவத்தின் உயரிய விருதான அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது நினைவை போற்றும் விதமாக கிழக்கு தாம்பரத்தில் ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரி வரை செல்லும் தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்று பெயரிட மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உரிய பரிந்துரை குறிப்புடன் அனுப்பி வைக்குமாறு நகராட்சி நிர்வாக இயக்குநர் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை வெறும் இல்லத்தரசிகள் என கருதுவது அவர்களின் பங்களிப்பை குறைத்து மதிப்பிடுவதாகும். உண்மையிலேயே அவர்கள் தேசத்தை கட்டி எழுப்புபவர்கள். சாலை விபத்தில் ஒரு வீட்டின் இல்லத்தரசி உயிரிழக்க நேர்ந்தால் மாதம் 30,000 ரூபாய் வருவாய் ஈட்டுவதற்கு சமமானவர் என கருதி அதற்கேற்ற வகையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் தவறான நிதி நிர்வாகம் மற்றும் முறையற்ற பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இயலாவிட்டால் அனுர பதவியை விட்டு விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதல் கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ அணி வீழ்த்தியது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 23வது சீசன் தொடரை மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகிய 3 நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கும் தொடர் நேற்று நள்ளிரவு தொடங்கியது. துவக்க விழாவையொட்டி மெக்சிகோ சிட்டி மைதானத்தில் நடந்த கோலாகல கலை நிகழ்ச்சிகள் ரசிகர்களின் கண்களை கவர்ந்தன. கொலம்பிய பாடகி ஷக்கீரா மற்றும் நைஜீரியாவின் பாடகர் பர்னா பாயுடன் இணைந்து டாய் டாய் என்ற பாடலை பாடி அசத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற முதல் போட்டியில் மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சையை நடத்தினர். சொந்த மண்ணில் உள்ளூர் ரசிகர்களின் ஆதரவுடன் களமிறங்கிய மெக்சிகோ போட்டியின் ஆரம்பத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்தியது. மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global. 15 years anniversary munite Chennai Pammal location la pudhu villa plots. Meet the team on Sunday, June 14, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel, Dubai. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewellery. 40% discount on 22 carat and 18 carat gold jewellery making charges madri pala offers. Matrum Z5, inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்குள்ள அப்படியே போய் டீடைல்டா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி சில பல பேசிக் விஷயங்கள்லாம் பாத்துடலாமா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: இது மசாலா கேஃபியோ 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். ஸோ ஐசிபி அஃபிஷியல்ஸ் மாதிரி கூகுள் மீட்ல வந்து ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு, அதனால நீங்க வந்து பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஏ ரெசிடென்ட்ஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் கூட நம்ம பார்த்தோம்ல, போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் போலீஸ் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படிதான் இப்படிலாம் வித விதமா யோசிக்கிறாங்களோ ஸ்கேமர்ஸ், ஆனா அவங்க எப்படி எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க, பஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஃபெடரல் அத்தாரிட்டி ஆஃப் ஐடென்டிட்டி சிட்டிசன்ஷிப் கஸ்டம்ஸ் அண்ட் போர்ட் செக்யூரிட்டி ஐசிபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூகுள் மீட், ஃபேக் இமெயில் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஃபெடரல் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி ஐசிபிலேருந்து பேசுகிறோம் நாங்கள், உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும், நீங்கள் ஆத்தன்டிகேஷன் கொடுங்க, அது இதெல்லாம் கேட்குறாங்களாம். எதையும் கொடுத்துடாதீங்க, உண்மையிலே இப்படி கேட்கவே மாட்டாங்க. உங்கள் மேலே நிஜமாலே ஆக்ஷன் எடுக்கிறவங்க இந்த மாதிரி கூகுள் மீட்டில் உங்களை வீடியோ கால் பண்ணி கேட்க மாட்டாங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இங்க UAE ல ரொம்ப பிரெடிக்டபிளான ஒரு weather தான் இருக்கு. அது என்னன்னா, ஆமா பிறந்த குழந்தை கூட தெரியும், சன்னி வெதர். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் விண்ட்ஸ் ஒரு பக்கம் ஒரு சில பக்கம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜூன் 12th ஓவரால் என்சிஎம் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
1: வெதர் அப்டேட் brought to you by Alras Auto AC Parts, the number 1 auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: வரக்கூடிய சாட்டர்டே அண்ட் சண்டேல ஹியூமிடிட்டி லைட்டாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்டர்னல் ஏரியாஸில் 22 லோயஸ்டாகவும் 47 ஹையஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேஜர் சிட்டிஸில் டெம்பரேச்சர்ஸ் வந்து 38, 39, 41 ஹையஸ்ட்டாக ரெக்கார்ட் ஆகும், லோஸ் வந்து 30, 29, 28 இருக்கும் அப்படின்னு என்சிஎம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்கப்பா. தொடர்ந்து பேசுவோம் நண்பேண்டா படத்துலேருந்து பாட்டு ஸ்டேட்யூன்.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: நைன்டி ஒன்னு போடு.

0: TR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
2: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

மார்னிங் மேட்ச் எல்லாம் என்னால பார்க்க முடியாது ஐயா. சத்தியமா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோ ஸ்ட்ரென்த்தோ கிடையாது. ஏன்னா மார்னிங் மேட்ச் பாக்குறதுக்கு மார்னிங் ரைசர்ஸால மட்டும்தான் முடியும். நைட்டு 4 மணிக்கு தூங்க போறவங்களால முடியாது. அதனால நான் வந்து பார்க்கல. ஃபீஃபா வேர்ல்டு கப் ரொம்ப சுவாரஸ்யமா ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்போட முதல் மேட்ச் நான் ஃபுல்லாக பார்த்தேன், மெக்சிகோ வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, ரெஃபரிங் ரொம்ப நல்லா ரெஃபரிங் பண்ணாருங்க. அந்த ரெஃபரி பா சூப்பராக பண்ணார் தெரியுமா, ஒவ்வொரு எரரையும் பக்காவாக பார்த்து. அண்ட் பிளேயர்ஸுமே ஆக்சுவலாக சொல்லணும்னா டிக்னிஃபைடாக தான் விளையாடினாங்க. எந்த விதமான சண்டையும் பெருசாலாம் அவங்க போட்டுக்கல. ஆனால் அதுக்கே 3 ரெட் கார்டு அந்த மேட்ச்சில். ஏன்னா அந்த ரெட் கார்டு வந்து ரெட் கார்டு கொடுக்கக்கூடிய ஃபவுலாக இருந்துச்சு, அதனால வந்து ரெட் கார்டு ஆப்வியஸாக கொடுத்துட்டாங்க. பட் இந்த ப்ரீமியர் லீக்லேயோ இல்லை லாலிகாலையோ ரெகுலராக வந்து ஒரு ஃபைட்லாம் நடந்துகிட்டே இருக்கும். பெருசாக கூட நடக்க ப்ரீமியர் லீக் லாலிகால கூட ஓகே, சில பல லீக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஃபைட் நடக்கும். இந்த அர்ஜென்டினா மேட்ச்ல ஆரம்பிச்சிருச்சு, போர்ச்சுகல் மேட்ச்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் பயங்கர உக்கரமாயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனிவேஸ் 2-0 அப்படின்னு மெக்சிகோ ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அதே குரூப்ல வந்து சவுத் கொரியா அண்ட் செக் ரிபப்ளிக் செக்கியா அவங்க வந்து விளையாடினாங்க. அதில் ஃபர்ஸ்ட் செக்கியா தான் கோல் அடிச்சாங்க. பட் இருந்தாலும் சரியான கம்பேக், 67வது நிமிஷத்துலையும் 80வது நிமிஷத்துலையும் சவுத் கொரியா 2 கோலை போட்டு அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ 4th பிளேஸில் இருக்காங்க, அண்ட் செக் 3rd, சவுத் கொரியா 2வது, மெக்சிகோ 1வது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மெக்சிகோக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு கேக் வாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் நாட் எ வெரி வெரி டஃப் குரூப். இதில் வந்து ஸ்டார் ஸ்டட்டட் டீம்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. இன்றைக்கி கனடா வர்சஸ் பாஸ்னியா ஹெர்செகோவினா, நான் ஃபுல் சப்போர்ட் வந்து பாஸ்னியா ஹெர்செகோவினாக்கு தான் ஆப்வியஸ்லி. அண்ட் குரூப் டி யூஎஸ்ஏ வர்சஸ் பரகுவே, இந்த மேட்ச் பார்க்க முடியாது, காலைல 5 மணிக்கு தூங்கிடுவேன். அண்ட் நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு கத்தர் சுவிட்சர்லாண்ட், ஜாலியாக பார்க்கலாம். கத்தர் நம்ம நெய்பர்ஸ், அதனால் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் பிரேசில் மொராக்கோ, இந்த மேட்ச்க்கு தான் இப்படியே நான் ஃபேன் ஜோனுக்கு போயிடலான்ட்டுருக்கேன். ஸோ இதுதான் அடுத்து வரக்கூடிய 4 மேட்சஸ் ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஃபுட்பாலே பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு ஃபுட்பாலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை எனக்கு ஃபுட்பால் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் எனக்கு பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு யோசிச்சிங்கன்னா, ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உலகத்தில் பல பேர் வந்து ஃபுட்பால் ஃபேனாக மாறுறதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது ஒரு வேர்ல்டு கப்பை பார்த்துருப்பாங்க, அதுதான் அவங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பேசுவது மசாலா கஃபே 99.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேட்.

0: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவோம் பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஓன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்கினீங்கன்னா June 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
1: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179.

0: வெல்கம் பேக் இது மாதிரி கேஃபே 18.4 தமிழ் எஃப்எம். குரல் லைட்டாக கொஞ்சம் அப்படி இருக்கு, கண்டுக்காதீங்க ஓகேவா. இப்போ நீங்கள் கால் பண்ணி பேச வேண்டிய நம்பர் 800-8940-8840 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள், அந்த பாட்டை வந்து இமீடியட்டாக ப்ளே பண்ணி விடுவேன் சரியா. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் 89.4 தமிழ் எஃப்எம் உடைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருந்தீங்கன்னா இப்போவே டெவலப் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் உடைய செயலி. வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: ஹலோ மது
0: சார், வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: என்ன விலைன்னு ஒரு படம் இருக்கு பாருங்க, மாதவன் சினேகா நடிச்சது, அதுல இருந்து ஒரு பாட்டு.
0: ஓகே, ஒருவேளை அந்த பாட்டு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: ஒருவேளை பிரிய மாணவில இருந்து இந்த ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று இருக்கும் பாருங்க, அதை போடுங்க.
0: சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன விலை இல்லைன்னா பிரிய மாணவிலே,
1: பிரிய மாணவிலையில் ஃபர்ஸ்ட் சாங்.
0: சரி பாஷா, நான் என்ன விலையிலேருந்தே ஒரு பாட்டு போட்டுறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ, ஹாவ் நெக்ஸ்ட் டே. அண்ட் பாஷா கூட பேசிவிட்டு நான் வந்து உங்ககிட்ட 12 மணிக்கு மேலே வந்து மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன். ஸ்டே டியூன்ட், இது நம்ம ரேடியோ ரொம்ப மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.

0: மற்றொரு வாகனத்தை துரத்தி சென்று திடீரென திசை மாறி சென்ற ஓட்டுநர் ஒருவருக்கு துபாய் நீதிமன்றம் 3 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது என அமீரகத்தின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் நேற்று தெரிவித்தது. சாலையில் மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை கடுமையாக அமல்படுத்துவதை இது மற்றொரு வழக்காக அடிக்கோடிட்டு காட்டுகிறது. துபாயில் உள்ள போக்குவரத்து தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தால் அந்த வாகன ஓட்டுநருக்கு எதிராக ஒரு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஓட்டுநர் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி பாதிக்கப்பட்டவரின் வாகனத்தின் மீது திடீரென திசை மாறி மோதி அவரை துரத்தி வலுக்கட்டாயமாக நிறுத்தி பின்னர் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி அவரை தாக்கியதாக அந்த அமைப்பு தெளிவுபடுத்தியது. அவரது ஓட்டுநர் உரிமமும் ஓராண்டுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டது.
1: தமிழக செய்திகள்.
0: 25 ஆண்டுகளுக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய திமுகவினருக்கு தற்பொழுது 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோர் நள்ளிரவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2001 ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து மதுரையில் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இந்த வன்முறை குழுவை தடுக்க முயன்ற போது ஆய்வாளர் வானமாமலைக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. ரூபாய் 730 மதிப்புள்ள நீதிமன்ற சொத்துக்களை சேதப்படுத்தியது மற்றும் வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் திமுக நிர்வாகி மாறன் உள்ளிட்ட பலர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் உயிரிழந்தனர், ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். மீதமிருந்த மாறன் உள்ளிட்ட மூவருக்கு நேற்று முன்தினம் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: அசாம் நாகாலாந்து மாநில எல்லையில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கூட்டாக ஆய்வு செய்து உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மத்திய அரசு, அசாம் மற்றும் நாகாலாந்து அரசுகள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாவது, இன்று வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை பார்க்கிறோம். இதன் மூலம் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கின்றன. வளர்ச்சியடைந்த வடகிழக்கு மாநிலங்களான பிரதமர் வகுத்த கொள்கை நாட்டு மக்கள் முன்பு வைக்கப்பட்டுள்ளது. இன்று அதனை அடைவதற்கான வழியில் இருந்து ஒரு தடையை அகற்றியுள்ளோம். இன்று வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அசாம் மற்றும் நாகாலாந்து மாநில அரசுகள் கையெழுத்து போட்டு உள்ளன. அந்த பகுதிகளை தாண்டி மேலும் ஆய்வு செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக நாகாலாந்து முதல்வர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பதில் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டம் தொடர்பாக இக்கூட்டத்தில் பல முக்கிய முன்மொழிவுகளும் யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி ஒப்பந்தம் குறித்து உடன்பாடு எட்டியுள்ளதாக டிரம்ப் கூறி வந்த போதிலும் ஈரான் அதை மறுத்ததுடன் இதுவரை இறுதி ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை என்று கூறுகிறது. பேச்சுவார்த்தைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருப்பதாகவும் இதுவரை ஓர் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்து, ஈரான் அறிவிக்கும் வரை இவ்விஷயம் தொடர்பாக டிரம்ப் வெளியிடும் எந்த ஒரு செய்தியும் அவரது முந்தைய செய்திகளைப் போலவே கருதப்பட வேண்டும் என ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.

0: என்ன எப்படியாவது மேட்சை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சர்வே எடுத்ததில் ஒரு சில பேருக்கு ஃபீஃபா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைமிங்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்களா, ஏன்னா குறிப்பாக முக்கியமான மேட்சஸ் நிறைய வந்து காலையில் 5 மணி 6 மணிக்கு இருக்கிறதால செம டென்ஷன் ஆகுது அப்படின்னு பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சேவைப்படி என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் மேட்ச் பார்த்துட்டு அப்படி இப்படி கிடைக்கிற நேரத்தில் தூங்கிட்டு எதையாவது பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்ட்டில் யுஏஇ, சவுதி, கத்தர், குவைத், பாரின், ஒமான், இஜிப்த், லெப்னான், ஜார்டன்னு பல்வேறு கண்ட்ரீஸில் 1200 ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கல்ஃப் டேலண்ட் அவங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க. அது மூலமாக தெரிய வந்திருக்கு. அதில் நானும் ஒருத்தன் தான், பட் 5 மணிக்குலாம் நல்லா பார்க்க முடியாது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, ஏழு எமிரேட்லயும் என்னென்ன டெம்பரேச்சர்ஸ் இப்போ கரண்டா இருக்கு 12:13 PM இன் படி அப்படிங்கறத
2: சொல்றேன். Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அபுதாபி பொறுத்த வரைக்கும் 40.1 degrees Celsius இருக்கு. ஃபீல்ஸ் லைக் 40.1 தான். 40.1ங்கிறது 40.1 மாதிரியே ஃபீல் ஆகும். துபாயை பொறுத்த வரைக்கும் 39.1 degrees Celsius இருந்தாலும் நீங்க கீழே போனீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் லைக் இட்ஸ் 47.2 degrees Celsius. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் 39 தான் இருக்குது. ஷார்ஜாவில் 39.1 degree தான் இருக்குது. ஆனால் வெளில போனீங்கன்னா 48.5 மாதிரி இருக்கும். அஜமானை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இப்போ கரண்ட்டாக 39.2 இருக்குது. வெளில போனீங்கன்னா 40.1 மாதிரி இருக்கும். ஓகே, தட் இஸ் டாலரபிள். ராசல் கேமால 42.3, ஃபீல்ஸ் லைக் 43.5. ஜேராவை பொறுத்த வரைக்கும் அதான கூலாக இருக்கும், 35-36 இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல 36.1, ஃபீல்ஸ் லைக் 30 தான். ஐயோ, குழுன்னு இருக்கும் போலாங்க. அல்லைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 40.3, ஃபீல்ஸ் லைக் 40.4. உமல்குவைன்ல இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் 39.2, ஃபீல்ஸ் லைக் 40. இதுதான் வந்து ஆஸ் ஆஃப் 12 PM உச்சிவெயிலின் படி ஏழு எமிரேட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நிலவரம்.
2: பேக் டு பேக்
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: சம்மர்
2: வந்திருக்கேன். Terms and conditions apply. Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds. இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா June 12th release ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான family tickets win பண்ணலாம். அன்னதங்கம் Golden Diamonds, Karama Center, Dubai.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா.
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
3: Talaivar Song of the Hour, brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani. Ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Carla, appappo prachana var ACO. Illa prachana vanda spare parts and service la problem var sadharana AC brand illa na ide.
2: Denso oda UAE's first distributor. 1982 la irundhe Danya Refrigeration oda mukhyamana angam.
3: JM brand AC da.
2: JM brand AC da.
4: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam. Since 1982.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும்.
14: அசுமை தாராஜா.

0: ஸ்ட்ரீம் அவைலபிளாக இருக்கு.
1: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT, 0 interest and 9680 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: வேற ஒரு இடத்துல இன்னைக்கு டிராஃபிக் இருக்கு. ஆக்சுவலாக வழக்கமாக இருக்கக்கூடிய இடங்களில் இல்லை, ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ E11 டுவர்ட்ஸ் ஷார்ஜா கொஞ்சோண்டு ஏர்போர்ட் பக்கம், அதே மாதிரி E311 டுவர்ட்ஸ் ஷார்ஜா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு கிராஷ் போட்டே இருக்கு. ஸோ கிசேஸ் லேண்ட்ஃபில் நோக்கி போகும்போது, பட் ஸ்டில் அங்கே டிராஃபிக் வந்து மாடரேட்டாக தான் இருக்கு. முயஸ்னா பக்கத்துலலாம் டாலரபிளாக தான் இருக்கு. அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட் இண்டஸ்ட்ரியில் எங்கேயுமே டிராஃபிக் இல்லை. பட் துபாய்க்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா ஷேக் சாயித் ரோட்டில் சரியான டிராஃபிக் இருக்கு. அல் சஃபா ரீஜனில் 1, 2, 3 கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கிற காரணத்தினால, பிஸ்னஸ் பே தாண்டின உடனே ஆன் பாசிவ் மெட்ரோ போகிற வழியில் ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கிறதுக்கான காரணம் அந்த ஒரு கிராஷ் தான். அதே மாதிரி நீங்கள் அல்சஃபாக்குள்ளேருந்து ஷேக் சயித் ரோடு வரீங்க அப்படின்னா உமாஷீஃப் ரோட்லலாம் சரியான டிராஃபிக் இருக்குது, காரணம் அங்கேயும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் அல்கூஷ் தேர்டு கிட்ட இந்த ஃபஸ்ட் அல்கேல் ஸ்ட்ரீட்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் ஃபுல் டிராஃபிக்கு. நீங்கள் அந்த ஃபஸ்ட் அல்கேல் ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே உம்சுக்கிம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பயங்கர ஸ்லோவாக இருக்குது. உம்சுக்கிம்லேயே துபாய் ஹில்ஸ் மார்க்கெட் ஆரம்பித்து டுவர்ட்ஸ் ஷேக் சயித் ரோட் போகிற டைரக்ஷனில் செம ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த ஷேக் சயித் ரோட்டில் இந்த டெரிபிள் கன்ஜெஷன் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய 3 கிராஷ் தான். நண்பர்களே பார்த்துக்கோங்க, நீங்கள் துபாயிலேருந்து இப்போ கிளம்புறீங்க, பர்துபாயிலேருந்து கிளம்புறீங்க, தேரிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா ஷேக் சயித் ரோடு அவாய்ட் பண்ணிவிட்டு அல்கேல் ரோடு எடுக்கிறது சிறந்த ஒரு முடிவாக இருக்கும்.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
1: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம். மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: ஆனா இந்த டைம்ல நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம், நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல வந்து ஃபிஃபா வேர்ல்ட் கப் காண்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கோம், அதுலலாம் வந்து பிரெடிக்ட் அண்ட் வின் பிரெடிக்ட் அண்ட் வின் பிரெடிக்ட் அண்ட் வின் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுலலாம் நீங்க கரெக்டா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், நீங்க வந்து பிளான் பண்ணி அடிக்கலாம், நிறைய பிரைசஸ் வின் பண்றதுக்கான ஒரு சீசன் இது. ஏன்னா ஃபிஃபா வேர்ல்ட் கப் வந்து உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஈவெண்ட் இல்லையா, இதனால நீங்கள் வந்து இந்த காண்டெஸ்ட் எல்லாத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரிமைண்டர் போட்டு வச்சிங்க, இந்த ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வகை வகையாக காண்டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் போய் ப்ரெடிக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் வந்து பயங்கரமாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. நேற்று வந்து ஒரு சவுத் கொரியன் ஃபேன் மெக்சிகோ ஃபேன்ஸுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாரு. வழக்கமாக கிளப் ஃபுட்பால் அப்படின்னா அவர் வந்து பயங்கரமாக பேண்டர் பண்ணி கலாய்க்கிறேன்ற பேரில் அவர் ஹர்ட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வேர்ல்டு கப் அப்படின்னு வரப்போ அது வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டாக மாறும். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ஃபேனை தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. வாடா வாடா நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஃபிஃபா வேர்ல்ட் கப் இஸ் ஆல் அபவுட் மொமெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் தான். ஸோ நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஃபுட்பால் பார்க்க மாட்டீங்க இது வரைக்கும் பார்த்துல அப்படின்னா, இது ஒரு நல்ல சான்ஸாக வச்சு நீங்கள் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேம் மேலே ஒரு லவ் வந்துடும். ஸோ இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய க்ரூஷியலான இம்பார்ட்டண்ட்டான மேட்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் அப்படின்னு நான் பார்க்குறது ஆஸ்திரேலியா வர்சஸ் துருக்கியே நல்லாயிருக்கும். பிரேசில் மொராக்கோ அஃப்கோர்ஸ் 100% ஒரு பயங்கரமான மேட்ச், அது அன்பிலீவபிளி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதை தாண்டி கண்டிப்பாக அது ஒன் சைடடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கலப்பா. அப்படி ஒன் சைடு ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், பார்த்துட்டு வர வேண்டியதாக. இங்கிலாந்து வர்சஸ் குரோஷியா 18th June, அது ஒரு பயங்கரமான மேட்ச் அது. ஐயோ ரெண்டு பேரும் ஒரு ஒரு மொரட்டு டீமு, இங்கிலாந்து வர்சஸ் குரோஷியா. அந்த மேட்சுக்கு நான் வந்து வழி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஃபஸ்ட்டு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இந்த ரெண்டு மேட்சுக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த மோஸ்ட். அதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்ட் ஆஃப் 32 எப்போ போகிறீங்களோ அதுக்கப்புறம் வர எல்லா மேட்சுமே வந்து பிளாக் பஸ்டர் மேட்சஸ் தான். இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் தான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கும். ஒன்ஸ் நம்ம நாக் அவுட்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கதையே வேறு. ஸோ இந்த ரெண்டு மேட்ச் பர்டிகுலராக நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: மற்றொரு வாகனத்தை துரத்தி சென்று திடீரென திசை மாறி சென்ற ஓட்டுநர் ஒருவருக்கு துபாய் நீதிமன்றம் 3 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது என அமீரகத்தின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் நேற்று தெரிவித்தது. சாலையில் மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு எதிராக

0: ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை கடுமையாக அமல்படுத்துவதை இது மற்றொரு வழக்காக அடிக்கோடிட்டு காட்டுகிறது. துபாயில் உள்ள போக்குவரத்து தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தால் அந்த வாகன ஓட்டுநருக்கு எதிராக ஒரு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஓட்டுநர் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி பாதிக்கப்பட்டவரின் வாகனத்தின் மீது திடீரென திசை மாறி மோதி அவரை துரத்தி வலுக்கட்டாயமாக நிறுத்தி பின்னர் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி அவரை தாக்கியதாக அந்த அமைப்பு தெளிவுபடுத்தியது. அவரது ஓட்டுநர் உரிமமும் ஓராண்டுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டது.
1: தமிழக செய்திகள்.
0: டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு முதல்வர் விஜய் கர்நாடகாவில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் தரிசனம் செய்ய புறப்பட்டார். தமிழக முன்னாள் முதல்வர் MGR மூகாம்பிகையின் தீவிர பக்தர். கோவிலுக்கு தங்க வாள் காணிக்கை செலுத்தியுள்ளார். மற்றொரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார். சமீபத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்காவும் கொல்லூருக்கு வந்து மூகாம்பிகையை தரிசித்தார். இந்நிலையில் டெல்லி பயணம் முடித்து புறப்பட்ட முதல்வர் விஜய் இன்று மதியம் கர்நாடகா செல்கிறார். விமானத்தில் பெங்களூரு செல்லும் அவர் அங்கிருந்து கொல்லூர் தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் சென்று வழிபாடு செய்கிறார். சிறப்பு பூஜைகளிலும் அவர் பங்கேற்கிறார். இதையொட்டி கோவில் வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அசாம் நாகாலாந்து மாநில எல்லையில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கூட்டாக ஆய்வு செய்து உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மத்திய அரசு, அசாம் மற்றும் நாகாலாந்து அரசுகள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாவது, இன்று வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை பார்க்கிறோம். இதன் மூலம் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கின்றன. வளர்ச்சியடைந்த வடகிழக்கு மாநிலங்களான பிரதமர் வகுத்த கொள்கை நாட்டு மக்கள் முன்பு வைக்கப்பட்டுள்ளது. இன்று அதனை அடைவதற்கான வழியில் இருந்து ஒரு தடையை அகற்றியுள்ளோம். இன்று வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அசாம் மற்றும் நாகாலாந்து மாநில அரசுகள் கையெழுத்து போட்டு உள்ளன. அந்த பகுதிகளை தாண்டி மேலும் ஆய்வு செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக நாகாலாந்து முதல்வர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பதில் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டம் தொடர்பாக இக்கூட்டத்தில் பல முக்கிய முன்மொழிவுகளும் யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. அதிபர் இமானுவேல் மேக்ரானின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி ஜூன் 13ஆம் தேதி தனது பிரான்ஸ் பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியும் அதிபர் மேக்ரோனும் இருதரப்பு பேச்சு நடத்துவர். இந்திய கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் கொடூரமான தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஈரான் அரசின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி கூறும்போது, 3 இந்திய நாட்டினரை கொன்ற இந்திய வர்த்தக கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் கொடூரமான தாக்குதல்கள் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆயுத கொள்கை மற்றும் அரச கடற்கொள்ளை கொள்கைக்கு சான்றாகும். கொல்லப்பட்ட இந்திய மாலுமிகளின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்திய மக்களுக்கும் அரசிற்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார். உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாகவும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்திற்கு ஆபத்தாகவும் இருக்கும் அமெரிக்காவின் சட்டவிரோத நடத்தைக்கு சர்வதேச சமூகம் பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் Brought to you by Danya Group of Companies since 1982. 89.4. Neengal kettukondirupadu 89.4 Tamil FM.

ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு மணிக்கு வெதர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். வெதர் அப்டேட் brought to you by Alraz Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alraz.me. ஜெயராள மேல நம்ம எல்லாரும் கண்ணு வச்சு இன்னும் கொஞ்சம் ஏறி போச்சு டெம்பரேச்சர். ஸோ இன்னைக்கு வந்து விண்ட் 18 KMPH-லையும் ஹியூமிடிட்டி 23% ஆகவும் விசிபிலிட்டி வழக்கம் போல 10 km 6 miles கிளியராகவும் இருக்கு. ப்ரெஷர் 1001 MBR இருக்கு. யூவி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 11.4 இருக்குது. அதனால் நீங்கள் வெளியே போகிறத இப்போதைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. ஈவினிங் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெளியே போங்க. ஏர் குவாலிட்டி 41.40 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்னைக்கான வெதர் அப்டேட். 12ஆம் தேதி மதியம் 1 மணியின்படி. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. ஓகே, என்னதான் ஒரு பக்கம் வந்து நம்ம ஃபீஃபாவுக்காக தூக்கத்தை தொலைச்சாலும் வேற ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் நம்மளை நோக்கி வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போது யூஏஇயில் கரண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபேமிலி யூகே விசாக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஆவரேஜாக இப்போ வந்து ட்ராவல் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. ஒரு கன்சல்டன்சி தந்திருக்கக்கூடிய டேட்டாவிலிருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிற விஷயம். இந்த விசா சர்வீசஸ்லாம் வழங்குவாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூகேக்கு என்ன தான் சில பல கண்ட்ரீஸ்க்கு இ விசா கிடைச்சாலும் இந்த 154,000 dirhams அப்படிங்கிறது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது இல்லையா. 11 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி யூகே விசா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பேங்க்கில் அவ்வளோ ரூபாய் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதையும் தாண்டி நீங்கள் பர்டிகுலராக இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, எத்தியாட் அர்வே சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு சீசன் டைமில் நாங்கள் எந்த விதமான விலையேற்றமும் கொடுக்கல, அங்கே என்ன விலை இருக்கோ அதே விலையை தான் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு எத்தியாட் அர்வேஸோட சிஇஓ சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா சீசன் டைமில் பொதுவாக ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கும், மக்கள்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்தில் இது கண்டிப்பாக பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back. 2 part.

0: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்கினீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ராமா சென்டர், துபாய்.
1: செழித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: first traffic, then next.
1: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: எக்ஸைட் ரோட்ல ஒரு மிகப்பெரிய கன்ஜஷன் இருந்துச்சுன்னு சொன்னல, அது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஆக்சுவலா சர்வீஸ் ரோட்ல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு, பட் அந்த இடத்துல ஒரு கிராஷ் இன்னும் ரிப்போர்ட் ஆயிருக்கதா சொல்லப்படுது. ஆல்சோ நீங்க வந்து ஷேக் சைத் ரோடுக்கு பேரலா அப்படியே அந்த அல்வாசல் ரோட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உம்சுக்கிம் பக்கம் அங்கெல்லாம் வந்து ஃபுல்லா சரியான ஸ்லோவா இருக்கு. அதே மாதிரி அல் மனாரா ஸ்ட்ரீட்ல வந்து பயங்கர ஸ்லோவா இருக்கு. நீங்க ஷேக் சைத் ரோட்லேருந்து அப்படியே ரைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் ஜுமேரா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பயங்கர ஸ்லோவா இருக்கு. ஆல்சோ இது வந்து துபாயில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கா. அதே மாதிரி அல்பர்ட் ஷா ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து அலசியல் ஸ்ட்ரீட்ல, ஓகே அலசியல் ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உம்சுக்கிம் ஸ்ட்ரீட்டை நோக்கி அங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் காணப்படுகிறது. அல்கேல் ரோட்ல டுவர்ட்ஸ் துபாய் ஹில்ஸ் மால் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இதெல்லாம் தான் துபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய டிராஃபிக் நிலவரம். அப்படியே ஷார்ஜாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை. யூனிவர்சிட்டி சிட்டி பார்க்க மட்டும் கொஞ்சம் மலையா ஸ்ட்ரீட் டிராஃபிக் இருக்கு, மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை. குட் கோ.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: ஓகே, இப்போ ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். அடுத்த விஷயம் நான் சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க வந்து நகையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எங்க வாங்கலாம், என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்போ ரமதான் பக்ரீத் எல்லாமே முடிஞ்ச காரணத்தினால ஆஃபர்லாம் பெருசா இருக்காது அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா அதான் கிடையாது. கோல்ட் லவர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ், கோல்ட் ரேட் இப்போ வந்து ராக் பாட்டம்ல இருக்கு, சபலோவா இருக்கு, எல்லாருமே வாங்கணும்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜாயலகாஸ் இப்போ ஒரு மெகா ஜுவல்லரி சேல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் பிரெஷஸ் ஜுவல்லரி எல்லாத்துக்குமே மேக்கிங் சார்ஜஸ்ல ஃபிளாட் 40% ஆஃப் கொடுக்குறாங்க. ஜூன் 14th வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர், விச் இஸ் இன்னும் ரெண்டு நாள் மட்டும் தான் இருக்கு, இந்த சண்டே வரைக்கும் தான் இருக்கு. உங்களோட ட்ரீம் ஜுவல்லரியை செலக்ட் பண்ணுங்க, இப்பவே போய் வாங்குங்க. ஜாயலுக்காஸ்ல ஷாப்பிங் என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜாயலுக்கா ஸ்டோரை விசிட் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரியா, நோட் பண்ணிக்கங்கப்பா, இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க.
2: பிசினஸ் அப்டேட், பிசினஸ் அப்டேட்
1: brought to you by zoho.com.
0: ஓகே, உலகம் முழுக்க இப்போ வந்து என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், மாறி மாறி நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் பேசிட்டு இருந்த கோல்டை பற்றியே நான் மறுபடியும் பேசுறேன். கோல்ட் ப்ரைஸஸ்ல ஒரு சின்ன ரெக்கவரி என்னால் பார்க்க முடியுது. 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 13 dirhams ஒரு கிராமுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னாலும், இதுக்கு மேலே கோல்டு ராக் பாட்டமுக்கு போகுமான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 24 carat வந்து 500 dirhams தாண்டி மேலே போயிருக்கு. ஸோ 22 carat வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த 600 ரேஞ்சுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு வேளை கோல்டு வருது அப்படின்னா உங்களுக்கு இது ஜாக்பாட் தானே.
2: பிசினஸ் அப்டேட், பிசினஸ் அப்டேட்
1: brought to you by zoho.com. Zoho recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 zoho or visit zoho.com/recruit.
3: இன்னைக்கு என்ன 91 போடு.
4: 90s not out.

0: ce che se bude tu ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: TR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
1: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவது அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
6: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
8: Chillax song of the hour.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening evening Karak with me RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா விளாட்ஸ். மீட் த டீம் ஆன் சண்டே ஜூன் 14 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாய். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி. 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 carat அண்ட் 18 carat கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
3: You are listening to Masala Cafe with RJ Madhu only on 89.4 Tamil FM.

0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுத்துட்டு நான் வந்து வீக்கெண்டுக்கு ஹாய் சொல்லிக்கிறேன். வணக்கம் வீக்கெண்ட். ஸோ இப்போ நீங்கள் 800-8940 கால் பண்ணலாம், 800-8940 கால் பண்ணுங்க. என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்க, அந்த பாட்டை நான் இமீடியட்டாக ப்ளே பண்ணுறேன். இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ ஃபீஃபா வேர்ல்டு கப் பற்றி அப்படியே ஒரு சின்ன சமரியை பார்த்துட்டு நம்ம அப்படிங்க கிளம்பிக்கலாம். அதெல்லாம் விடுறியா, நீ வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் பற்றி பேசுறியே, T20 வேர்ல்டு கப் ஆரம்பிச்சிருக்கு, அதை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட பேசலன்னு யாரும் நினைக்காதீங்க. நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிலாந்து ஸ்ரீலங்காக்கு மேட்ச் இருக்கு இன்னைக்கு, பெண்களுக்கான T20 வேர்ல்டு கப் 12ஆம் தேதி ஆரம்பிக்குது, அது வந்து இங்கிலாண்டில் நடக்கவிருக்கு, அதுவும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பகலில் கிரிக்கெட்டும் இரவு வந்து ஃபுட்பாலும் அப்படின்னு பிளான் பண்ணால் கிரிக்கெட்டே இரவு நேரங்களில் தான் நடக்குது. 9:30 இன்னைக்கு இங்கிலாந்து உமன் வெர்சஸ் ஸ்ரீலங்கா உமன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன சமரி கொடுக்கறதுக்கு முன்னாடி, வணக்கம், யாரங்க பேசுறீங்க? ஹலோ, கேக்குதா?
1: ஹாய் ப்ரோ, கேக்குது.
0: ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ப்ரோ?
1: எனக்கு பாட்டு வந்து அந்த குருவி படத்திலிருந்து, ஸ்நேதகர ஓரம் பண்ண ஆறாங்க பாரு, அந்த பாட்டு.
0: என்னது, குருவில இருந்து?
1: குருவில இருந்து ஸ்டார்டிங் பாட்டு இருக்குல, ஸ்நேதகர ஓரம் பண்ண ஆறாங்க பாரு, டன் டன் டன் டர, அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு வேணுமா? நீங்க சொல்றதே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம். சரி ஓகே, நான் போடுறேன். அந்த பாட்டு ஒருவேளை இல்லைன்னா வேற என்ன பாட்டு
1: போடுறது? அது இல்லைன்னா வந்து அர்ஜுன் ரவியில போடுங்க, கில்லில இருந்து.
0: ஆ ஓகே, ஏதாவது விஜய் பாட்டு, நல்ல
1: சிஎம் சாங் வேணும்.
0: சிஎம் சாங் வேணும் உங்களுக்கு? சரிங்க, ஓகேங்க. ஓகே சார், உங்க பேர் என்ன? ஓகே, தேங்க்யூ, பாய், ஹவ் அ நைஸ் டே, ஹாப்பி வீக்கெண்ட். அண்ட் அடுத்து அப்படியே கூடவே இன்னொரு பாட்டு நான் கொடுத்துறேன். வணக்கம், யாரங்க
2: பேசுறீங்க? வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம், உங்க பேரு?
2: பேர் முகமது.
0: முகமது, சொல்லுங்க முகமது, என்ன பாட்டு வேணும்?
2: எலங்கா திரிசுதே.
0: ஓகே, அர்ஜுனர் வில்லி இந்த பாட்டை அடுத்தடுத்து கேட்டா எப்படி இருக்கும்? அந்த பாட்டு தான் வேணுமா கண்டிப்பா? இல்லையா, அத நான் அடுத்த வரல போட சொல்லவா?
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
2: மனசு தொட்டு மிட்டு.
3: ஓபன் தி பாட்டில்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகத்தில் குடியிருப்பாளர்களை குறிவைத்து ICP ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் ஐடென்டிட்டி சிட்டிசன்ஷிப் கஸ்டம்ஸ் அண்ட் போர்ட் செக்யூரிட்டி அதிகாரிகள் என போலியாக நடித்து கூகுள் மீட் மூலம் தகவல்களை திருடும் புதிய மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகவல்கள், எமிரேட்ஸ் ஐடி மற்றும் வங்கி விவரங்களை பகிர வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திமுக ஆட்சியில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தற்போதைய ஆட்சியிலும் குறையவில்லை. குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கையில் தாவேகா ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி என்ற நபர் கணவனை இழந்து தனியே வசிக்கும் பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து பாலியல் அத்துமீறலில்

0: ஈடுபட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பு குறித்து தாவேகா தலைவர் முதல்வர் விஜய் கூறி வரும் வாக்குறுதிகளுக்கு நேர்மாறாக உண்மை நிலை இருப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. திமுக ஆட்சியில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தற்பொழுதைய ஆட்சியிலும் குறையவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: மல்லிகார்ஜுன கார்கே, தருண் சுக் உட்பட 24 பேர் ராஜ்யசபா எம்பிக்களாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து மொத்தம் காலியாக உள்ள 27 ராஜ்யசபா இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதில் 24 இடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் உட்பட 24 பேர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பதில் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டம் தொடர்பாக இக்கூட்டத்தில் பல முக்கிய முன்மொழிவுகளும் யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் எதிரி நாட்டிற்கு உதவிய குற்றத்திற்காக தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோல் அவசர நிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியது மற்றும் வடகொரிய எல்லைக்குள் ஆளில்லா விமானங்களை அனுப்பியது தொடர்பான பல்வேறு வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். கடந்த 2024 ஆண்டு டிசம்பரில் நாட்டில் ஆட்சி கவிழ்ப்புக்கு வழிவகுக்கும் வகையில் அவசர நிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்தி கிளர்ச்சியை தூண்டிய குற்றத்திற்காக சியோல் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: Star of the month.
4: Singer SPB.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஆயாச்சு, வாரமும் முடிஞ்சு போச்சு. அடுத்த திங்கட்கிழமை ஒரு விடுமுறை நாள் தெரியுமா? இளகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றும் நாலடியார்ல இன்னும் என்னென்ன அறக்கருத்துக்களை சமணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க, அதுலயும் இந்த காலத்துக்கும் பொருத்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாலடியார்ல ரொம்ப ஒரு அழகான ஒரு அதிகாரம் இருக்கு, தாளாண்மை அப்படின்னு சொல்லப்படுது. தாளாண்மைனா என்னன்னு தெரியுமா? தாளாண்மை அப்படிங்கிறது நம்முடைய உயிருக்கு உறுதி தரக்கூடிய நல்ல செயல்களை செய்யறதுல ஒருவன் தளராத முயற்சி உடையவனாக இருக்கிறதை குறிக்கிறது. ஒரு புலி ஊநிறையின்றி ஒரு நாள் சிறு தேரை பற்றியும் தின்னும். அறிவினால் காற்றொழில் என்று கருதற்க கையினால் மேற்றொழிலும் ஆங்கே மிகும். நல்ல வலிமை மிக்க புலி கூட ஒரு நாள் இறைச்சி கிடைக்காம வருந்தி ஒரு நாள் இந்த சிறு தேரையை பற்றி கூட சாப்பிடும். இப்படி ஒருத்தன் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் இது ரொம்ப அற்பமான ஒரு செயல்தானே அப்படின்னு நினைக்காம அந்த இடத்திலையும் அவனுடைய முயற்சியினால அதை செய்வானாயின் அவனுக்கு மேலான தொழிலும் அப்படியே கிடைக்கலாம் இல்லையா? அதைத்தான் அந்த பாடல் சொல்லுது. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதற்கு நீர் மாறாக இருக்கக்கூடிய ஒரு நாலடியார் பாடல் தான் இது. சிலர் இருக்காங்க, தனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து நழுவ விட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பினால அதை விட மேலான வாய்ப்புகள் வந்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கள் இருக்கும். அதுல ஜெயிச்சவர்களும் பலர் இருப்பாங்க. நீங்களும் அப்படியான ஒருத்தரா? கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து சொல்லுங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இளகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். அடுத்த ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது, கேட்டுட்டு வாங்க.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179. பெரிய பெரிய
3: சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

மனிதர்களை வந்து நல்ல குலத்தை சேர்ந்தவர்கள், தீய குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு மனிதர்கள் பிரிக்கிறது உண்டு. நல்ல குலம் தீய குலம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வெறும் சொல்லளவு அல்லாமல் அதற்கு மிகுந்த பொருள் எதுவுமே இல்லை என்று நாலடியார் சொல்லுது. அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல்லளவு அல்லாற் பொருள் இல்லை. தொல் சிறப்பின் ஒன் பொருள் ஒன்றோ தவம் கல்வி ஆழ்வினை என்றவற்றால் ஆகும் குலம். நல்ல குலம் தீய குலம் எல்லாமே சொல்லளவாக மாத்திரமே இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த சொற்களுக்கு சிறந்த பொருள் எதுவுமே இருப்பதாக தெரியல. நல்ல குலம் அப்படிங்கிறது தவம் கல்வி ஆழ்வினை இது எல்லாமே கூடி அமையக்கூடியதுதான் நல்ல குலம் என்று நாலடியார் சொல்லுது. நல்ல குலம் அப்படிங்கிறது ஆழ்வினையுடையதா இருக்கும் குலம்தான் அப்படின்னு தாளாண்மையினுடைய சிறப்பை இந்த பாடல் சொல்லுது. ஆழ்வினைடா என்று தெரியுமா? ஆழ்வினை என்பது ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கான விடாமுயற்சி மற்றும் உழைப்பை குறிக்கிறது. சோம்பேறியா இல்லாம ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கான முழு உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள், விடாமுயற்சியோடு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள்தான் சிறந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்று நாலடியார் சொல்லுது. நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: இன்கமிங்.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds. இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா June 12th release ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான family tickets win பண்ணலாம். அன்னதங்கம் Golden Diamonds, Rama Center, Dubai.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: அப்படிங்க.

மீன் மக்கள் யாரு அப்படிங்கறத பற்றி லாலடியார் சொல்லுது. அது பற்றி பேசலாமா? ழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இன்னார் இணையர் எவர் பிறர் என்னும் சொல் இன்னும் இலராம் இயல்பினால் துண்ணி தொலை மக்கள் துன்பம் தீர்ப்பாரே யார் மாட்டும் தலைமக்கள் ஆகற்பாலார். இவர் நமக்கு வந்து இந்த வகையான தொடர்புடையவர் தான். இவர் இப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவர். இவர் நமக்கு வேண்டியவர், இவர் நமக்கு வேண்டாதவர், இப்படியெல்லாம் வேறுபடுத்தி பேசக்கூடிய பேச்சுக்கள் எதுவுமே இல்லாதவராக விளங்கும் தன்மையினால துன்பத்தால் வருந்தி வரக்கூடிய சுற்றுத்தாரோட அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களுடைய வருத்தத்தை போக்குபவர்கள் யாரோ அவர்கள்தான் மேன்மக்களாகின்ற தன்மை உடையவர்கள் அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. தம்மை நாடி வந்த ஒருவருடைய தகுதி உறவு வேறுபாடுகளை எதுவுமே கண்டுகொள்ளாமல் அனைவருக்கும் ஒரு போலவே உதவுதல் வேண்டும் என்பது இந்த நாளடியார் பாடலினுடைய கருத்து. உதவி என்று கேட்டு வந்தவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லாம கொடுக்கவும், துன்பத்தில் இருக்கவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆறுதல் சொல்லவும் யாரால முடிகிறதோ அவர்கள்தான் மேன் மக்கள் என்று நாளடியார் சொல்லுது. மனிதர்கள் இயல்பாகவே அன்பானவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆமா, மனிதர்கள் வந்து ரொம்ப அன்பானவர்கள் தான். யாராவது கஷ்டத்துல இருக்கும் போது ஓடி போய் உதவக்கூடியவர்கள், துன்பத்தில் இருக்கும் போது ஓடி போய் ஆறுதல் சொல்லியவர்களை தேற்றக்கூடியவர்கள், அவங்க பிரச்சனை எப்படியாவது தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள், இப்படியான இயல்புகளை உடையவர்கள் மேன் மக்கள். தொடர்ந்து நட்பாராய்தல் என்று ஒரு அதிகாரம் இருக்கு. எந்த விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து ஒருவரோடு நாம நட்பு கொள்ள வேண்டும் என்றும் நாளடியார் சொல்லுது. அது பற்றி நாம தொடர்ந்து பேசலாம். சரியா, இணைந்திருங்க. இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்கினீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
2: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

நம்முடைய நண்பர்கள் யார் என்பதை தேர்வு செய்யக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு. நம்முடைய நட்பு வட்டம் எப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத தீர்மானிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்துல எப்படியானவர்களுடன் எப்படிப்பட்டவர்களோடு நாம நட்பு கொள்ளணும் என்பதை நாலடியார் சொல்லியிருக்கு. தெளிவிலார் நட்பின் பகை நன்று, சாதல் விழியா அருநோயின் நன்றால், அழிய இகழ்தலின் கோரல் இனிதே, மற்ற இல்ல புகழ்தலின் வைதலி நன்று. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, தெளிவான அறிவு இல்லாதவர்களுடைய நட்பை காட்டிலும் அவர்களுடைய பகைமையே ஒருவனுக்கு நன்மை தருவதாகும் என்று சொல்லுது. அடடா, என்ன ஒரு அருமையான விஷயம். எந்த ஒரு மருந்தாலும் போகாத அரிய நோயால கிடந்து துன்புறுவதை காட்டிலும் சாதலே ஒருவனுக்கு நன்மை தருவது. ஒருவனுடைய நெஞ்சம் புண்படும்படியாக இகழ்ந்து பேசுவதை விட அவனை கொன்று விடுதலே இனியதாகும் என்றும் இந்த பாட்டு சொல்லுது. ஒருவனிடம் இல்லாத குணங்களை எல்லாம் இருப்பதாக கூறி பொய்யாக புகழ்ந்து பேசுறதை விட அவனை வைதலி நன்மை தருவதாகும் என்று நாலடியார் சொல்லுது. நட்பு கொள்பவர்கள் இதை எல்லாத்தையும் ஆராய்ந்து ஏற்றவாறு நடந்து கொள்ளுதல் வேண்டும் என்பது இந்த பாடலினுடைய கருத்தாக இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, தெளிவிலார் நட்பின் பகை நன்று. ஆமா, தெளிவான அறிவு இல்லாதவர்களுடைய நட்பை காட்டிலும் அவர்களோட பகைமையாக இருக்கிறதே நல்லது இல்லையா? அதுதான் நம்முடைய நட்பு வட்டம் எதுவாக இருக்கணும் அப்படிங்கறத நாம ரொம்ப சாதுரியமாக தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த பாடலும் வலியுறுத்துது. சரி, இத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. இன்னும் நாலடியார்ல எத்தனையோ அருமையான பாடல்கள் இருக்கு. அவ்வப்போது நேரம் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள்ல நான் கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்து கொள்வேன். கடைசியா மனசு தொட்ட மட்டில ஒரு பாட்டு கொடுத்துடலாமா? பிருந்தா வந்திருந்தாங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல, கனடால இருந்து. சக்கரக்கட்டி படத்துல இருந்து மருதாணி விழியில் ஏன் அந்த பாட்டு கேட்டிருந்தாங்க. அருமையான பாட்டு, ரஹ்மானி செய்யல அந்த பாட்டு வருது. அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு.
3: Coming up next.
0: அடுத்து வருவது நேயர்களின் கனிவான கவனத்திற்கு Time Check.
3: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 தமிழ் FM.
1: செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் குடியிருப்பாளர்களை குறிவைத்து ICP ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் ஐடென்டிட்டி சிட்டிசன்ஷிப் கஸ்டம்ஸ் அண்ட் போர்ட் செக்யூரிட்டி அதிகாரிகள் என போலியாக நடித்து கூகுள் மீட் மூலம் தகவல்களை திருடும் புதிய மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகவல்கள், எமிரேட்ஸ் ஐடி மற்றும் வங்கி விவரங்களை பகிர வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
1: தமிழக செய்திகள்.
3: ஜாதி மத அடையாளங்களோடு கல்வி வளாகத்திற்குள் யாரும் வரக்கூடாது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இங்கு எதற்கும் இடம் கிடையாது, சமூக நீதி ஒன்றிற்குதான் இடம். அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட கல்வியில் இன்னும் சிறப்பாக வர வேண்டும். மற்ற மாநிலங்களை விட தமிழகம் நன்றாக இருக்கிறது, மற்ற நாடுகளை விட சிறப்பாக வர வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளோம். பள்ளியும் கல்லூரியும் மிக முக்கியமான இடங்கள். போதையின் பாதைக்கு சென்று விடாமல் தடுக்க எல்லா விஷயங்களிலும் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்.
1: இந்திய செய்திகள்.
3: பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை ₹3.25 லட்சம் கோடிக்கு வாங்க அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் இருந்து ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்களை நம் விமானப்படைக்காக மத்திய அரசு வாங்கியுள்ளது. மேலும் நம் கடற்படையும் விமானம் தாங்கி போர் கப்பல்களுக்காக ரஃபேல் எம் ரக விமானங்களை வாங்கும் பணிகளில் மும்முரம் காட்டி வருகிறது. கூடுதலாக 114 ரஃபேல் போர் விமானங்களை விற்கவும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கும் மற்றும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் அமைப்புகளை அந்த விமானங்களில் ஒருங்கிணைப்பதற்கும் பிரான்ஸ் சம்மதம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் மேக் இன் இந்தியா ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும் என்று பிரான்ஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. பிரதமர் மோடியின் பிரான்ஸ் பயணத்திற்கு முன்னதாக இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி பிரான்ஸ் பயணம்

0: பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியும் அதிபர் மேக்ரானும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவர்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டி எழுப்பும் நோக்கில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நடைபெற்றது. தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பதில் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டம் தொடர்பாக இக்கூட்டத்தில் பல முக்கிய முன்மொழிவுகளும் யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன.
1: உலக செய்திகள்.
0: எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளரான எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் தற்பொழுது பொது பங்கு வெளியீட்டில் இறங்கியுள்ளது. இந்த IPO எலான் மஸ்கை முதல் ட்ரில்லியனர் என்ற சாதனையை நோக்கி கொண்டு சென்றுள்ளது. இந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் மொத்தம் 55.56 கோடி பங்குகள், ஒவ்வொன்றும் 135 அமெரிக்க டாலர் என நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு 75 பில்லியன் டாலர் நிதி திரட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 1.77 டிரில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. பங்கு சந்தை IPO வெளியீட்டிற்கு முன்னர் 780 பில்லியன் டாலராக இருந்தது. எலான் மஸ்கின் பெரும்பாலான சொத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடையதாக இருந்தது. அதன் தற்பொழுதைய மதிப்பு 866 பில்லியன் டாலர். டெஸ்லா மற்றும் அவரது நிறுவனங்களின் சொத்து மதிப்பை சேர்க்கும் பொழுது மொத்த சொத்து மதிப்பு 1.1 டிரில்லியன் டாலரை தாண்டும் என ராய்டர் மற்றும் ஃபோர்ப்ஸ் நிறுவனங்கள் கணித்துள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4.
3: அனாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அச்சி.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: With Raja.
4: Stay tuned.

0: One hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான்.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ராமா சென்டர், துபாய்.
2: செழித்தையும் தமிழில்.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
2: 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: We'll be back after a short commercial break.
3: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of rock with Raja brought to you by ALD properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. You are back.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: ராக் வித் ராஜா.

0: யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.
2: தமிழ் தமிழ் தமிழ் 89.4. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global. 15 years anniversary munite Chennai Pammal location la pudu villa plots. Meet the team on Sunday, June 14, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel, Dubai. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
7: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க.
8: You are back. Mastro and Super.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 1 hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: டைம் செக்.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகத்தில் குடியிருப்பாளர்களை குறிவைத்து ICP, Federal Authority for Identity, Citizenship, Customs and Port Security அதிகாரிகள் என போலியாக நடித்து கூகுள் மீட் மூலம் தகவல்களை திருடும் புதிய மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகவல்கள், எமிரேட்ஸ் ஐடி மற்றும் வங்கி விவரங்களை பகிர வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
1: தமிழக செய்திகள்.
2: ஜாதி மத அடையாளங்களோடு கல்வி வளாகத்திற்குள் யாரும் வரக்கூடாது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இங்கு எதற்கும் இடம் கிடையாது, சமூக நீதி ஒன்றிற்குதான் இடம். அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட கல்வியில் இன்னும் சிறப்பாக வர வேண்டும். மற்ற மாநிலங்களை விட தமிழகம் நன்றாக இருக்கிறது, மற்ற நாடுகளை விட சிறப்பாக வர வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளோம். பள்ளியும் கல்லூரியும் மிக முக்கியமான இடங்கள். போதையின் பாதைக்கு சென்றுவிடாமல் தடுக்க எல்லா விஷயங்களிலும் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்.
1: இந்திய செய்திகள்.
2: பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை ரூபாய் 3.25 லட்சம் கோடிக்கு வாங்க அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் இருந்து ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்களை நம் விமானப்படைக்காக மத்திய அரசு வாங்கியுள்ளது. மேலும் நம் கடற்படையும் விமானம் தாங்கி போர் கப்பல்களுக்காக

0: ரஃபேல் எம் ரக விமானங்களை வாங்கும் பணிகளில் மும்முரம் காட்டி வருகிறது. கூடுதலாக 114 ரஃபேல் போர் விமானங்களை விற்கவும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கும் மற்றும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் அமைப்புகளை அந்த விமானங்களில் ஒருங்கிணைப்பதற்கும் பிரான்ஸ் சம்மதம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் மேக் இன் இந்தியா ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும் என்று பிரான்ஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. பிரதமர் மோடியின் பிரான்ஸ் பயணத்திற்கு முன்னதாக இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி பிரான்ஸ் பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியும் அதிபர் மேக்ரானும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவர்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பதில் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டம் தொடர்பாக இக்கூட்டத்தில் பல முக்கிய முன்மொழிவுகளும் யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன.
1: உலகச் செய்திகள்.
0: எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளரான எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் தற்பொழுது பொது பங்கு வெளியீட்டில் இறங்கியுள்ளது. இந்த IPO எலான் மஸ்கை முதல் ட்ரில்லியனர் என்ற சாதனையை நோக்கி கொண்டு சென்றுள்ளது. இந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் மொத்தம் 55.56 கோடி பங்குகள், ஒவ்வொன்றும் 135 அமெரிக்க டாலர் என நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு 75 பில்லியன் டாலர் நிதி திரட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 1.77 டிரில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. பங்கு சந்தை IPO வெளியீட்டிற்கு முன்னர் 780 பில்லியன் டாலராக இருந்தது. எலான் மஸ்கின் பெரும்பாலான சொத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடையதாக இருந்தது. அதன் தற்பொழுதைய மதிப்பு 866 பில்லியன் டாலர். டெஸ்லா மற்றும் அவரது நிறுவனங்களின் சொத்து மதிப்பை சேர்க்கும் பொழுது மொத்த சொத்து மதிப்பு 1.1 டிரில்லியன் டாலரை தாண்டும் என ராய்டர் மற்றும் ஃபோர்ப்ஸ் நிறுவனங்கள் கணித்துள்ளன. மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Star of the month. Singer SPB.

0: அடடா, ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்பிபி வாய்ஸில் ஏகேவோட பாட்டு எனர்ஜி எனர்ஜி.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் எஸ்பிபி.

0: ஐடியா. பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கனெக்ட் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4:12 ஆயிட்டு இருக்கிற நேரத்துல ஓயா காலங்காத்துல 7 கீர்த்தனா வந்து உங்ககிட்ட வீக்கெண்ட், என்ன வீக்கெண்டுக்கு இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர, அதனால சனி ஞாயிறு திங்கள் 3 லீவு. ஒவ்வொரு வாட்டி இந்த லாங் லீவ் வரும்போதும், இந்த லாங் லீவ் வர்றதுக்கு நமக்கு ஒரு 10-20 இருக்கும். எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணிடலாம், யார் யார் எங்கெங்கே போகிறோம், எந்த இடத்துக்கு போகலாம், ஹோட்டல் புக் பண்ணி எதாவது ஸ்டேகேஷன் பண்ணலாமா, இந்த எல்லா பிளானையுமே 20-30 முன்னாடி பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த டைமில் லீவ் வரப்போதும் தெரியும் நமக்கு. ஆனால் அதெல்லாம் பண்ணுறதில்ல. லீவு இருக்கிறதுக்கு ஒரு 2 முன்னாடி அவசர அவசரமாக வந்து வராதவனை கூப்பிட்டு எக்ஸிக்யூட் ஆகாத ஒரு பிளானை போட்டு இங்கே போகலாம் அங்கே போகலான்னு கடைசியில் எங்கேயுமே போகாமல் எல்லா பிளானும் ஊற்றிக்கிட்டு வீட்டிலே கவுந்தடிச்சு படுக்கிற ஆள் தான் நம்பலாம். அதுக்கப்புறம் ஸ்பான்டேனியஸாக ஒரு பிளானை போட்டு எங்கேயாவது கிளம்புவோம். இந்த மாதிரி எந்த பிளானுமே இந்த வீக்கெண்டுக்கு, இந்த லாங் வீக்கெண்டுக்கு உங்களுக்கு இல்லை. லாங்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா வீக் டேயில் 1 வருது அப்படின்னா ஜாலி தானே. வீக் டேயில் 1/2 கிடச்சா கூட எங்களுக்கு அது வீக்கெண்டு மாதிரி தான். என்ன ஓகே தானே? சரி, இப்போ ஒரு சில பேருக்கு எப்படின்னா அந்த ஹவுஸ் டிரைவர்ஸாக இருக்கிறவங்க, அப்புறம் இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் சில நேரம் லீவ் இருக்காது. ஆமாம், வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த அரவா வீட்டிலலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு வேளை ஆப்வியஸ்லி உங்களுக்கு லீவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் அது ஒரு ஃபெஸ்டிவல், அது அப்படிங்கிறதுனால, இஸ்லாமிக் நியூ இயர் அப்படிங்கிறதுனால ப்ராபப்ளி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் சலுகைகளை தான் இருக்கலாம். என்ன, 8 எழுந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு 9:30 எழுந்துச்சுங்க. ஓகே, காரை வந்து நீங்கள் வந்து காலையில் க்ளீன் பண்ண வேண்டாம், முன்னாடி நைட்டை க்ளீன் பண்ணி கொஞ்சம் நல்லா தூங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்கள் ஓனரை தான் சொல்லலாம். உங்களுக்கு வந்து அது ஒரு மன நிம்மதியை தரலாம். பரவாயில்லையே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, எப்பவும் போல் வழக்கம் போல் அதே மாதிரி தான் இருக்குது. கோழி கூவுறதும் குரட்டை விடுற சவுண்டும் ஒரே லெங்க்த்தாக இருக்குதுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. அண்ட் அட் த சேம் டைம் சில பேருக்கு 3 லீவு, முன்னாடியே பிளான் பண்ணி எங்கே போகலாம், யாரை மீட் பண்ணலாம், ஸ்டேகேஷன் பண்ணுறதுனா இங்கேருந்து ஃபுஜேரா போகலாமா, இந்த அல்குவாவில் இப்போ மில்கிவே நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. யாராவது அல்குவா போகிற பார்ட்டிஸ் யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஒரு டவுட்டு. சரியா, அல்குவா போயிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் சம்மர் டைமில் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்குமா இந்த டைமில் போகிறது? ஏன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும். ஆமாம், 5 பிளான் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக 2 கண்டு போனுங்க, 3 தான் போவோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இஃப் யூ ஹாவ் எனி ஐடியா ஹவு டு கோ டு அல்குவா, எந்த இடத்துல உட்காந்து மில்கி வே நல்லா பார்க்கலாம், நைட்டு வந்து சூடாக இருக்குமா, கேம்ப் பண்ணலாமா, இல்லை போய் எட்டி பார்த்துட்டு நாளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பிடலாமா, இதெல்லாம் உங்களுக்கு இந்த டவுட்டுக்கெலாம் பதில் இருந்ததுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பி வைங்க. ஓகே, நவ லெட்ஸ் பிகின்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது UAE has been named as the world's most attractive real estate investment destination. அதாவது உலகத்துல இருக்கிற மக்கள், வேற வேற நாட்டுல இருக்கிற மக்கள் கூட, வேற ஒரு கண்ட்ரியில் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா ரியல் எஸ்டேட்ல ஏதாவது போடலாம் அப்படின்னா UAE-ஐ சூஸ் பண்றாங்களாம். நம்ம யூஏஇ சூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரீசன்ட் குளோபல் சர்வே வந்து 56% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி மார்க்கெட், அதுக்கப்புறம் இது இங்கே இருக்கிற ஃபெமிலியாரிட்டி, ஸ்ட்ராங் லீகல் ப்ரொடெக்ஷன், அப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பில் இருக்கிற இந்த குழப்பம் இல்லாத சில தன்மைகள், இதெல்லாம் வச்சு 56% பேர் குளோபலி யூஏஇயில் ஏதாவது ஒரு இடத்துல ராசல் கேமாலேயோ, இல்லை மர்ஜான் ஐலேண்ட்லேயோ, இல்லை யாஸ் ஐலேண்ட்லேயோ, இல்லை டுபாயிலேயோ, டவுன் டவுன்லேயோ எங்கேயாவது வீடு வாங்கி போடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்களாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இந்தியா, சவுதி அரேபியா, ஈஜிப்ட் அண்ட் அக்ராஸ் யூரோப்பில் இருக்கிறவங்க இதுக்கு ஜாஸ்தி முனைப்பு காட்டுறதா ஒரு நியூஸ், ஒரு தகவல் வந்து செவி வழி செய்தி. ஸோ அதனால் ஏதாவது வீடு கீடு வாங்குறீங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு 4-5 வீடு வாங்கியிருக்காங்க, 5-6. ஸோ அதனால் நமக்கும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒன்று வாங்கி போடலாம் போல என்ற ஒரு ஐடியா வருது. நீங்கள் எப்படி யோசிங்க? அதுக்கு முன்னாடி 2 லிஃப்ட் படத்துலேருந்து இன்னும் மயில் செப்பிச்சிக்கின்னு அண்ணன் பார்த்து மொச்சிக்கின்னு தப்பாக போடுறேன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், அதுவும் கோட்லேருந்து என்ன, நேற்றுக்கும் நம்ம ஷோவில் எஸ்கே பாட்டு விஜய் பாட்டு வந்தது, இன்றைக்கும் எஸ்கே பாட்டு விஜய் பாட்டு தான் வருது. சரியில்லையா, துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு பாட்டு எஸ்கே பாட்டே வருதுப்பா.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து 2 2.
3: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா please close the door.

0: இன்னமைல
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு

மப்புல அப்படிதான்டா கேக்கும்.

0: தமிழ் 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு காலத்து விருமிச்சு நின்றுச்சு ராணிராஜ்.
3: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டா அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
4: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
4: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
3: and weekly cash prize கூடவே ஜெயிக்கலாம்.
4: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
3: bigticket.ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
5: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

ஃபீஃபா ஆரம்பிச்சிருச்சுல, 80% ஆஃப் த மக்களுக்கு வந்து தூக்கமே இருக்காதான். ஆமாம், ஏன்னா வந்து ஃபுட்பால் மேட்ச்சு இந்த மாதம் ஃபுல்லாக போடுறதுனால சும்மாவே லேட்டாக தான் தூங்குறோம்.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி, ஓகே, வெல்கம் பேக். இந்த ஃபுட்பால் ஃபேன்ஸ் அக்ராஸ் த மிடில் ஈஸ்ட் யாரெல்லாம் இருக்கீங்க? ஓரளவுக்கு, அதாவது இப்போ கிரிக்கெட்டுக்கு எப்படி வந்து ஒரு கோர் மட்டும் கிடையாது, பயங்கரமான ஃபாலோவர்ஸும், கிரிக்கெட் மேட்ச் அதுவும் ஐபிஎல்லாம் வந்துருச்சு அப்படின்னா யாருக்கு என்ன, அதாவது எந்தெந்த டீமை நம்ம ஃபாலோ பண்ணலனா கூட ஒரு சில பிளேயர் பேராக தெரிஞ்சு வச்சுப்போம். சும்மா வாச்சும், மச்சி ஸ்கோர் என்ன இன்னைக்கு, தோத்துட்டாங்களா, ஸோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நம்ம ரியாக்ஷனை கொடுப்போம். அதே மாதிரி தான் ஃபுட்பாலும். ஆனால் ஃபுட்பால் வந்து எப்படின்னா நிறையா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொல்கிறதுக்கெலாம், அட்லீஸ்ட் எனக்கு, ஏன்னா நான் பெருசாக ஃபுட்பால் பார்க்குற ஆள் கிடையாது அப்படிங்கிறதுனால. சரி, ஃபுட்பால் ஃபேன்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த மிடில் ஈஸ்ட் கிட்டத்தட்ட நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. June 11 நேற்று, அதிலிருந்து July 19 வரைக்கும் அக்ராஸ் USA, கனடா அண்ட் மெக்சிகோவில் இது வந்து நடக்குது. இது ஃபீஃபா வேர்ல்டு கப் நடக்குது. ஓகே, ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அக்ராஸ் த ரீஜன் 84% ஆஃப் ப்ரொஃபஷ்னல்ஸ், இங்கே 84% பேர் வந்து எப்படின்னா எல்லா மேட்சுமே இங்கே மேக்ஸிமம் நைட் 9:30 மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஊர் டைம் படி, UAE டைம் படி. அதனால் மேட்ச் முடிகிறதுக்கு எப்படியோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 hours கிட்ட ஆகும் இல்லையா? ஆமாம், நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு பெருசாக ஃபுட்பால் பற்றி தெரியாது, அதனால் தோராயமாக 2-3 hours அப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் வாட்டில் சும்மா கேட்டு வந்துட்டு பாரு இவன் டைமை தப்பாக சொல்கிறான் சார் அந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டுலாம் வரக்கூடாது. ஓகே, நான் சும்மா சொல்கிறேன். அதனால் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்க போகிறாங்க, காலையில் ஆஃபீஸ்க்கெல்லாம் லேட்டாக தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு ஒன்று எடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கருத்து கணிப்புலாம் எடுக்கிறது யார், அவ்வளோ வேலை எல்லாமே இருக்காங்க அத்தனை. இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். அதுவும் எப்படின்னா, அதாவது இந்த வருஷம் ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பர்டிகுலர்லி ஹை. ஓகே, அதாவது இந்த டோர்னமெண்ட்டுடைய டிமா எக்ஸ்பான்ஸ்லாம் இருக்குல்ல. ஆமாம், 32-48 டீமாக வந்து பண்ணியிருக்காங்க. அதில் 8 அரப் நேஷன்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்கு. சவுதி அரேபியா, கட்டார், ஈஜிப்ட், ஜார்டன், மொரோக்கோ, டுனிஷியா, அல்ஜீரியா அண்ட் ஈராக். ஸோ கிட்டத்தட்ட 8 கண்ட்ரிஸ் வந்து போயிருக்காங்க போல் இங்கேருந்து. ஐ மீன் 32-48 டீமாக பெருசு பண்ணதுனால இந்த வாட்டி. ஸோ யா, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மேட்டர்ஸ். ஏன்னா வந்து நமக்கு அண்டை நாடுகள்லாம் விளாடும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு, இப்போ நம்ம சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறப்போ பக்கத்தில் என்ன பெங்களூரா அவங்க விளாடும் போது நம்ம பார்க்குறோம்ல, ஏன்னா பெங்களூரில் நமக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும் நமக்கு, ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை தெரியும், அவங்களுக்கு வேண்டியே பார்ப்போம், அவங்களை கிண்டல் அடிக்கிறதுக்கு வேண்டியே பார்ப்போம் சில பேர், அந்த மாதிரி சொல்கிறேன். சரி, ஓகே. எனிவேஸ் கைஸ், இப்போ வந்து கோல் ரேட்டு தெரிஞ்சுப்போம். வெதர் வெதர் என்னன்னு பார்ப்போம் இன்னைக்கு. நான் அப்புறம் அல்கோவா மேட்டர் கேட்டேனே, கேட்டுச்சா?
1: வெதர் அப்டேட் brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: Tanatanatan. எங்கப்பா வெதரு, இன்றைக்கி கொஞ்சம் சூடாக, ஏங்க நேற்றுக்கு நேற்று சரியான சூடுங்க. நான் வந்து யூஸ்வலி 23 degrees வைப்பேன் என்னோடய வீட்டில் ஏசியை, அதுவே ஒரு 1-2 hours ஆச்சுன்னா ரொம்ப சில்லுன்னு ஆன மாதிரி ஆகிடும். அப்புறம் 24 வச்சுட்டு தூங்கிடுவேன். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ஒரு மிதமான ஒரு ஒரு இதில் நான் தூங்குவேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்கான் எங்க முன்னாடிலாம் வந்து சில பசங்களோடலாம் ஸ்டே பண்ணிட்டுருந்தேன், எப்படின்னா வந்து ஏசியை 18 degrees வச்சுக்கிட்டு தலைக்கு மேலே ஃபேனை வச்சுப்போம். ஏன்னா ஃபேனும் போட்டு ஏசியும் போட்டு அடுத்தவனையாண்டா சாவடிக்கிறீங்க, அந்த மாதிரி ஆட்கள் இன்னும் இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அவங்களாலே நமக்கு உடம்புல வந்து ஜலுப்பு பிடிக்கும், லொக்கலுக்குன்னு இருமல் வரும், ஆனால் அதுக்கு அவன் தான் காரணன்றது நமக்கே தெரியாது. ஸோ இப்போ துபாயில் வந்து 39.1 degrees, ஆனால் 44 degrees மாதிரி ஃபீல் ஆகுமா? ஐயோ, எதுக்குடா அந்த மியூசிக்கு? அது அபுதாபியில் வந்து பேவலம் 38 degrees. ஓகே, 38.4 அண்ட் ஷார்ஜா 39.1. ஆனால் ஷார்ஜாவில் வந்து 46.4 degrees மாதிரி ஃபீல் ஆகுமா? சரி, ஓகே, ஏசி ஈசி இருக்குது, ஏசின்ற ஒரு மேட்டர் மட்டும் இங்கே இல்லைண்ணா, அவ்வளோதான். பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிடும். மாஸ்டரில் எதிர்ப்பு பாட்டு வருது, கேட்டு பிடிங்க. இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைத்தேனும் அந்த பாட்டு போட்டால் எவ்வளோ காண்டாவும், போடுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து போடுறேன். என்ன சூப்பராக வந்து தளபதி உங்களுக்காக பாட்டு போகிறார். நான் ப்ராபோ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: எக்ஸாம்னா
1: நோ டென்ஷன் பேபே.
2: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா பிளாட்ஸ். மீட் த டீம் ஆன் சண்டே ஜூன் 14 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாய். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back.
2: சென்னை டாப் 5 லொகேஷன்ஸான ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த ஆனிவர்சரி சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிப்ரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakh ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 இயர்ஸ் ஃப்ரீ ரெண்டல், டோட்டலா 30 lakhs worth offer and discounts.
3: இந்த anniversary celebrations sales event coming Sunday, June 14th, 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station. Call 054-767-3111. 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car. Double offer. Miss பண்ணிராதீங்க.

0: என்னங்க கோல்ட் ரேட் மறுபடியும் ஏறிடுச்சு எவ்வளோ தெரியுமா? 508. நேற்றுக்கு எவ்வளோ இருந்தது? நேற்றுக்கு எவ்வளோ இருந்தது? 491. ஆமாம், நேற்றுக்கு வந்து 24 கேரட் வந்து 491 திரம்ஸ் இருந்தது. 22 கேரட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ பாருங்கள், 13 திரம் ஏறி இருக்கு இன்னைக்கு. நான் நேற்றுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன், என்னோட ஜிம் ட்ரெயினர் தானே ஒருவார் வந்துட்டு இன்னைக்கு கோல்டு ரேட் ஏறிடுச்சான் இல்லை இறங்கிடுச்சான் அப்படின்னு. நான் வந்து எனக்கு நல்லா ஜாபம் இருக்குது, 582 திரம் இருந்தது 24 கேரட், 582. அப்போ நான் சொன்னேன், அப்போ அது 600லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 582 வந்திருந்தது. நான் சொன்னேன் கம்மியாக இருக்குது, வாங்குறதுனா இப்போவே போய் வாங்குங்க அப்படின்ட்டு. 578 ஆச்சு, 560 ஆச்சு. தினம் கேட்பார், ஏங்க குறைஞ்சிருக்கு போய் வாங்குங்க. தினம் கேட்பார், குறைஞ்சிருக்கு போய் வாங்குங்க. கடைசியில் பார்த்தா படார்னு ஏறிடுச்சு. ஏறினதுக்கப்புறம் என்ன குறைஞ்சிச்சா அப்படின்னு, ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கினா, இல்லை இன்னும் குறையுமான்னு வெயிட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இதுக்கு கீழே குறையுமான்றது எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டு. என் ஜிம் ட்ரைனர் மாதிரியே நீங்களும் இருக்காதிங்க, டோன்ட் பி லைக் தட் மேன், ஓகே, ஹீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். பட் ஸ்டில் என்னாச்சு, அந்த ஆள் வந்து வாங்க வேண்டிய டைமில் விட்டா அப்படி, இப்போ கூட வாங்கியிருக்காரா எனக்கு தெரில. நேற்றுக்கு நான் போய் ஜிம்மில் இதுக்கு வேண்டி கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன், அவரை அவரை பார்க்க முடில. நம்மளாம் முக்கால்வாசி பேருக்கு இந்த நப்பாசை இருக்குது. ஐயோ யோ யோ யோ, ஏதாவது ஒன்று விலை குறையுதுன்னா உடனே வாங்குறதில்ல. ஓகே, உடனே கூட வாங்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மாதக்கணக்காக வெயிட் பண்ணிங்கன்னா குறைஞ்சதும் ஏறிடும். அதுக்கப்புறம் ஐயோ குறைஞ்சப்பவே வாங்கலையே அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ண வேண்டியது. Business update. Business update. Brought to you by Zoho.com. So, அதான் இன்னைக்கு நியூஸ். கிட்டத்தட்ட வந்து 13 திரம்ஸ் 25 ஃபில்ஸ் நேத்தோட ஏறி இருக்கான். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. 505 திரம்ஸ் இருந்தது இன்னைக்கு காலையில், இப்போ கொஞ்சம் 3 திரம் ஏறி இருக்கு வேற இப்போ. ஆமாம், 508 திரம்ஸ் 75 ஃபில்ஸ் 24 கேரட் தங்கம். 22 கேரட் வந்து 471, 21 வந்து 451.5. ஸோ நீங்கள் வந்து எத்தனை கிராம் எத்தனை கேரட் வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, வாங்குறீங்களான்றது முக்கியம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் போய் வாங்கிடுங்களா பசாமல், எதுக்கு இப்போ இவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? நான் ஒன்று பண்ணுறேன், ஜாயல் காசுடைய ஒரு செம கான்டெஸ்ட் ஒன்று இருக்குது, ஓகேவா பசாமல், நான் அதை பண்ணிடுறேன். ஓகே, அதை இங்கே பார்த்து வச்சேன், ஃபஸ்ட்டு இந்த பட்டன் அமைக்கிட்டு வரேன். Business update. Business update. Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து ஒரு சில கோல்டு பேர்லாம் உங்ககிட்ட சொல்லுவேன், சரியா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, joyalukas.com/ae/our-brands அப்படின்னு உங்களால், இப்போ நான் சொன்னதை அப்படியே கேட்டு உங்களால் அந்த வெப்சைட்டை போய் பார்க்க முடியும்னா தங்க நகையோட பேர்லாம் இருக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து என்னென்னா, இப்போ வந்து இங்கே பாருங்கள், 18 கேரட் டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட், இது ஒன்று. அதுக்கப்புறம் 4.25 சவரன் போல்கி நெக்லஸ், அப்புறம் டர்க்கிஷ் ஸ்டைல் 22 கேரட் கோல்டு இயர் ரிங்ஸ். இந்த மாதிரி ஒரு மூணுனா இப்போ நான் சொல்லிட்டேன்னா, இதை தாண்டியும் நிறைய நேம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு மெமரி கேம் மாதிரி நம்ம விளாட போகிறோம். இப்போ இல்லை, இப்போவே நான் சொல்லிடுறேன், ஆனால் நான் எப்போ வேணால் ஃபோன் பண்ணுவேன், ஓகே? ஸோ இப்போ நீங்கள் எப்படின்னா, உங்களோட பேரை அப்புறம் எமிரேட்டை போட்டு, இப்போவே நம்ம 050-252-8940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே வந்து ஜாயலுக்காஸ் அப்படின்னு போட்டு, ஈவினிங் கரெக்ட் அப்படின்னு போட்டு உங்கள் பேரை இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் எதுவும் இப்போலாம் சொல்ல வேண்டாம். நான் சடனாக உங்களுக்கு ஏதோ ரேண்டமான நம்பர் மெசேஜ் வந்த ரேண்டமான நம்பருக்கு நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணி நான் வந்து இந்த மெமரி கேமை வந்து விளாடுவேன், சரியா? உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக ஞாபகத்தில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பதில் சொன்னீங்க அப்படின்னா ஒரு செம்மையாக ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அது வரைக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ ஓகே, ஸோ ஐ ஹோப் லெட்ஸ் பிகின் தட் கேம் ரைட் நவ். நான் வந்து 6 மணிக்குள்ளே எப்போ வேணால் கால் பண்ணுவேன். இப்போவே வந்து உங்கள் பேரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. கமர்ஷியல் பிரேக் ஆன் தி வே, அதுக்கப்புறம் கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல, செம்மையாக ஒரு ஜாலியான ஒரு பாட்டு.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட். இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
2: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
1: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
2: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
1: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
2: bigticket.ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: அமீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
5: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
6: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். Golden Song of the Hour.
8: Golden Song of the Hour.
9: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா பிளாட்ஸ். மீட் த டீம் ஆன் சண்டே June 14, 10 AM to 8 PM at Park Regis Hotel Dubai. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக்பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year-ல என்ஜாய் பண்ணுங்க.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: புஜேரா முழுவதும் 700 கிலோமீட்டர் சாலை பாதைகளில் 24,500 ஸ்மார்ட் எல்இடி தெருவிளக்குகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த நவீன விளக்கு அமைப்பு சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு மின்சார செலவையும் குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த நகர வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது என கூறப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் ஏதோ படுகுழிக்குள் விழுந்தது போலவும் கடனில் தத்தளிப்பதாகவும் ஃபேக் நரேட்டிவ் செட் செய்த இன்றைய முதல்வர் டில்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்தின் சாதனைகள் என்று பெரும் பட்டியலை வாசித்திருக்கிறார். இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழகம் இருக்கிறது. இந்தியாவில் பணிக்கு செல்லும் பெண்களில் 42% மகளிர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். பெண் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம் போன்றவற்றில் முன்னேற்றம், மகளிர் சுய உதவி குழுக்களின் வளர்ச்சி என்று முதல்வர் பேசியிருக்கிறார். இவையெல்லாம் அவருடைய 1 மாத கால சோஃபா மாடல் ஆட்சியில் நடந்த சாதனைகளா அல்லது 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் அச்சீவ்மெண்ட்ஸா என்பதை முதல்வர் விளக்க வேண்டும். தேர்தலுக்கு முன்பு நீட் மட்டும்தான் உலகமா என்று கேட்டவர் இப்பொழுது நீட் விளக்கு கேட்டு அவர் பேசியதற்கு அவரே மறுப்பு கூறியிருக்கிறார். டில்லி வரை சென்றவர் நிதி ஆயோக் கூட்டத்திலோ அல்லது கர்நாடகாவில் ஆட்சி செய்யும் அவருடைய புதிய கூட்டணி கட்சியிடமோ மேகதாது பிரச்சனை பற்றி வாய் திறக்காமல் நமக்கெதுக்கு வம்பு என்று சைலண்டாக திரும்பியிருக்கிறார். மொத்தத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகள் மீது முழுக்க முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது சோஃபா மாடல் அரசு. பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி நீங்கள் பெற்றிருக்கும் போலி வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது சிஎம் சார், உண்மை நிச்சயம் வெல்லும் என்று உதயநிதி காட்டமாக கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: லக்னோவிலிருந்து 180 பயணிகளுடன் இண்டிகோ விமானம் இன்று காலை 10:45 டில்லிக்கு புறப்பட தயாராக இருந்தது. அப்பொழுது விமான பணியாளர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து விமானம் உடனடியாக நிறுத்தப்பட்டு தீவிர பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டன. இறுதியில் இது வெறும் வதந்தி என தெரிய வந்தது. இதே போன்று நேற்று மும்பையிலிருந்து கண்ணூர் வந்த இண்டிகோ விமானத்தின் கழிவறையில் உள்ள குப்பை தொட்டியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த டிஷ்யூ பேப்பர் கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேபின் பணியாளர்கள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கும் பிற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்தனர். இதையடுத்து விமான நிலையத்தில் அவசர கால எச்சரிக்கை விடுக்கப்பட்டு விமானம் தரை இறங்கியதும் விரிவான பாதுகாப்பு சோதனைகளுக்காக தனிமைப்படுத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு பொருளோ அல்லது வெடிபொருளோ கண்டறியப்படவில்லை.
1: இலங்கை செய்திகள்.
2: ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பதில் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டம் தொடர்பாக இக்கூட்டத்தில் பல முக்கிய முன்மொழிவுகளும் யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன.

0: உலக செய்திகள்.
1: அமெரிக்க தூதரக பொறுப்பாளர் ஜேசன் மீக்ஸ் இன்று வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைக்கப்பட்டார். ஒமான் கடற்கரைக்கு அருகே இந்திய மாலுமிகளை ஏற்றி செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்க கடற்படை நடத்தும் தொடர் தாக்குதல்கள் குறித்து அவரிடம் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த தாக்குதல்களால் ஏற்கனவே 3 இந்தியர்களின் துயரமான உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தாக்குதல் நடத்துவது குறித்து அமைச்சகம் மீண்டும் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்தது. இத்தகைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. மேலும் ஒரு இக்கட்டான நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிராந்தியத்தில் சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு, உறுதித்தன்மை மற்றும் நிலைத்தன்மையை இவை சீர்குலைக்கின்றன. இந்தியாவின் கடும் கவலைகளை தனது அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் அப்பகுதியில் செயல்படும் அமெரிக்க படைகள் பொதுமக்கள் உயிரிழப்பை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதை உறுதி செய்யுமாறும் அமெரிக்க தூதரக பொறுப்பாளரிடம் வலியுறுத்தப்பட்டது. மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: யாராவது அஜ்மான்ல இருக்கீங்க அப்படின்னா, நான் கடை பேர்லாம் சொல்ல மாட்டேன் ஆப்வியஸ்லி, பட் இருந்தாலும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லவா? அதை சொன்னாலுமே வந்து கண்டுபிடிச்சிருவீங்களே. சரி, நீங்களே போய் கண்டுபிடிச்சிக்கோங்க. அஜ்மானில் திக் காஃபி, அதாவது க்ரீமி திக்கான காஃபி, அதாவது ஐஸ்கிரீமில் ஐஸ்கிரீம் எப்படி நம்ம எடுத்து சாப்பிடுவோம் ஸ்பூனில், அந்த மாதிரி காஃபி. காஃபி லவ்வர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கே போயிருக்கிறப்ப தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் நான். சூப் பாவாக இருந்தது, அல்டிமேட். ஆனால் அதெல்லாம் ஒரு வாட்டி தான் சாப்பிட முடியும். இந்த துபாய் குனாஃபா சாக்லேட் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சுல, வைரலாச்சுல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. சரி, இப்போ உங்ககிட்ட கேட்க வேண்டிய மேட்டர் ஒன்று இருக்குது, சரியா? ஃபஸ்ட்டு நியூஸ் முடிச்சுட்டு அப்புறமா அதை கேள்வியாக
1: கேட்போம்.
0: அதாவது இப்போ எப்படின்னா, ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்கள்ல, இங்கே ஃப்ரீலான்சர்ஸ் யாராவது கேட்டுருக்கீங்க அப்படின்னா, யூஏஇ ஹாஸ் லான்ச்ட் 10-year கோல்டன் விசா. ஸ்பான்சர்ஸ்லாம் யாருமே தேவையில்லையா? அதுக்கு கீ பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னா, எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை, அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் எபிலிட்டி ஸ்பான்சர் யூ டு ஸ்பான்சர் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் லாங் டேர்ம் ரெசிடென்சி ஸ்டெபிலிட்டி, ஆல்மோஸ்ட் 10 years. ஸோ இந்த ஐசிபி யூஏஇ ஸ்மார்ட் சர்வீசஸ் இல்லாட்டி GDRFA-உடைய பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரீலான்சராக இருக்காங்க, ஃப்ரீலான்சர் விசாலே இருக்கிறாங்க, வேலிட் யூஏஇ ஃப்ரீலான்ஸ் பெர்மிட்டோடு இருக்கிறாங்க, இட் ஹேட் டு பி அப்ரூவ்ட் பை த ஃப்ரீ ஜோன், அப்படி இருந்தால் ஓகே சூப்பர், நீங்கள் எலிஜிபிள். அப்புறம் பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லாட்டி ஏதாவது ஒரு ரெக்கக்னைஸ்டான ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும். பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பையன்கிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, கிளியர் அப்படின்னு சொல்லி க்ளீனாக வந்து கிரிமினல் ரெக்கார்ட் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை, 10-year ரெசிடென்சி அண்ட் மினிமம் 15,000, அதான் இதான மெயின் இன்கம் ரிக்குவயர்மெண்ட் வந்து மினிமம் 15,000 தரம்ஸ் பர் மந்த், இல்லாட்டினா 360,000 தரம்ஸ் ஆனுவலி. இது வந்து ப்ரூஃப் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா ஓகே சூப்பர் மாஸ், நல்ல மேட்ரு தான். எல்லாம் அதாவது ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு வரும்போது, ப்ராடக்ட் ஜென்ரலாகவே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா பொருள் செம்மையாக இருக்கும், கலர் கூட செம்மையாக இருக்கும். ஏதா நான் ஜென்ரலாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வேலையை பார்க்கும்போது நம்ம டிசைட் பண்ணுற ஒரு இடத்துக்கே நம்ம வருவோம், வேணுமா வேணாமா.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: எனக்கு ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஒரு ஏஜ்க்கு அப்புறம், இப்போ அதாவது அப்பா காசுலேயோ இல்லை ஃபேமிலியிலேருந்து நம்ம காசு வர்ற டைமில், காலேஜ் படிக்கிறப்ப சம்திங், அந்த டைமில் ஒரு சில செலவெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து செலவு பண்ணுவோம், ஆனால் நம்ம அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு அந்த எஃபர்ட்டோ அந்த கஷ்டமோ பெருசாக நமக்கு இருந்திருக்காது. சில பேர் வீட்டிலலாம் கேக்கு காசு கொடுப்பாங்க, சில பேர் வீட்டில் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் காசு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு பொருளை நீங்கள் சொந்தமாக சம்பாரித்து வாங்குறப்போ, ஐயோ இதை வாங்குறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கா, கஷ்டம் இந்த சென்ஸ் நாட் ஐயோ கஷ்டப்பட்டு போ அந்த மாதிரி இல்லை, உங்களோட உழைப்பை நான் சொல்கிறேன். இப்போது வீட்டில் நீங்கள் நம்ம படிச்சுட்ருக்கிற டைமில் நமக்கு வீட்டிலேருந்து பாக்கெட் மணி வாங்கி செலவு பண்ணும்போது நமக்கு அந்த காசு நீ சம்பாரித்தா தான் அருமை தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப பழைய காலத்து அட்வைஸு, உண்மை தான் இல்லைன்னா சொல்லலை. பட்டு சில நேரம் அதே பொருளை நம்ம நம்ம காசில் வாங்கி சாப்பிடும்போது நமக்கு அது இட் வில் ஃபீல் டிஃப்ரெண்ட். அதாவது ஐதர் இந்த 100 தரம்க்கு நம்ம இவ்வளோ இவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு தாட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து பரவாயில்லையே அந்த 100 தரம்ஸ் நான் சம்பாரித்து நான் வாங்கி சாப்பிட்றேனே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், இது எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஒரு பொருளை வீட்டிலேருந்து நீ எந்த ஒரு பொருள் வந்து வீட்டிலேருந்து, அதாவது ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று சொல்லலாம், நீங்கள் ஒரு சட்டை வாங்குறதோ இல்லை வெளியில் போய் ஒரு இடத்துல சாப்பிட்றதோ, நீங்கள் ரெண்டா எப்படி வேணால் வச்சுக்கலாம். உங்கள் காசில் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறப்ப, ஒரு பொருளை வாங்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது, அது என்ன பொருள், வீட்டிலேருந்து நான் வந்து பண்ணும்போது இப்படி இருந்துச்சு, இப்போ என் காசில் பண்ணும்போது இப்படி இருக்குது, அதை சொல்லுங்கள். எனக்கு வந்து கார் தான் நான் சொல்லுவேன். சரி வரேன், வந்து அதை பற்றி பேசுவோம். சம்திங் சம்திங்லேருந்தும் கச்சேரி ஆரம்பத்துலேருந்து யூ ஹவ் டூ சாங்ஸ் பேக் டு பேக் டு பாப் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
1: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
0: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
1: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
0: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
1: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
2: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ராமா சென்டர், துபாய்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: அதாவது ஒரே பொருள், அந்த ஒரு பொருளை உங்கள் அப்பா காசுலையோ இல்லை வீட்டில் உங்கள் அம்மாவோட காசுலையோ நீங்கள் வாங்குறப்போவும், அதே பொருளை இப்போ உங்கள் காசில் வாங்கும்போதும் எப்படி இருக்குது? அது என்ன பொருள், எப்படி ஃபீல் ஆச்சு? நல்லா ஃபீல் ஆச்சா? அப்பா இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படி இருந்ததா? இல்லை வந்து பரவாயில்லையே நல்லா இருக்கே, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்கே, அந்த மாதிரி இருந்ததா? ஐ வாண்ட் டு நோ ஹவ் யூ ஃபீல். ஓகே, வெல்கம் பேக். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்க, நல்லா இருக்க. எப்படி இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
2: சித்திரவேல்.
1: நல்லா இருக்கீங்களா? After long time. Yes. ஏன் அப்போ நான் இல்லாதப்போ ரேடியோ காலே பண்ணலையா, இல்ல லைன் கிடைக்கலையா, என்ன மேட்டர்?
2: இல்ல சார், கால் பண்ணல.
1: கால் பண்ணலையா?
2: கேட்டுட்டு இருக்கேன், கேட்டுட்டு டெய்லி கேட்டுறேன்.
1: சரி, ஓகே. என்ன என்ன என்ன இது, என்ன பொருள் அது?
2: ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபீஸ் கொடுத்தாங்க. 50 ரூபீஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட சாப்பாடு இங்க வைகடம் பக்கத்துல ஒரு ஹோட்டல் ஒரு மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டது, இன்னமும் மறக்கல. அதோட அந்த டேஸ்ட் வந்து மயன் காசுல ஃபர்ஸ்ட் 50 ரூபாய் சம்பளம், வேலை பார்த்துட்டே படிக்கும்போது தென் அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருந்தது. ஸ்டில் அது மறக்க முடியாது. இன்னைக்கு ஈவன் ஒரு ஃபர்ஸ்ட் ஹோட்டல் போய் நம்ம வந்து ஒரு 200 கிராம்ஸ் நம்ம ஒரு பஃபே சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு அந்த மெமரி வந்து இன்னமும் நம்மளுக்கு மறக்காது.
1: அது ஏன் அப்படி, எதனால அப்படி சொல்றீங்க?
2: ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் அண்ட் மணியோட ஃபர்ஸ்ட் டேஸ்ட் அதுதான். Not only food, எதா இருந்தாலுமே அந்த ஹார்ட் அண்ட் மணியோட நம்ம வந்து அப்பதான் நம்மளுக்கு அதாவது புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அப்பாவோட ஓகே, நம்மளுக்கு வந்து அதுவரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஈவன் அப்பா வந்து நம்மளுக்கு கூட்டி போய் அந்த டைம்ல என்ன ஒரு என்ன சொல்றது, வேணும் பிரியாணி அந்த மாதிரி பிரியாணி கடை கூட்டி போயிருந்து நம்ம சாப்பாடு வாங்கிக்கும் போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் ஃபுட்டோட டேஸ்ட் மட்டும் தெரியும், அந்த பணத்தோட டேஸ்ட் தெரியாது. ஸோ அதோட பெயின் அந்தோட பேக்ரவுண்ட் தெரியாது. ஸோ எப்போ அந்த பேக்ரவுண்டோட நம்ம அதை சேர்த்து பண்ணும்போது இட் வாஸ் ரியலி ஈவன் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப்.
1: ஓகே, தட்ஸ் வெல் செட் மேன். ஓகே, பேக்ரவுண்டோட தேங்க்யூ சித்ருவேல். ஸோ யூஸ்வலி இந்த அந்த காசை வந்து நம்ம பே பண்ணும்போது, இல்லை என்கிட்ட காசு இருக்குப்பா இது என் காசு, அந்த காசில் போய் நான் சாப்பிடும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அப்பா இந்த காசு வந்து எந்த நான் யாருக்கும் பதில் சொல்ல வேணாம், மீதி இருந்தாலுமே அந்த மீதியுமே எனக்கு தான், வீட்டுக்கு போய் கொடுக்க வேணாம், அது ஒன்று. ஏன்னா அந்த காசு இன்னுமே அவங்களும் இல்லை, ப்ளஸ் வந்து அந்த காசுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்ணில் தெரியும். இது ஓவர் த இயர் மறைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் காசில் பெட்ரோல் போடுறீங்க, உங்கள் காசில் வந்து உங்கள் ஃபேமிலியை படிக்க வைக்கிறீங்க, நல்லபடியாக வச்சுருக்கீங்க, ஆல் தேட். பட் அந்த முதல்ல சம்பாதிக்கிற காசுலேருந்து நம்ம பண்ணுற மேட்டர் இருக்கே, அவர் சொன்ன மாதிரி யா யூ வில் டேஸ்ட் த எஃபர்ட் தட் மேட் யூ ஏர்ன் தட் மணி. ஹலோ,
3: வணக்கம்.
1: நைனாவா உங்கள் பேர்?
3: கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் என்னோட ஓன் பைசால வாங்கினேன், நான் சின்ன சின்ன சிறு சிறு சேர்த்து அங்கங்க சம்பாதிச்சு வாங்கினது. அது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு.
1: சரி,
3: ஓகே, வந்து ஒரு 2 மந்த்ஸ்ல அது காண ஆயிடுச்சு.
1: காணாம போயிச்சா?
3: ஆமா ஆமா.
1: அப்புறம் என்ன பண்ணீங்க?
3: அது ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன் நானு. பட் அதை வாங்குறதுக்குள்ள சந்தோஷம் வந்து அந்த காணா போன உள்ள கவலை வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுச்சு.
1: இல்ல, ஆனா நான் என்ன கேட்டேன்னா, ஏதாவது ஒரு விஷயம் உங்க வீட்டுல இருந்து உங்க அப்பா அம்மா கொடுத்த காசுல இருந்து நீங்க வாங்கும்போது வேற மாதிரியும், அதே பொருள் உங்க காசுல நீங்க வாங்கும்போது வேற மாதிரியும்.
3: அதே தான், அப்பா அம்மா காசுல வாங்கினது வந்து பைக்கு. பைக் ரொம்ப ஆக்சுவலா வந்து அது வந்து ரொம்ப அப்பா அம்மா சின்ன சாமான் வாங்கி கொடுத்தாலே பெரிய எக்ஸைட்மெண்டா தான் இருக்கும் ஆக்சுவலி. புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது என் காசுல இது
1: வாங்கினேன்.
3: பட் இருந்தாலும் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலி.
1: ஓகே ஓகே. நைனா வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு அதை தொலைச்சிட்டு, அதுவும் சொந்த காசில் வாங்கி தொலைச்சா அந்த வலி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேற இருக்கும். ஐயோ, நான் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் 30 ரூபாடா கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா நானே அப்படிங்கிற மாதிரி சம்பாரிச்சிருப்போம். சரி, 90s not our life. அவ சாங் என் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்லேயும் மன்னன்லேருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு அப்படிங்கிறத கேட்டு முடியுங்க. ஓகே, ஒரு விஜய் பாட்டு ஃபஸ்ட்டு, 90s நாட் அவுட், அது என்னன்ற ஃபுல்லாக கேளுங்க. வேறு ரேடியோக்கு திருப்புறேன், வேறு பாட்டு தான் வருதான்னு பார்க்குறேன்னு ஏதாவது பண்ணிங்க அவ்வளோத்தான் கிள்ளி வச்சுருவேன்.
4: The Evening Correct presented by VNCT Global. 15 years anniversary munite Chennai Pamal location la Pudu Villa Vlogs. Meet the team on Sunday, June 14, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel Dubai. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
5: Nikana 91 போடு.
6: என்னது?

0: பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
1: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
4: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
5: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக் furniture, painting, carpentry, partition, equipment installation, அது இதுனு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
4: அப்பன அம்பானி ஆகறத எவனாலயும் தடுக்க முடியாது.
5: Falcon Fastlink Technical Services LLC. Call 0586815179.
6: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த anniversary சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல, மொத்தம் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakh ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 இயர்ஸ் ஃப்ரீ ரெண்டல், டோட்டலா 30 lakhs worth offer and discounts.
5: இந்த anniversary celebrations sales event coming Sunday, June 14th, 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station. Call 054-767-3111. 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car. Double offer. Miss பண்ணிராதீங்க.
7: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் ஆன் jewelry making charges and 40% off on diamond and precious stones jewelry rate, 40% off on 22 and 18 carat jewelry making charges and 30% discount on certified platinum jewelry ne innum yeralamana offers ungalukaga only at Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
8: You are back.
9: Adhaadu idha oru porul, அதே பொருள் தான் உங்கள் காசில் வாங்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அவர் அம்மாவோட காசில் பாக்கெட் மணியில் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வெல்கம் பேக். நான் ப்ராபோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு வந்து ஒரு கிரேசியான பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஆப்வியஸான ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல பதில் கிடச்சிது. நான் வந்து 50 ரூபா சம்பாரித்தேன், அதில் வந்து மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னாரு. பயங்கரமாக இருந்தது, எனக்கு வேறு பசிக்குது. காலையில் நான் வந்து ஏதோ ஒரு சாலட் சாப்பிட்டதான், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சாப்பிடவே இல்லையா? சில நேரம் இல்லை, நம்ம ஒரு இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா பசிக்க மாட்டேது, ஆனால் அதுக்கப்புறம் சாயங்காலம் சம்மந்தில்லாத நேரத்தில் சாப்பிட முடியாத டைமில் பசிக்குது. இது என்ன டிசைன்னே எனக்கு தெரில இப்போ வரைக்கும். சரி, இப்போ வந்து அதாவது வேறு வேறு பொருள் கிடையாது, ஒரே பொருளாக இருக்கணும். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு டீ குடிக்க போவேன், அப்போ எங்கள் அப்பா கிட்டேருந்து காசு வாங்கிட்டு போவேன், ஆனால் வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அதே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு அதே மாதிரி டீ குடிப்பேன், வேறு மாதிரி இருந்தது. இப்படி தான், இந்த மாதிரி தான் கதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்பா நம்மன்னு சொல்லுவோம், வேற ஒண்ணு நடக்கும். வணக்கம்.
10: வணக்கம் தல, துணிவு தல. வணக்கம்
9: துணிவு தல. சரி,
10: நீங்க தான எல்லாருக்கும் தமிழாக்கம் பண்ணுவீங்க, உங்களே தமிழாக்கம்
9: பண்ணிட்டேன். சம்மந்தம் இல்லாம. ஓகே, நவ ஐ அண்டர்ஸ்டுட். பேரு?
10: என் பேரு சாம்.
9: சாம்,
10: நான் துபாயில தான் இருக்கிறேன். கண்டென்ட் என்னன்னா, ஓகே, ஆக்சுவலா வந்து சின்ன வயசுல இருந்து வீட்டுல வளர்ந்த போதுல இருந்து எனக்கு வீட்டுல கார் இருக்கு. அப்போ சின்ன வயசுல இருந்து அம்பாசிடர்ல இருந்து டிசைர் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. பட் அப்போ கிடைக்காத ஃபீல், நான் லாஸ்ட் வீக் வந்து நானா ஒரு கார் வந்து பர்சேஸ் பண்ணேன்.
9: போன வாரம்.
10: ஆமா, போன வாரம்.
9: என்ன வண்டி வாங்கினீங்க?
10: ஜிலி ப்ரீ ஃபேஸ் எடுத்தேன்.
9: ஏய் சம வண்டிங்க, என்ன வண்டி எடுத்தீங்க? ஜிலில என்ன எடுத்தீங்க?
10: ப்ரீ ஃபேஸ்.
9: ப்ரீ ஃபேஸ், ஓகே. ப்ரீ ஃபேஸ் வந்து அந்த எம் கிராண்டுக்கு அடுத்து வருதா?
10: Yes. Yes. Thank you, bro.
9: Okay, Geely is a good option, by the way.
10: Yeah. But this feels very good, actually. நான் வந்து நானா ஒரு கார் ஓன் பண்ணி அந்த கார்ல இருந்து உங்ககிட்ட இந்த பதில சொல்லும் போது என்ன?
9: ஓ, இப்ப கார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்.
10: அடடா.

0: ஆனா ஜெயிலில வந்து கார் பிளே எல்லாம் இல்லன்னு சொன்னாங்க, கொண்டு
1: கொடுத்துட்டாங்க. அதுல ஆண்ட்ராய்டோட அவங்களோட ஸ்கிரீன் மிரரிங் மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க, பிளஸ் ப்ளூடூத்துமே கனெக்ட் ஆகி பண்ணது சூப்பரா தான் இருக்கு.
0: ஓகே, குட், வெரி குட். சோ எனிவேஸ் கங்கிராட்ஸ் ஒன்ஸ் அகைன். என்ன கலர் வாங்கிருக்கீங்க?
1: Black.
0: Black and துபாய் ரெஜிஸ்ட்ரேஷனா?
1: ஆமா bro.
0: ஓகே ஓகே, Black. ஓகே. Yeah. Okay, வீட்ல எல்லாம் சொல்லிடுங்க. அண்ட் யா, இட் ஆப்வியஸ்லி ஃபீல்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப பெரிய. இந்த வீடும் காரும் வாங்குறது வந்து ஒரு பெரிய மூவ் என்றைக்குமே. இப்போ எனக்கு வந்து நான் அதுக்குங்க லைசன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆள் நான். அப்புறம் ரமதான் ஆஃபர் ஒரு வாட்டி போட்டிருக்கப்போ என் ஃப்ரெண்டு என்னை கையை தரன் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, ஏ நீ போடுறா, நீ எதுவாக இருந்தாலும் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி, அப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லைசன்ஸ் வந்தது. அப்புறம் ரெண்டில் ஓட்டினேன், ரெண்டில் கார் ஓட்டி அப்புறம் ஒரு புது கார் வாங்கி. ஸோ இந்த ஜேர்னி எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு புது கார் வாங்கும் போது இல்லை, புதுசோ நமக்கு புதுசு, அது செகண்ட் ஹேண்டாக கூட இருக்கலாம், பட் வந்து நமக்கு அந்த கார் புதுசு அப்படின்றப்போ தினம் நம்ம அந்த நம்மளோட வண்டி நமக்கு அந்த உரிமை இருக்கும்ல, அது நம்ம காசு போட்டு வாங்குகிறோம், மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்றப்போ அது ஒரு பக்கம் லைட்டாக வழியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு ஒரு தனி ஃபீல் தான் இல்லை. ஆ சரி, நான் வந்து வேறு ஒரு மேட்ரு உங்ககிட்ட சொல்கிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ வந்து இந்த ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இன்ஸ்டலேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்காக தேவைப்படும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஓவராலாக ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இடத்த மட்டும் கொடுத்தா போதும், நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன் போடுறது, எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன், வீசா அசிஸ்டன்ஸ், அது இதுன்னு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சு உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவை அப்படின்னா 042-712-638 யூ கேன் கால் தம், 042-712-638. கமர்ஷியல் பிரேக் அப்புறம் ஐ வில் பி பேக். யா,
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: Joy Alukas, world's favorite jeweler.
4: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
5: கேரண்டீட் 25 million திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
4: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 million திர்ஹம்ஸ்
5: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
4: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
5: bigticket.ae இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
7: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: Chillax song of the hour.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு
1: பாடுவாங்களே.
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க.
3: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary munite Chennai Pamal location la pudu villa plots. Meet the team on Sunday, June 14, 10 a.m. to 8 p.m. at Park Ridges Hotel, Dubai. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான டெலிவரி ஓட்டுநர்கள் கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெறும் வகையில் நாடு முழுவதும் 12,000 மேற்பட்ட குளிரூட்டப்பட்ட ஓய்வு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆண்டுதோறும் மதிய நேரங்களில் வெளிப்புற பயணிகளுக்கு விதிக்கப்படும் தடையின் பொழுது ஊழியர்களுக்கு இந்த வசதி கிடைக்கும். மனித வளங்கள் மற்றும் எமிரிட்டைசேஷன் அமைச்சகம் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் இந்த முயற்சி தொடர்ந்து 4வது ஆண்டாக செயல்படுத்தப்படுகிறது. மதியம் 12:30 முதல் 3 வரை நேரடி சூரிய ஒளியில் வெளிப்புற வேலை செய்வதை தடை செய்யும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மதிய நேர பணித்தடை காலத்துடன் இணைந்து இந்த ஓய்வு நிலையங்கள் June 15 முதல் September 15 வரை செயல்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: தமிழக செய்திகள்.
2: மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் முதல்வர் உட்பட 90% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் கல்லூரியின் முக்கியத்துவம் உணராத அதிகாரிகளால் சீரழிந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத கட்டடமும் பராமரிப்பில்லாத வளாகமும் இதற்கு உதாரணம் என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இக்கலையை தற்காலத்திலும் பயிற்றுவிக்க அரசு கட்டட சிற்பக்கலை கல்லூரி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த 1957 தொடங்கப்பட்டது. தற்பொழுது தமிழக கலை மற்றும் பண்பாட்டு துறையின் கீழ் இயங்கி வருகிறது. இக்கல்வி நிறுவனம் அழிந்து வரும் பாரம்பரிய மரபு கலைகளான கோவில் கட்டட கலை மற்றும் சிற்பக்கலையை மீட்டெடுத்து மாணவர்களுக்கு முறையாக கற்றுத்தருகிறது. தமிழகத்தின் பாரம்பரிய மிக்க மரபு கலைகளை கற்றுக் கொடுப்பதில் முதன்மையானதாக மாறியது. ஆசியாவின் ஒரே மரபு கலை கல்லூரி என்ற பெருமையையும் இது பெற்றது. ஆனால் இப்போது கல்லூரியின் முக்கியத்துவம் உணராத அதிகாரிகளால் சீரழிந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
2: கொல்கட்டா மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடந்த தர்ணாவில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கவும் பொது அமைதியை குலைக்கவும் மத நல்லிணக்கம் மற்றும் ஜனநாயக கட்டமைப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மம்தா பானர்ஜி தவறான உரையை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை உறுதி செய்துள்ள போலீஸ் அதிகாரிகள் புகார் வந்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. அவரின் பேச்சு விரிவாக ஆய்வு செய்யப்பட்டும் வருகிறது. வழக்கு ஆரம்ப கட்ட நிலையில் உள்ளது என தெரிவித்தனர். இது மம்தாவை குறிவைத்து அரசியல் ரீதியாக புனையப்பட்ட வழக்கு என திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அதே நேரத்தில் மற்ற எதிர்க்கட்சிகள் இந்த சட்டத்தை வரவேற்றுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
2: கிளிநொச்சி பகுதியை பிறப்பிடமாக கொண்ட சங்கீத் சென் தனது சமூக வலைதளங்களில் தாயக எழுச்சி பாடலை எடிட் செய்து பதிவிட்ட குற்றத்திற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவரை கைது செய்த நாள் முதல் தமிழ் தலைவர்கள் பலர் சங்கீத் சென்னை வெளியில் கொண்டு வந்து வருவதற்கான வேலைப்பாடுகளை செய்து வந்தனர். அதே சமயம் தமிழர் பகுதியில் பல இடங்களில் சங்கீத் சென் விடுதலைக்காக போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இருப்பினும் இன்று இதுகுறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 17 வரை அவருடைய விளக்கமறியல் உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மீதான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலக செய்திகள்.
2: நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவருமான கேன் வில்லியம்சன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் 16 நீடித்த அவரது சிறப்பான சர்வதேச கிரிக்கெட் பயணம் நிறைவுக்கு வந்துள்ளது. 2016 முதல் 2024 வரை நியூசிலாந்து அணியின் கேப்டனாக செயல்பட்ட அவர் 2021 நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் அணியை சாம்பியன் பட்டம் வெல்ல வழிநடத்தினார். ஓய்வு குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நியூசிலாந்திற்காக விளையாடியது என் வாழ்வின் மிகப்பெரிய பெருமை. ஒவ்வொரு போட்டியிலும் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டேன். சரியான நேரத்தில் என் விருப்பப்படி ஓய்வு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்காலத்தில் நியூசிலாந்து அணி பெரிய சாதனைகள் படைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: Singer SPB.

0: ஓகே சார், ஐ எம் பேக் வித் ஒரு சூப்பரான நியூஸ். நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க ஆப்வியஸ்லி. ஸோ வின் சிட்டியுடைய 15 இயர்ஸ் ஆஃப் கிராண்ட் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் 14th June சண்டே, கமிங் சண்டே வந்து நடக்க போகுது. காலையில் 10:00 AM நைட்டு 10 PM வரைக்கும் VNCT டீம் உங்களுக்காகவே, அதாவது உங்கள் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பையிங் அந்த தாட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை ஈஸியாக்குறதுக்கு, அப்புறம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸான ஒரு சில நல்ல ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் லைக் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படிங்கிற எல்லா சூப்பரான லொக்கேஷனில் இருக்கிற அவங்களுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் வந்து ஒரு விழா வாங்கணும் அப்படின்னா அதை எப்படி ஈஸியாகலாம், எப்படி வந்து ஒரு பேங்க் லோன் எடுத்துக்கலாம், அண்ட் இஎம்ஐ எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். அட் சேம் டைம் இஃப் யூ புக் யுவர் வில்லா ஓகே இன் திஸ் இவெண்ட், 15 வருஷம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ரெண்டல் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்து 15 lakh டிஸ்கவுண்ட் ப்ளஸ் 15 lakh வர்த் இருக்கிற ஒரு கிராண்ட் எஸ்யூவி கார், இதெல்லாம் வந்து உங்களுக்காக கிடைக்கும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக அப்படி இந்த ஒரு மடம் நம்ம தெரிஞ்சுப்போம். எனிவேஸ் பிரபா இஸ் வித் அஸ், வெல்கம் பேக் ப்ரோ.
1: எஸ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நன்றாக இருக்கிறேன், நீங்கள் இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி. அண்ட் இந்த வாரம் இந்த சண்டேயோட இந்த ஆனிவர்சரி சேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் ஓவர் துபாயில்.
0: ஆனால் வந்து பிஃபோர் யூ டெல் மீ எனி திங், நான் நம்பர் சொல்லி ஆகணும், அதான் நமக்கு முக்கியம். 0 5 4 7 6 7 3 1 1 1 this is the number 0 5 4 7 6 7 3 1 1 1 அவ்வளோதான் ப்ரோ. இப்போ சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கும் நம்ம?
1: கண்டிப்பா உங்க கடை முனைச்சிக்கு எவ்வளோ அழகு.
0: நான் கூட ஐயோ ஒரு ஃப்ளோல நம்ம சொல்ல முடியுமே,
1: நீ பேச கூட வேணாம், அடிப்பாட்டியா நான் நம்பர் சொல்லிக்கிறேன்.
0: நமக்கு அதெல்லாம் முக்கியம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, சோ ஸ்வீட் ஆஃப் யூ ப்ரோ. அண்ட் அதே தான், அண்ட் இந்த வாரம் ஈவெண்ட் இஸ் எ வெரி வெரி வெரி ஸ்பெஷல் ஈவெண்ட். என்ன வகையிலங்க இது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். இது VNCT குளோபலோட ஆனிவர்சரி சேல் இந்த வாரம் சண்டே நம்மளோட துபாயில். ஒன் லாஸ்ட் டைம் நம்ம இந்த துபாயில நம்ம இந்த ஸ்பெஷல் ஆஃபர் பெனிஃபிட்ஸோட நம்ம பண்ணி கொடுக்க போறோம். அதுதான் இந்த ஈவெண்டோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ல முடியும். இதுல குறிப்பா ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் பெனிஃபிட்ஸ் இதெல்லாத்தையும் தாண்டி, அண்ட் குறிப்பா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட்ல பிளாட் லான்ச், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அது வந்துட்டு அதுவும் லிமிடெட் எடிஷன் பிளாட் லான்ச், அது வந்துட்டு லேண்ட் மட்டும் லிமிடெட் எடிஷனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ECR பண்ண போகிறோம், அண்ட் நம்மளோட பம்மல் சைட்லேயும் பண்ண போகிறோம். பம்மல் எல்லாருக்குமே எங்கே இருக்கும் தெரியும், பம்மல் அனகாபுத்தூர் அந்த லொக்கேஷன் தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாட்ஸை கொடுக்க போகிறோம், PLOT லேண்ட் மட்டும், ஃப்ளாட்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாதுங்க, பிளாட் இது வந்துட்டு. அண்ட் ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு சூப்பரான கிராண்டியரான ப்ரீமியமான பிளாட்ஸை நீங்கள் வாங்கிக்க முடியும். எவ்ரி எங்களோட ஆனிவர்சரிக்கு 15th year 14th year 13th year ஒரு லிமிடெட் எடிஷன்ல ஸ்பெஷலா டிசைன் பண்ணி அதுல இன்டீரியர்ஸ், ஃபர்னிஷிங், ஸ்பேஷியஸா நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். பட் இந்த தடவை வந்துட்டு எல்லாருக்குமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வகையில லேண்டா நம்ம கொடுக்க போறோம். சோ நீங்க லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா லேண்டா வாங்கும் போது வில்லாவோட இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும், என்னன்றதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அண்ட் அதனால ECR சென்னை ECR கோவலம்ல, அண்ட் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஸ், வில்லா பிளாட்ஸ் பாருங்க, கோ த்ரூ பண்ணுங்க. செகண்ட் திங் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் வில்லா பிளாட்ஸ் இன் பம்மல் அனகாபுத்தூர், அண்ட் அங்கேயுமே இருக்கு. ஸோ இந்த ஆனிவர்சரிக்கு இந்த 15 lakh டிஸ்கவுண்ட், 15 lakh வர்த் ஆஃப் கார் ஆஃபர், அண்ட் 15 இயர்ஸ் ரெண்டல் மெயின்டெனன்ஸ், அண்ட் இது எல்லாமே கான்ட்ராக்டோட கிடைக்கும் போது, அண்ட் இல்லை எனக்கு கார் இருக்குன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க 30 lakh உரிய பிரைஸ் பெனிஃபிட்டா நீங்க எடுத்துக்க முடியும் டிஸ்கவுண்டோட. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்கும் போது இந்த பிளாட்ஸையும் நீங்க வாங்குறதுக்கான தி பெஸ்ட் டைம் தான் இந்த வாரம் சண்டே நடக்க போகிற ஈவெண்ட். மார்னிங் 10 to 10:00 வரைக்கும் நடக்க போகுது, நம்ம பார்க் ரீஜஸ் ஹோட்டல் புர்ஜ்மான்ல தான். பட் ஆஸ் ஐ சைட், துபாயில் இருக்கீங்கன்னா இந்த சண்டேவை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா துபாயில் இந்த ஈவெண்ட், இந்த சண்டேவோட இந்த ஆஃபர்ஸ் வந்து முடிஞ்சிடும். அண்ட் அதனால நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஆஃபர் பெனிஃபிட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.
0: ஓகே, நம்பர் வந்து மறுபடியும் சொல்கிறேன், 0 5 4 7 6 7 3 1 1 1 Okay, 0 5 4 7 6 7 3 1 1 1 ஓகேவா? மீதி டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே வந்து பாட்டெலாம் கேட்டுட்டு திருப்பி வரும்போது நான் சொல்கிறேன். திஸ் இஸ் 89.4 தமிழ் FM. Back to back.

0: சமர் 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த anniversary சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh price discount, கூடவே 15 lakh free grand SUV car, 15 years கான free maintenance, 15 years free rental, டோட்டலா 30 lakhs worth offer and discounts.
2: இந்த anniversary celebrations sales event coming Sunday June 14th 10 AM to 10 PM at Park Ridges Hotel near Burjman Metro Station ல நடக்க இருக்கு. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car. Double offer, miss பண்ணிராதீங்க.
4: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
5: கேரண்டீட் 25 million திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
4: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 million திர்ஹம்ஸ்
5: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
4: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
5: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு வீடு வாங்கி போட்டுறணும், ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே வராமல் இருக்காது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த தாட்ஸ் வந்து கிராஸ் ஆகிடும். கரெக்டா? இப்போ ஒரு வேளை அந்த மாதிரி வந்து நமக்கு தாட்ஸ் இருக்கிறப்போ இந்த மாதிரி ரேடியோ ஷோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக காதில் விழுகுது அப்படின்னா இதுதான், திஸ் இஸ் யுவர் சைன். ஓகே, ஸோ இன்ஸ்டிடியூட் 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் 14th June இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, பார்க் ரீஜஸ் ஹோட்டல், நம்ம புருஷம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட. நீங்கள் வந்து 0547673111 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0547673111 நம்பருக்கு கால் அடிச்சிங்கன்னா நீங்கள் போய் இவெண்ட்டில் கலந்துக்கலாம். உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே இருப்பாங்க. அட் சேம் டைம் இப்போ ப்ரோ, இப்போ நம்ம பிளாட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சென்னை மெயின் லொக்கேஷனில் இருக்கிற அப்புறம் வந்து ஈசிஆருக்குள்ளே இருக்கிற அந்த பிளாட்ஸ் பற்றி டீட்டெயிலாக
1: லேண்ட் பற்றி சொல்லுங்க. அண்ட் சி, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு லேண்டாக வாங்கி வைக்கணும் இல்லாட்டி அதில் வில்லா பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் நிறையா பேருக்கு இருக்கும். ஆக்சுவலாக அதுவும் குறிப்பாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் சைஸஸில், இப்போ நம்ம விஎன்சியில் வரும்போது ஒரு சில ப்ராஜெக்டில் இந்த சைஸ் தான் எடுக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அஸ் பர் சிஎம்டி பிரகாரம்லாம். பட் நீங்கள் லேண்டாக எடுத்து வைக்கும் போது என்ன அட்வான்டேஜ்னா, இமீடியட்டாக நீங்கள் வந்து அதில் வில்லா கட்டணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ தேவை இருக்கோ ஃபியூச்சரில் அப்போ நீங்கள் வில்லா கட்டிக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு டக்குன்னு ஒரு தேவை இருக்குன்னா அதை வந்து செல் அவுட் பண்ணிட்டு அதில் லேண்டை செல் பண்ணி அதில் காஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்ரிசியேஷன் ரேட்டில் வந்துட்டு. ஸோ அந்த வகையில் அண்ட் பிளாட்டிங்கை வந்துட்டு நம்ம இப்போ வந்து இந்த லிமிடெட் எடிஷன் ஆஃபருக்கு எம்பசைஸ் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அதில் குறிப்பாக ரெண்டு லொக்கேஷன் இது வந்துட்டு, ஒன்று வந்து சிட்டிக்குள்ளே எதிர்பார்க்குறவங்களுக்கு சென்னை சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா பம்பல் அனகாபுத்தூர் உங்களுக்கு தெரியும். அண்ட் பம்பல் நம்மோட ஏர்போர்ட் தாண்டோன்னே பல்லாவரம் பம்பல் வரும். அங்கேருந்து 4 கிலோமீட்டரில் தான், 4 கிலோமீட்டரில் இந்த சைட் லொக்கேட்டாக இருக்குது. கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து 7.4 கிலோமீட்டர் வரும். இங்கே இந்த லொக்கேஷனில் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 100 வில்லாஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓக்வுட் வில்லா, ஸ்பிரிங்ஃபீட் வில்லா, ப்ரூக் சைட் வில்லான்னு இந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் இப்போ நம்ம இந்த லேண்டு வந்து ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் இந்த லேண்டு எக்ஸ்க்ளூசிவான ஒரு லேண்டு, கேட்டட் கம்யூனிட்டியான ஒரு லேண்டு. அண்ட் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள கிட்டத்தட்ட 45 வில்லாஸும் இருக்குது, லேண்டும் இருக்குது. ஸோ நிறைய பிளாட்டிங் இருக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். ஸோ த ஃபர்ஸ்ட் லொகேஷன் இஸ் சென்னை பம்மல் அனகாபுத்தூர். த செகண்ட் இம்பார்ட்டன்ட் லொகேஷன் வேர் வி ஆர் ஆஃபரிங் இட்ஸ் சென்னை ஈசிஆர் உங்களுக்கு. ஓகேங்களா? ஈசிஆர் சொல்லவே வேணாம். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் லொகேஷன் விஎன் சிட்டி. கிட்டத்தட்ட 400 வில்லாஸ் அங்கே டெவலப் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓஷன் டிரைவ் வந்திருக்கீங்க ஆக்சுவலாக வந்துட்டு, அண்ட் பீச் புலவார்டு இருக்கு. நம்ம ஃபெசிலிட்டினா ஈசிஆரில் எல்லா ஃபெசிலிட்டியோட வில்லாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அதில் கோவலம் இஸ் அ ப்ராமினன்ட் டெஸ்டினேஷன்.
0: போயிருக்காங்க.
1: ஆமாம், கோவலம் நம்மளோட ப்ராஜெக்டில். அதில் பீச் புலவார்டு தான் நம்மளோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஃபேமஸ் ஆன டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த பீச் புலவார்டு கம்யூனிட்டிக்குள்ளே இப்போ நம்ம லேண்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மோஸ்ட் லேண்டு தான். இதோட லேண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 2100 ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டு மூணு டிஃபரன்ஷியேஷன் நம்ம லேண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். அந்த லேண்ட் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 லேக்ஸில் ஆரம்பிச்சு 1.2 கரோர் வரைக்கும் இருக்கு. இதுக்குமே உங்களுக்கு 60-70% லோன் ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது லேண்ட் வாங்குறதுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் 70% நம்ம லோன் ஃபண்டிங் இதுக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு ஆக்சுவலாண்டு. அண்ட் அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இந்த லேண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் அண்ட் காம்பவுண்ட் வால் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த அப்ரூவல்ஸ் எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு உள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனிவர்சரி சேலுக்கான பிளாட்டிங்க்னு வரும்போது ஆப்வியஸ்லி இந்த 15 லேக் 30 லேக் ஆஃபர் பிளாட் கிடைக்காது, பிகாஸ்னா அது லேண்டு மட்டும் தான் அண்ட் அது வில்லாக்கான ஆஃபர். பட் ஆனால் பிளாட்டுக்கும் வரும்போது ஒரு சில பேங்க் லோன் ஆஃபர், ட்ராவலிங் ஆஃபர், ஃப்ளைட் டிக்கெட் ஆஃபர், இந்த மாதிரியான பண்டில் ஆஃப் ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு உள்ளே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஆஃபரில் உங்கள் வில்லாவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி புக் பண்ணுறதுக்கும் அங்கே வில்லா கட்டுறதுக்கான என்ன பிளான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விஎன்சிடி சென்னையில் ஒரு பிகஸ்ட் பிளாட்டிங் அண்ட் அதுவும் லிமிடெட் எடிஷனா இந்த லான்ச் கொடுக்குறாங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மந்த்லி 1000-1500 கிராம்ஸ் இஎம்ஐயில் சென்னை ஈசிஆரில் சென்னை சிட்டிக்குள்ள பம்மலில் ஒரு சூப்பரான லேண்டை நீங்களும் ஓன் பண்ண முடியும்.
0: ஓகே, 0547673111 இதுதான் நம்பர். ஓகே, 0547673111 1-1 காண்டாக்ட் தெம். அண்ட் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 14th அன்னைக்கு போய் இந்த விண்டர் ஈவெண்ட் அட்டன் பண்ணுவாங்க. மீதி டீல்ஸ் ஒரு பாட்டுக்கு அப்புறம் வருது. ரைட்டு,
2: The Evening Correct presented by VNCT Global. 15 years anniversary munite Chennai Pamal location la Pudhu Villa Plots. Meet the team on Sunday, June 14, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel Dubai. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
3: We'll be back after a short commercial break.
4: Kettingla, big news from the UAE lottery. And the Maberum 30 million grand prize vetriyalara arivichaachu. Congratulations to Tayab from Nepal. Avaroda lucky number avarku nenachu kudu paaka mudiyada vetriya koduthirukku. Ovvoru budhan matrum sani kilamigalla raatri 9:30 ku nadakkira lucky day draw la kalandukitta massive 30 million dirhams matrum 5 million dirhams parisa vellunga. Neengalum magalam adutha vetriyalar. Get your ticket now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
5: கிச்சன்ல யாரு?
6: அம்மா ரிலாக்ஸ், நான் தான்.
5: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
6: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டிகிரைன் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
5: ரொம்ப அடல்ச்சிங்கா இருக்கே.
6: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ்மா.
5: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
6: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல.
7: ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டிகிரைன், நோ சோடா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரீடியன்ஸ்.
8: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டோர்.
9: எஸ், ஜெட்டோரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ pay next year zero VAT or zero interest verum 966 AED EMI per month. Select models la up to 7000 dirhams varaikum cashback nu ore offers da.
8: Also 1 million kilometer warranty um unde. Neenga beach, mountain, city nu enga ponalo inime style unga brand new Jetor la polam.
9: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
10: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
11: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
10: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
11: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
10: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
12: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான்.

கரக் தி ஈவினிங் கரக் டிராஃபிக்ல மாட்டல உன்ன டைம் பாஸ் பண்ண வைக்கட்டா கடகடன சாயனு குடிச்சு ஒண்ணே வைப் பண்ணி காட்டட்டா தி ஈவினிங் கரக்.

0: பேக். ஸோ பொதுவாகவே ஒரு வில்லா வாங்குறப்போ நம்ம என்னெல்லாம் செய்யலாம், ஒரு வீடு வாங்குறப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பிளாட்னு ஒன்று வாங்கும்போது அங்கே வந்து வீடு கட்டலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா இல்லை அதுக்கு என்ன ப்ராசஸ், அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் கரெக்டாக. ஏன்னா இப்போ பிளாட் பற்றி கொஞ்சம் நேரத்து பண்ணி பேசுனதுனால ஆப்வியஸ்லி ஒரு பிளாட் வாங்கி போடுறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் வில்லாவோ இல்லை பிளாட்டோ செம்மையாக வந்து விஎன்சிடியுடைய 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் இந்த வாரம் 14th, 14th ஜூன் திஸ் கமிங் சண்டே நடக்குது. 0547673111 இதான் நம்பர், மறுபடியும் சொல்லிட்டா 0547673111. நம்ம புருஷன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் தான் இவெண்ட் காலையில் 10 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபோன் அடிச்சு இந்த டைமுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இப்போ வந்து அப்புறம் சேம் குவெஸ்டின், இப்போ பிளாட் வாங்குற பிளாட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே என்னெல்லாம் பண்ணலாங்கிற பிளானிங்கும் வந்து இந்த இவெண்ட்லேயே பண்ணிக்கலாமா எப்படி?
1: கண்டிப்பாக அதோட அப்ரிசியேஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் பிளானிங் ரெண்டுமே சொல்லணும் அப்படின்னா பிளானிங் பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி சிம்பிள். ஏன்னா பிளானிங்னா இந்த இந்த பிளாட்ல வந்துட்டு ரெண்டு விதமான ஐடியாலஜியில் இருப்பாங்க. இப்போதைக்கு நான் வாங்கி வச்சிடறேன், ஒரு 3-5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிளாட்டோட லோன்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே வில்லா கட்டலாமா இல்லாட்டி வந்து என்ன பண்ணலான்றத பிளான் பண்ணுவோன்னு இருப்பாங்க. இல்லாட்டி இப்போ டிசைட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஏன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம பில்டர்ஸ் டே நம்ம விஎன்சிட்டிலே நீங்கள் ஒரு வில்லா பண்ணுறீங்கன்னா சார் இந்த டிசைனில் இப்படி தான் போக முடியும், ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஒரே டிசைனில் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பிளாட்டிங் கம்பெனியில் அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி 500 ஸ்கொயர் ஃபீட் ஒன் பெட்ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஓகேங்களா, ஒவ்வொன்றிலேயும் ஒரு டிசைன் இருக்கும். இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட்ஸ் எடுத்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 2 BHK, செகண்ட் ஃப்ளோரில் 2 1 BHK, அப்போ மொத்தம் எவ்வளோச்சு 4 2 BHK போட்டு ஒவ்வொரு 2 பெட்ரூம் தனித்தனியாக வாடகைக்குறவங்களும் இருக்காங்க. அஸ்ல வந்துட்டு
0: எல்லாம் நம்ம பிளானிங் தான் எல்லாம்
1: ஓகேங்களா. அதனால வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஃபண்டிங் இருக்கு, நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்கன்றதான் கான்செப்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.5 FSI உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 6000 ஸ்கொயர் ஃபீட் வரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஆக்சுவலாக வந்துட்டு. அப்போ FSI பேஸ் பண்ணி ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் FSI மாறும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை பிளான் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை சார் எனக்கு இப்போதைக்கு ஃபண்டு லேண்ட் வாங்க மட்டும்தான் சார் இருக்குது, நான் லேண்டை வாங்கி வச்சுக்கிறேன் சார், அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமோ 6 இயர்ஸ்க்கு அப்புறமோ நான் இன்னொரு லோன் போட்டோ இல்லாட்டி என் கையில் காசு வரும்போது நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். பட் த பெஸ்ட் திங் லேண்டை வந்துட்டு ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறமோ 7 இயர்ஸ்க்கு அப்புறமோ நல்ல ரேட்ஸ் வரும்போது அதை அப்சேல் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் லேண்டு அப்படின்னும் போது கோல்டை வச்சு இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் லேண்ட் இஸ் ஆல்சோ அ கோல்ட் அண்ட் இன்னைக்கு இட்ஸ் ஈவன் மோர் ப்ரீமியம் மோஸ்ட் கோல்டு, ஏன்னா சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஓகே. ஸோ அப்போ அதை அதனால தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷங்களில் நம்மளோட ஆனிவர்சரிக்கு வந்து லிமிடெட் எடிஷன் அப்படின்னா விகி ஒன்லி வில்லாஸ் அண்ட் இன்க்ளூடிங் டிசைன்ஸ் எல்லாமே கான்செப்ட் பண்ணி அதில் ஒரு ப்ரீமியம் லக்ஸரியாக வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். பட் இந்த வருடம் நாங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பிளாட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆனால் அதே பிளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ தூரமாக போயிட்டு அண்ட் ஒரு ஒரு ஒரு நானும் ஒரு பிளாட் வாங்குறேன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த சிட்டியில் அண்ட் அது வந்துட்டு ஒரு 3 லட்சம் கிடைக்குது 5 லட்சம் கிடைக்கலாம நல்ல குவாலிட்டியான பிளாட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வில்லா பண்ணுறதுல தான் கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம வில்லா பண்ணுற லொக்கேஷனான சிட்டி லொக்கேஷன் விச் இஸ் புரூக் சைட் பம்மல் அனகாபுத்தூர் லொக்கேஷன்லேயே உங்களுக்கு பிளாட்ஸ் இருக்கு விச் இஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு மாடலில். இன்னொன்று விஎன்சிட்டியோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மோஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண லொக்கேஷன் விச் இஸ் பீச் புலவார்ட், கூகுள் பண்ணி பாருங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த லொக்கேஷன்லையும் நம்ம இண்டிவிஜுவல் லேண்டு இப்போ கொடுக்க போகிறோம். பட் ஈஸியாக கொடுக்குற லேண்ட் எல்லாமே பெரிய லேண்டு விச் இஸ் உங்களுக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய 1 கிரவுண்ட் லேண்ட் சைஸ். அப்போ ஈஸியாவில் பீச் பங்களா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஈஸியாவில் வந்து ஸ்விம்மிங் பூலோட எனக்கு ஒரு விழா வேணும் ஆனால் பட்ஜெட் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஈஸியாரில் எனக்கு கார்டன்ஸோட எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட டிசைன்ஸில் ஒவ்வொரு மாடல்ஸும் நான் பார்த்து பார்த்து பண்ணுன்றிருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த பிளாட்டிங் ஆப்ஷன் டெஃபினட்டாக பெஸ்ட்டாக இருக்கும், எடுத்துக்கோங்க. அதில் விழா கட்டுறதுக்கான கைடன்ஸும் பிஎன்சி குளோபலே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணி இந்த ஈவெண்ட்டில் வந்து பாருங்கள் என்னென்ன பிளாட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன வில்லா ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸோ இந்த இந்த ஆனிவர்சரி ஆஃபரில் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் வில்லாவை சூப்பரான ஆஃபர்ஸோட புக் பண்ணுங்கள்.
0: ஓகே, ஸோ பிளானிங்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அப்புறம் என்ன போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்படியே டக்கு டக்குனு ரெண்டு பிளாட்டை புக் பண்ணிடுங்க. 0547673111 ஓகே, ஐ ரிப்பீட், 0547673111. சின்னதாக ஒரு பாட்டு, திருப்பி வரும், அப்படியே திருப்பி வரும். ஓகேவா? ஓகே.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: சௌக்கியமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. Namma VNCT Global 15 years in Dubai anniversary ke Chennai top 5 locations ana ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la inda anniversary sale la double offer oda unga villa va book panunga. Inda 15 year celebration sale la neenga endha villa book pannalum 1 lakh illa 2 lakh illa mottham 15 lakh price discount, koodave 15 lakh free grand SUV car, 15 years kana free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts
4: in the anniversary celebrations sales event coming Sunday June 14th, 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station la nadakka irukku. Call 054 767 3111, 054 767 3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss panniradinga. ஒரு காலத்தை விட முடிச்சு நீ இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவியா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் ஜி5. ஜி5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED per year. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ் பிளாக்பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே ஜி5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
3: உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
4: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
3: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
4: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
3: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
4: bigticket.ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
0: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

வெல்கம் பேக். ஸோ விஎன்சிடியுடைய 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் வந்து இந்த வாரம் 14th 14th ஜூன் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்குது பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் நம்ம பர்துபாயில். வந்து அடிக்கடி நான் ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக. ஆனால் பிகினிங்லேருந்தே எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ 15 lakh வந்து டிஸ்கவுண்ட் ப்ளஸ் 15 lakh வர்த் ஒரு பெரிய எஸ்யூவி கார், 15 வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 வருஷத்துக்கு ஃப்ரீ ரெண்டல், இந்த மாதிரிலாம் பல சூப்பர் சூப்பரான ஆஃபர்லாம் வந்து பிரபாபுரவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னதுமே உங்களுக்கு வந்து ஏ நல்ல ஆஃபராக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்கு டக்குனு இந்த இவெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டு என்ன ஏது அப்புறம் எப்படி வில்லாவா பிளாட்டா அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுங்கள்.

0: 1111 இதுதான். ஸோ ப்ரோ எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா, இப்போ வந்து சப்போஸ் இப்போ கார்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஊரில், இப்போ ஒரு வேளை கார் வேண்டாம் அப்புறம் அப்படின்னா நீங்கள் 30 lakh வந்து நீங்கள் வந்து வில்லாலே டிஸ்கவுண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஹவு டஸ் தட் ஒர்க்?
1: நிஷா ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு 15 lakh வந்து எங்களோட 15 ஆனிவர்சரிக்கான ப்ரைஸ் பெனிஃபிட்
0: பண்ணிக்கொடுக்கும்.
1: I want to give you a car which is Hyundai Creta or SUV model or any other SUV model worth of 15 lakh rupees வந்து. ஸோ இப்போ ஹேண்டிங் ஓவரப்போ நம்ம வந்து கார் கீயோட சேர்த்து வில்லா கீ கொடுக்குறது தான் த கான்செப்ட், த ஆஃபரோட த பெனிஃபிட்ஸோட கான். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் அந்த ஆஃபர் பண்ணும்போதே ஒர்க் பண்ண திங்க் பண்ணதான் இல்லைங்க, எங்கள்கிட்ட ஆல்ரெடி கார்ஸ் எல்லாம் இருக்குங்க, வி ஹேவ் லாட் ஆஃப் கார்ஸ் அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் ஓகே 15 lakh பிளஸ் 15 lakh அந்த கார்டு 30 lakh டிஸ்கவுண்ட் ஓகேங்களா. அப்போ பிரைஸ் கம்மியாக இருமா 30 lakh? ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் வந்து ஒரு 1.5 crore டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா இல் பிகம் 1.2 crore, 1.8 crore இல் பிகம் 1.5 crore ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் 20 lakh உங்களுக்கு கம்மியாயிரும். அதுவுமே இன்னைக்கு இருக்க ப்ரைஸஸ் கிடையாது. நீங்கள் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வேன்ஸில் ஏதோ நான் டிஸ்கஸ் பண்ணேன் பேசினேன் அந்த டைமில் எனக்கு இந்த ஆஃபர் நான் எடுக்க முடியல, இப்போ எனக்கு இந்த ஆஃபர் கொடுங்க அந்த ப்ரைஸ் பெனிஃபிட்டோட அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி 30 lakh ஆஃபரில் நீங்கள் உங்கள் வில்லாவை புக் பண்ணிட்டு போக முடியும் வந்துட்டு. தட் இஸ் வாட் திஸ் ஆனிவர்சரி இட்ஸ் கோன் டு பி த செலிப்ரேஷன் சேலாக இருக்க போகுது. இல்லை நான் வந்து கார் எனக்கு நீடட், நான் எனக்கு ஒரு காரை கொடுத்துருங்க அப்படின்னா எஸ் 15 lakh டிஸ்கவுண்ட்டும் எடுத்து ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ஒரு உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு ஒரு காரும் உங்களோட வில்லாவோட கீயோட சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம். திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் எவ்ரி இயர். அண்ட் 14 இயர்ஸ் போது 14 lakh டிஸ்கவுண்ட் இருந்துச்சு, 13 இயர்ஸ் போது 13 lakh டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த 15 lakh ப்ரைஸ் பெனிஃபிட்டோட 15 lakh காரே எடுத்துக்கோங்க. ஓகே அப்போ வந்து விஎன்சிட்டோட 25 வருஷம் ஆனிவர்சரியில் நம்ம 25 லட்சம் டிஸ்கவுண்டோட யாராவது எடுக்கலாம் நினச்சிங்கன்னா அந்த டைமில் 10 வருஷத்தில் இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதனால ஜோக்ஸ் அப்பார்ட் அண்ட் இந்த ஆஃபரை டெஃபினட்டாக சீரியஸாக டெஃபினட்டாக இந்த பெனிஃபிட் ஆஃபரை எடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் 15 years கான ரெண்டல் கான்ட்ராக்ட். ஓகே அப்ப ரெண்டல் கான்ட்ராக்ட்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு வீடு வந்து வாங்கிட்டீங்க, ஹேண்டிங் ஓவர் எடுக்கிறோம், ஆனா நம்ம வந்து அமீரகத்துல தான் வர்க் பண்ண போறோம் அடுத்த ஒரு 5-7 years. அப்ப அந்த வீடு என்ன யூஸ் பண்ண போறோம், சும்மாவே போட்டு வச்சிருக்க முடியாதுல்ல, அதுக்காண்டி தான் நம்ம வந்து ரெண்டல் ஃபெசிலிட்டேஷன் நம்மளோட பேரண்ட்ஸ் கம்பெனிஸ் நம்மளோட பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் இவங்க மூலமா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வித் கான்ட்ராக்டோட. ஆக்சுவலா வந்து அவங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணி எல்லாமே ரெண்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் போது அந்த கான்ட்ராக்ட் 15 years வேலிட்டியோட இருக்கும். அதுக்கு நீங்க எதுவும் பே பண்ண தேவை இருக்காது. ரெண்டல் சப்போர்ட் சர்வீசஸ்க்கு டெனன்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு ரெண்டலும் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது போக வில்லாவோட மெயின்டெனன்ஸுமே 15 இயர்ஸ்க்கு ஃப்ரீயாக உங்களுக்கு கிடச்சிடும். ஆக்சுவலாக அது வந்துட்டு கூடவே 15 days ஆஃப் ஃப்ரீ ஸ்டேஷன். இப்போ நம்ம ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாருமே வெக்கேஷன் போவோம். ஆக்சுவலாக வந்துட்டு போகும்போது இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்கணும், நம்ம ஆசையாக நினைப்போம் நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டல் போயிட்டு இருக்கும்போது ஏர்பென்பியில் ரெண்டல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 15 டேஸை உங்களுக்கு ரெண்டல் வந்துடும். ஆனால் நீங்களே உங்கள் வில்லாவில் போய் ஃப்ரீயாக தங்கிக்க முடியும் உங்கள் ஃபேமிலியோட எவ்ரி இயர்.
0: ஓ நானே தங்குவேன், அந்த வாடகை எனக்கு வரும்
1: வரும் அந்த வருஷத்துக்கான. ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு வில்லா ஆக்சுவலாக அது வாங்கிட்டு, பட் நம்மளே அங்கே போய் தங்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் இருக்குன்னு அவசியமே இல்லை. அண்ட் அதில் எவ்ரி இயர் உங்கள் ஃபேமிலியோட போயிட்டு 15 டேஸ் ஃப்ரீயாக நீங்கள் தங்கி அந்த பெனிஃபிட் அந்த வில்லாவை என்ஜாய் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிச்சிருக்கீங்க, வாடகை விட்டுட்டீங்க, நான் இந்தியாவிலேருந்து நான் இப்போ துபாயிலேருந்து வர்றேன் 15 நாள் தங்கன்னு அந்த வாடகை என்ன சொல்லுவார் ஆக்சுவலாக வந்துட்டு,
0: அவர் வெளில போயிட்டு
1: வந்துட்டு நான் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏர்பிஎன்பி கான்செப்ட்ல இருக்கும்போது நீங்கள் அட்வான்ஸாகவே புக் பண்ணுவாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி இந்த 15th July 30th July வரைக்கும் நான் வந்துடுவேன், அதனால நான் அந்த டைம்ல தங்கிக்கிறேன் போது ஏர்பிஎன்பி இஸ் லைக் டெய்லி ரெண்டல்ஸ் பேசிஸ். அப்போ இந்த ஃபெசிலிட்டி பாசிபிள் இது எங்கெங்கெல்லாம் பாசிபிள்னா ECR-ல இஸ் பாசிபிள், OMR-ல இட் இஸ் பாசிபிள், அண்ட் ஈவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல ரீகல் வில்லாஸ்ல இஸ் பாசிபிள். ஆக்சுவலா வந்துட்டு இந்த சைட்லாம் இந்த ஆஃபரையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வில்லா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை டெஃபினட்டா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக்கும் இந்த ஈவென்ட் நடந்துச்சு, இந்த ஒரு லாஸ்ட் வீக்கும் துபாயில கமிங் சண்டே மார்னிங் 10 o'clock டு ஈவினிங் 10 o'clock வரைக்கும்
0: 3-1-1-1. Okay. ஒரு பாட்டு வந்து கேட்டு முடியுங்க. This is 89.4 தமிழ் FM.

0: presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா பிளாட்ஸ். மீட் தி டீம் ஆன் சண்டே ஜூன் 14 10 AM டு 8 PM at Park Regis Hotel Dubai. Brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர் துபாய். 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன பேட்ரியட் மற்றும் பல பிளாக்பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
1: Back and yes, VNC Studio 15 years of celebration sales event. So 15 years in சொல்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். 15 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நின்று அதுக்கப்புறம் பல பேரை வந்து வீடு வில்லாவில் வாங்க வச்சு இட்ஸ் எ பிக் ஜேர்னி. அதை பற்றியும் நான் வந்து பிரபாகிட்ட பேசணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த 15 lakh டிஸ்கவுண்டோட 15 lakh வர்த் கிராண்ட் எஸ்யூவி காரு, 15 lakh இந்த டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஆஃபரோட நீங்கள் வந்து VNCT-உடைய இந்த வில்லா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து போய் பார்க்கணும், பிளாட்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த 1 hour நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, 0547673111 நம்பர் கால் பண்ணுங்க. என்ன 0547673111 கால் தம் அட் திஸ் நம்பர். பாயிண்ட் பட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வரப்போகிற 14th ஃபோர்டீன்த் ஜூன் சண்டே இவெண்ட்டில் போய் கலந்துக்கோங்க. பட் அட் த சேம் டைம் ப்ரோ நானும் கேட்கணும், 15 years ஜேர்னி இது.
2: எஸ்
1: அண்ட் இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் இவெண்ட்னு சொல்கிறீங்க,
2: அப்படி
1: ஆஃபர் வந்து முன்னாடி இருந்ததோட ஜாஸ்தி கொடுக்குறீங்க, என்ன எப்படி இது ஹவுஸ்
2: டெஃபினெட்லி வி வாண்ட் மேக் திஸ் இஸ் அ வெரி செலிப்ரேஷன் இவெண்ட். ஐ வில் லாஸ்ட் வீக் இட் வாஸ் ஸ்டார்டட், நிறைய கிளைண்ட் கிட்டது, ஆல்மோஸ்ட் 21 கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வில்லாவை பிளாட்ஸை ஹாப்பியாக புக் பண்ணிட்டு போனாங்க. ஃபார் அவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் See, it's a long journey. Obviously, it started with a great note, and 15 years munadi, it's still continuing only because of by God's grace and number of listeners and clients or the supports nala mattum da vandu. As discussed, every business and every works vandu pathina, it is a win-win situation and it's a relationship vandu. And edho or side mattume vandu earn pannit irukanga, innortha vandu adula vandu correct ah vandu earn, I mean benefit poi reach aala appadina adu romba naalik sustain aagada vandu. ஸோ அண்ட் இது இட்ஸ் அ மியூச்சுவல், ஒரு ஒரு வில்லா வாங்குறாங்க நம்ம வில்லா கொடுக்குறோம், அப்போ அதை டிரான்சாக்ஷனாக பார்த்தோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன், பட் அது இது ரிலேஷன்ஷிப்பாக பார்த்தோம்
1: அப்படின்னு
2: ஓகேங்களா. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு, அந்த லேர்னிங் எங்களுக்கு வர்றதுக்கே இட் டுக் 5-6 years வந்துட்டு ஓகேங்களா. இப்போ இட் இஸ் பியூர்லி பிகம் அ ரிலேஷன்ஷிப். அப்படி என்னங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நம்ம வில்லா வாங்கணும் வில்லா விற்கணும் அந்த ஈவெண்ட்ஸ் மட்டும் நம்ம பண்ணலாம், வி ஆர் டூயிங் அ பேங்க் லோன் ஈவெண்ட்ஸ். ஆக்சுவலாக பேங்க் லோன் ஈவெண்ட்லாம் பியூர்லி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் விஎன்ஸில் வில்லா வாங்குறது ரெண்டாவது விஷயம், நீங்கள் எங்கே வில்லா வாங்கினாலும் அந்த லோன் மேலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறையா ஃப்ரீக்வெண்டாக லோன் மேலாஸ் பண்ணுறோம், லீகல்ஸ் பற்றி நிறையா கால் பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன், என்னோட லேண்டை வந்து பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 5 cents எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக அதை வந்துட்டு. அண்ட் நிறைய வந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வேறு டெவலப்பர்ட்டு எனக்கு ஹேண்டிங் ஓவரே ஆகலைங்க, நான் பல வருஷமாக ப்ரீமியம் கட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு பல்காக 30 lakh 35 lakh பே பண்ணிட்டது வந்துட்டு, எனக்கு இப்போ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அதனால் எடுக்க முடியல, அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட எப்படி இதை ரிக்வஸ்ட் பண்ணுறது, இதில் வந்து அதை எப்படி கேன்சலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு apart from VNCT villas வாங்குறதோட இந்த மாதிரி பல குயரிஸ் காண்டி கால் பண்ணுவாங்க. We are so happy to guide them because enna appadina and we feel adukku dhaan vandittu probably nammala inge namma business pannikittu irukkom kadavu nammala inge vechirukkaandra or happiness or satisfaction dhaan appo vandu pathinga na these are the relationship we establish the client. And second very important thing, and VNCT la neriya client pathinga na 2 villa 3 villa and even vandu 7 villas there are clients has purchased about 10 villas varaikum kuda invest pannirukanga actually vandu okay la. And or project launch pannum bodhe enakku or client irukkaru and yeah he is like my father figure okay la enoda அப்பா மாதிரி அவங்க. அண்ட் அதனால அவங்க நேமோடே சொல்றேன், அவர் பேர் வந்து தாமஸ். ஆக்சுவலாக வந்துட்டு எந்த வில்லா கம்யூனிட்டி லான்ச் பண்ணாலும் ஓகேங்களா, இப்போ ப்ரூக் சைடு வில்லாவாக இருக்கலாம், இல்லாட்டி க்ரீக் சைடு வில்லாவாக இருக்கலாம், இல்லை பெவலி ஹைட்ஸாக இருக்கலாம், இல்லை பாம் பீச்சாக இருக்கலாம் ஓகேங்களா. அது எந்த வில்லா நான் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணதாக சரி இனிமேல் லான்ச் பண்ண போகிறதா சரி, 3rd number விழாவை அவருக்கு எடுத்து வச்சிடணும் ஆக்சுவலாக
1: மூணாவது நம்பர்
2: ஓகேங்களா. அண்ட் அதனால எந்த ப்ராஜெக்டில் 3rd number விழா நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தாமஸ் சார் அவர் தான் இருப்பார் ஆக்சுவலாக வந்துட்டு ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லவ் ஓகே அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு வந்து நீங்கள் இப்போ நான் சொன்னது வந்து இட்ஸ் வெரி ஜென்யூன் பிகாஸ் என்ன என்னோட ப்ரூக் சைட் நீங்கள் எடுத்து பாருங்கள், க்ரீக் சைட் வில்லாஸ் எடுத்து பாருங்கள், பெவலி ஹைட்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்து பாருங்கள், பாம் பீச் எடுத்து பாருங்கள், இந்த எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே
1: 3rd number தாமஸ்
2: 3rd number தாமஸ் மிஸ்டர் தாமஸ் வந்துட்டு ஓகேங்களா. அண்ட் இது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா தட் கைண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் வி ஷேர் வந்துட்டு ஓகேங்களா. இப்போ நான் அடுத்து வந்து ஒரு ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஃபர்ன்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து ஐ எம் சப்போஸ் லான்ச் இன் அக்டோபர் ஓகேங்களா, ஈஸியாரில் லான்ச் பண்ண போறேன்னா எனக்கு மூணாம் நம்பர் வில்லா அப்படின்னா நான் அதை எடுத்து வச்சிருவேன் சார் காண்டி அப்படின்னு சொல்லிட்டு, தட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வி ஷேர். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து எவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்கும் அண்ட் ஈச் கிளைண்ட்ஸோட வந்துட்டு. ஸோ தட்ஸ் வாட் இஸ் அதில் லேர்னிங்ஸும் இருக்கும். அந்த நிறைய கிளைண்ட் தலையில் கொட்டவும் செய்வாங்க, இப்படி பண்ணாத இப்படி பண்ணு, இதை மாற்றிக்கோ இதை கரெக்ட் பண்ணிக்கோன்ட்டு. தட்ஸ் ஃபீல் இஸ் ஃபீல் லைக் அ ஹோம் வந்துட்டு. இப்போ நீங்கள் பிரதரா அண்ணனா சொல்லலாம். ஸோ அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கப்பா இவ்வளோ மார்க்கெட்டிங் அப்பா பண்ணுவீங்க அப்படின்னா, எஸ் நீங்கள் மார்க்கெட்டிங்னு அதை நினச்சிக்கிட்டா அது மார்க்கெட்டிங் தான் ஓகேங்களா. அதில் வி நோட் எக்ஸ்பிளைன் தட் இது மார்க்கெட்டிங் இல்லை சார் அப்படி சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது வந்துட்டு. பட் இஃப் இட் தே கால்ட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப்
1: ரிலேஷன்ஷிப்
2: ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு அண்ட் நல்லதை ஷேர் பண்ணிப்போம் ஆக்சுவலாக அது வந்துட்டு. அப்படி இருக்கும்போது அதுதான் இஸ் அ க்ரோத். ஏன்னா நான் வந்து 2012-13 அந்த டைம்ல இங்க லான்ச் பண்ணும்போது ப்ரோ, அண்ட் தட்ஸ் தி अर्ली బిగినింగ్ ஆஃப் ENCT ஹியர் ஆக்சுவலி. காது படவே நிறைய பேர் பேசிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலி. எங்கங்க இவங்க எல்லாம் தாக்கு பிடிப்பாங்க, 50,000 வாங்கிட்டு ஓடிடுவாங்க பாருங்க ஆக்சுவலி வந்துட்டு. நான் எழுதி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு 4.7 நோட்டில் இருக்கும்போது வாசல சொல்லிட்டு போன கிளைண்ட் நான் பாத்திருக்கேன் ஆக்சுவலி வந்துட்டு. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு அவரே என்ன வந்து புக் பண்ணிருக்காரு ஆக்சுவலி. அண்ட் அப்ப நான் என்ன சொல்ல முடியும், நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா சொல்ல முடியும் அப்படி கிடையாது. இட்ஸ் அவங்ககிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கிறது தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னைக்கு வந்து வி நோ இட் ப்ரூவ் பிகாஸ் த ட்ராக் ரெக்கார்ட்ஸ் ஆர் இஸ் தேர் ஆக்சுவலி வந்துட்டு. நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதை 15 years, 20 years, 25 years பை காட்ஸ் கிரேஸோட மக்கள் சப்போர்ட்டோட நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி அதான் சொன்னேன், நீங்கள் இந்த டாபிக் கேட்டிங்கன்னா இல் பிகம் வெரி எமோஷனல் பிகாஸ் த கிளைண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் சர்வீஸ் பெஸ்ட் வந்துட்டு knowledge நீங்க ஆட் எடுத்துக்கலாம், கிளையண்ட் தான் எடுக்க முடியும்.
1: ஓகே,
2: அதனால தான் VNCT இஸ் growing successful. அதுக்கு எவ்வளவு thank you சொன்னாலும் பத்தாது. ஆனா வெறும் thank you மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. அதனால தான் இவ்வளவு பெரிய ஆஃபர்ஸ், இவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ், இவ்வளவு பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே. சோ 15 லட்சத்தோட அண்ட் சூப்பரான ஒரு எக்ஸ்யூவி காரோட அண்ட் உங்களுக்கு வந்துட்டு villa book பண்ணுங்க 15 lakhல. பிளாட்ஸ் வேணா பிளாட்ஸே எடுங்க அண்ட் கால் பண்ணுங்க. லெட் திஸ் ரிலேஷன்ஷிப் டேக் டு தி நெக்ஸ்ட் லெவல் பை காட்ஸ் கிரேஸ்.
1: ஓகே, கால் them at 0547673111 0547673111. Bro, all the best for the event.
2: Yes, bro. Thank you, bro.
1: Thank you. Okay. Right. Nam enna pannalam?
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது 7:00.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: Vanakkam. Seidhi churukkam. Vasi power Shubha.
3: Ameeraga Seidhigal.
2: 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகளின் அனைத்து ஆட்டங்களையும் எமிரேட்ஸ் விமானங்களில் பயணிகள் நேரலையாக காணலாம். விமானத்தின் ICE பொழுதுபோக்கு அமைப்பின் மூலம் ரசிகர்கள் வானில் பயணிக்கும் போதே உலகக்கோப்பை பரபரப்பை அனுபவிக்க முடியும் என எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
3: தமிழக செய்திகள்.
2: திண்டுக்கல்லில் மோட்டார் வாகன ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சண்முக ஆனந்த் வாகனங்களுக்கு தகுதிச் சான்று வழங்கும் பொறுப்பில் இருந்தார். அவர் லாரிக்கு தகுதிச் சான்று வழங்க லஞ்சம் கேட்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு புகார் வந்தது. போலீசாரின் ஆலோசனைப்படி லாரி உரிமையாளர் லஞ்ச பணம் ரூபாய் 5800 கொண்டு சென்று வழங்கினார். அதை ஆய்வாளர் சண்முக ஆனந்த் பெற்றுக்கொண்ட போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர். இச்சம்பவத்தில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளருக்கு உதவிய மண்ணள்ளும் இயந்திர வாகனத்தின் டிரைவர் வாஜித் அலி ஹக்கீம் உள்ளிட்ட இருவரிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
3: இந்திய செய்திகள்.
2: கடந்த ஆண்டு ஜூன் 12 தேதி குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்குள் விபத்துக்குள்ளானது. இதில் 260 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து முடிந்து ஓராண்டு ஆகும் நிலையில் இந்த குழுவினர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஓராண்டாக விபத்து தொடர்பாக தொழில்நுட்பம், நடவடிக்கை, அமைப்பு மற்றும் மனித காரணிகள் உள்ளடக்கிய விரிவான மற்றும் தீவிரமான விசாரணை நடந்து வருகிறது. சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள், தொழில்நுட்ப ஆலோசகர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் இந்த முயற்சிக்கு துணை புரிந்துள்ளனர். விமான அமைப்புகள், விமான பதிவு தகவல்கள், இயந்திரம் சார்ந்த பாகங்கள், பராமரிப்பு மற்றும் விமானத்தில் பதிவான தகவல்கள், இயந்திரம் சார்ந்த பாகங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து விசாரணை செய்வதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
3: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் நீதி அரசர்களின் வெற்றிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் தாமதம் குறித்து கவனம் செலுத்தி அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட விசேட கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் கையளிப்பு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு பேரவையின் தலைவர் என்ற ரீதியில் இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தி நீதி அரசர்களின் வெற்றிடங்களை விரைவாக நிரப்புவதற்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகரிடம் இந்த கடிதத்தின் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் நிறுத்தி வைத்திருந்தன. ஆனால் தாக்குதலை மீண்டும் துவங்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு டிரம்பை வலியுறுத்தி வந்தார். அமெரிக்க விமானத்தை ஈரான் படைகள் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து மீண்டும் தாக்குதலை துவங்க டிரம்ப் உத்தரவிட்டார். ஈரான் எண்ணெய் வளத்தை கைப்பற்ற போவதாகவும் அவர் கூறி வந்தார். இது தொடர்பாக அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில், ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவது என எடுத்த முடிவு குறித்தும் ஈரான் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டது என்ற முடிவையும் டிரம்ப் வெளியிட்டார். ஆனால் இது குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு முன்கூட்டியே எதுவும் தெரிவிக்கவில்லை. பொது ஊடகங்களில் செய்தி வெளியான பிறகுதான் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது என தெரிவிக்கப்பட்டது. எமது அடுத்த விரிவான செய்தியை 8 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. 89.4
0: தமிழ்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: ஏழு மணிக்கு மேல ஆனதுமே ஃபர்ஸ்ட் நியூஸோட ஆரம்பிப்போம். என்ன சொல்றீங்க நீங்க?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: யாராவது மொரட்டு டீ லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நல்லா கேட்டுங்க. நம்ம திங்கக்கிழமையா இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, டீ அண்ட் காஃபி குடிக்கிறத பற்றி. ஸோ இப்போ ஸ்ரீலங்கா இருக்காங்கல்ல, ஸ்ரீலங்கா வந்து தேர் எக்ஸ்போர்ட்டிங் டீ டு தி யூஏஇ. இப்போ வந்து நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப மொரட்டத்தனமாக டீ குடிக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அங்கேருந்து இங்கே வந்த எக்ஸ்போர்ட்டுடைய கணக்கு எவ்வளோ அப்படிங்கிறத எடுத்து பார்த்துருக்காங்க. 2024 17.73 மில்லியன் கிலோகிராம்ஸ் வந்திருக்கு. அதில் ஒரு 3.3% இன்க்ரீஸ் ஆகி போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 18.32 மில்லியன் கிலோகிராம்ஸ்க்கு டீ வாங்கிட்டு இருக்காங்களாம் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே யூஏஇ. யாருக்காக? எல்லாம் நமக்காக தான். என்ன ஒரு டீ குடிச்சிட்டே மேட்டர் கேட்குறீங்களா? சூப்பரில், நான் தான் நீ டீ குடிக்கல, காலிலேருந்து போய் ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடுறேன். ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து டெல்மா டீன்னு ஒரு டீ கிடைக்கும், சும்மா கும்முன்னு இருக்கும். டீனா தாண்டா டீ அப்படி இருக்கும்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: எனக்கு இருங்க, அந்த மியூசிக் எங்கடா?

காதலிக்கு கண்கள் உண்டு யாரோ சொன்னானே, கண்கள் உண்டுல்ல கண்கள் இல்லை யாரோ சொன்னானே, சொன்னேன் நானே. பெரிய பெரிய பாகவதர் மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் பாதியில் தான் எனக்கு தெரியும் லிரிக்கே தெரியாது அப்படின்ட்டு. காதலுக்கு கண்கள் இல்லை யாரோ சொன்னானே, ஆ மூளை கூட இல்லை என்று சொன்னேன் நானே. ஆனால் இப்போ இப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு வருது. ரெண்டாவது பாட்டு ரன் படத்துலேருந்து காதல் பிசாசு, இப்படி ரெண்டு அடாவடியான பாட்டு உங்களுக்காக இந்த 7 மணிக்கு மேலே வந்துகிட்டு இருக்கு ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். மேன் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். எத்தனை பேர் அப்சஷன் படத்தை பார்த்தீங்க? நான் வந்து நேற்று நைட்டு ஒரு மணி இருக்கேன், என் ஃப்ரெண்டு திடீர்னு கால் பண்ணி என்னடா படம் இது, இப்போ தான்டா வந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரேன் ஐயையா அப்படிங்கிற மாதிரி கதர் கதர்னு கதறிக்கிட்டு இருந்தா. நான் சொன்னேன் நான் போன வாரமே படம் பார்த்துட்டேன், படம் வந்து நல்லா அப்படியே ஸ்பைன் சில்லிங்க ஹாரராக இருக்குது, ஆனால் பேய் இல்லாத ஒரு பேய் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு படம். பரவாயில்லையே, நல்ல ஒரு அட்டெம்ப்ட்டு, சூப்பரான கலெக்ஷன் வேறு. ரொம்ப நாள் கழிச்சு ஹாலிவுட்டில் ஒரு ரிவைவ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த படத்துக்கு வந்து எப்படின்னா ஒரு தியரி ஒன்று சொன்னாங்க, என்னென்னா ஒன்றும் இல்லை அந்த படத்தில் இப்போ லைட்டாக ஸ்பாய்லராக இருக்கும், படம் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நிக்கிங்கிற பொண்ணுக்கு வந்து எப்படின்னா ஷீல் பிஹேவ் வெரி பொசஸ்டா, சரியா? அதுக்கு வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனால் த வே ஷி பிஹேவ்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ரேஞ்சாலாம் இருக்கும். ஆனால் படத்தில் ஒரு தியரி ஒன்று சொன்னாங்க, அதில் ஹீரோவோட பூனை இறந்துடும், அந்த பூனையோட ஆவி தான் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே போய் இப்படிலாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொன்னாங்க. ஐ வில் பை திஸ் தியரி. ஓகே, லாஜிக்கலி எத்தனை பேர் படம் பார்த்தீங்களோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அண்ட் அதில் ஒரு சீனில் வந்து அந்த பொண்ணோட கண் வந்து க்ளோ ஆகும், இருட்டிலே நிற்பா. அப்புறம் ஏன்னா பூனைங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது, வந்து ஓனர்லாம் வந்து ஓனர்லாம் தூங்குறாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் கண் க்ளோ ஆகுறது இதெல்லாம். ஸோ ஐ வில் பை திஸ் பாயிண்ட். ஸோ இதை பற்றி நானும் என் ஃப்ரெண்டு நேற்று பேசும்போது கரெக்டாக 1 மணி என் வீட்டில் கரெக்டாக ஒரு மூலையில் நின்று என் பூனை என்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு, கண் க்ளோ ஆகுது, செம்ம டைமிங்டா. இந்த பேய் கதையெல்லாம் பகலில் பேசும்போது பேயெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி, ஆனால் இதே கதையை நைட்டு 12 மணிக்கு பேசும்போது திகிலாக இருக்குது நிஜமாவே. ஸோ அதனால் அவாய்ட் பேய் கதைகள் ஆஃப்டர் 1 மணி அப்படிங்கிறத சொல்லிட்டு ரெண்டு பாட்டு வருது. நான் பிராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் FM. பேக் டு பேக்.

0: say.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: Non so che se vuole tornare.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
6: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோ. பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
7: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
8: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
7: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
8: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
7: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
8: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
9: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
10: மல்டிகிரைன்
11: ரொம்ப

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பையாலேருந்து சும்மா கும்பன் ஒரு பாட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக. பிஸ்னஸ் அப்டேட் ஒன்று இருக்குது, பட் நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்களேன், இந்த UAE லாட்ரி .ae அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்படியே மில்லியன் மில்லியனாக கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டி கிராண்ட் 30 மில்லியன். அது வந்து இந்த நேபாளில் தயாப்னு ஒருத்தர் இருக்கார். ஆமாம், அவர் வந்து மனுஷன், சரி ஓகே, ஜிசிசிக்கு வேலைக்கு போகிறோம், என்னத்தை இப்படி சம்பாரிச்சு என்னத்தை குடும்பம் அப்படின்லாம் யோசிச்சிட்டோம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் வின் பண்ணிட்டார். சம மேட்டரில் ஆமாம். ஸோ ஒவ்வொரு புதன்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை, எவ்ரி வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டே லக்கி டே ட்ரா, அது வந்து நடக்கும். ஓகேவா? நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாளில் நீங்கள் வின்னரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தோ UAE லாட்ரி .ae அதுக்குள்ளே போனீங்கன்னா நைட்டு 7-8 மணிக்கு மேலே லைவ் ட்ரா வரும். அது நீங்கள் அந்த செட்டுக்குள்ள போனீங்கன்னா என்ன டைமுக்குன்னு அவங்களே போட்டிருப்பாங்க. டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த புதன் அண்ட் சனிக்கிழமைகளில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இட் இஸ் UAE lottery .ae. It's brought to you by the game LLC, licensed by GCGRA. So 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நல்லா டே, சின்ன பையா 10 வயசு தான் ஆகுது, உனக்கு ரேடியோ கேட்குறது பெரிய விஷயம் அப்படின்னா நீ எல்லாம் அதை பண்ணக்கூடாது. ஓகே, 18 வயசுக்கு மேலே தான், உன்னால் பண்ணவும் முடியாது. ஏன்னா டக்குன்னு பேமெண்ட் போனப்போ உங்கள் அப்பா வந்தானே பிடிச்சி போயிரு. ஸோ நம்ம ஊர்லேருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, பாட்டு அப்படியே கேட்டு முடிங்க. ஆனால் வேற ஒரு மேட்டர் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஷுட் ஐ கண்டினியூ நவ்? ஓகே ஓகே ஃபைன், பாட்டு முடிச்சு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பட் டிராஃபிக் அப்டேட் சொல்லிடுறேன்.
1: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: Nalla city center Dehra la irundhu summa kungumatta karachi road la uthna mari appadi or red bayangara traffic a irukku. Sharjah, Dubai to Sharjah road. So the same time indha pakkam Abu Hail Dehra kulla la vandhamna oralavukku in and out ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கோல்ட் சூக் போகிற வழி அண்ட் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் எங்கப்பா, இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அது அல்ராஸா? ஆமாம், அது முன்னாடிலாம் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடியே வந்து நல்ல டிராஃபிக் தெரியுது. அதாவது அங்கேருந்து நீங்கள் அப்படியே திருப்பி துபாய்க்குள்ளே வரீங்க அப்படின்னா அந்த டிரெக்ஷனில் டிராஃபிக்கும். அண்ட் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் இஸ் பேக்ட், இஸ் ஆல்மோஸ்ட் பேக்ட் டில் எங்கே அப்பா, துபாய் ஹாஸ்பிட்டலு வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்லாம் வரும் இல்லையா? ஆமாம், அது வரைக்கும் செம்மையாக இருக்குது. போங்க, இந்த அபு ஹைல் கிராஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஏரியாலாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் E311 ரோடு வாங்க, எக்கே E311 ரோடு எக்கே, அதுவும் வந்து பயங்கர டிராஃபிக் தான். மிருதுஃபிலேருந்து ஆரம்பித்தா ரெண்டு கிராஷ் பேக் டு பேக்கு, அப்புறம் நம்ம கிசைஸ் வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. பட் ஓகே, நாளைக்கு லீவு, நிறைய பேர் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வில் பி வில்லிங்லி வெயிட் இந்த டிராஃபிக். சரி, இப்போ இந்த பக்கம் அபுதாபி, நம்ம அந்த போகிற அஜ்மான் சைடு உமல் கோயின்லாம் வந்தோம்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு அப்பப்போ யோசிக்க தோணும், பெஸாம நம்ம ஆஃபீஸ் வந்து உமல் கோயினில் அஜ்மான்லலாம் இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும், டிராஃபிக்கே இல்லாமல் அப்படின்னு தோணும். அந்த தாட்ஸ் உங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் டிராஃபிக் அந்த மாதிரி வந்து சும்மா நம்மளை வச்சு செய்து சாயங்காலம் சாயங்காலம். பட் இருந்தாலும் ஏதாவது வழி இருக்கா? ஒரு வழியும் கிடையாது. சீக்கிரம் கிளம்புனாலும் மாட்டுவீங்க, லேட்டாக கிளம்புனாலும் மாட்டுவீங்க, கிளம்புனாலே நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ அதனால் பாட்டு கேட்டுட்டு ஓரளவுக்கு சந்தோஷமா போங்க. நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல். 15 இயர்ஸ் ஆனிவர்சரி முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா வ்ளாக்ஸ். மீட் தி டீம் ஆன் சண்டே June 14, 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாய். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-கேரட் அண்ட் 18-கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
2: 90s not out.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணி.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds. இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா June 12th release ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான family tickets win பண்ணலாம். அன்னதங்கம் Golden Diamonds, Karama Center, Dubai.
3: ஆரி ஆரி ஆரி.
4: Hello. ஆரி இல்ல, புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: 24 hours restaurant, world famous chicken 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 years of legacy இப்போ UAE ல வந்தாச்சு. ஒரிஜினல் chicken 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர் துபாய்.
6: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: This hour of the Evening Correct is brought to you by Jaya Lucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

ஓகே, நானும் அப்படிங்கிறது கிளம்புறேன். 7:43, வெல்கம் பேக், அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். அண்ட் நாளைக்கு லீவு, நாளைக்கு காலைல 10 மணிக்கு வருவேன், 11 மணிக்கு சிட்டா பறந்துருவேன். இந்த அடுத்த நாள் லீவு இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வெரி எட்டர்னல், இட்ஸ் வெரி சரியல். நாளைக்கு நமக்கு 1000 வேலை இருக்கலாம், ஆனால் நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். சரி, நான் ஆஃபீஸ்க்கு கூட வரலாம், ஆனால் என்ன மாதிரியே மற்றவங்களும் ஆஃபீஸ்க்கு வரமாட்டாங்களே. சரி, மற்றவங்களும் ஆஃபீஸ்க்கு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஆவரேஜாக மண்டே டு ஃப்ரைடே நான் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. என்ன மாதிரியே மற்ற வேலையை செய்கிறவங்களும் மற்ற ஆஃபீஸ்க்கு போகிறவங்களும் பிஸ்னஸ் எல்லாருமே வந்து ரோட்டில் இருப்பாங்க, அந்த மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சாட்டர்டே அப்படி கிடையாது, பாதி பேர் வீட்டில் இருப்பாங்க, பாதி பேர் வேலை செய்வாங்க, பாதி பேர் வெளியில் போவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது என்னன்னே எனக்கு தெரியல, அது சின்ன ஸ்கூல் படிக்கிறது. எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லுவேன், மா சூப்பர்மா, 4 நாள் லீவுமா, இல்லாட்டி 2 நாள் லீவுமா, சரி சாட்டர்டே சண்டேனே வச்சுப்போமேம்மா. ஃப்ரைடே ஸ்கூல் விட்டு வந்ததுமே அப்படியே யூனிஃபார்ம்லாம் விசிறு அடிச்சுட்டு பேக்கெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ 2 நாள் லீவு அப்படின்னு, 2 நாள் லீவு, ஓகே ரைட்டு. அதே மாதிரி காலேஜ் வந்ததுக்கப்புறம் அப்பாடா 2 நாள் லீவு அப்படின்னு இருக்கும்போது, என்னடா ஸ்கூல் படிக்கும்போது தான் 2 நாள் லீவு நினச்சி சந்தோஷப்பட்டு, இப்போ காலேஜ் தானடா ஃப்ரீயாக தானடா இருக்க, ஹோம்ஒர்க்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்புறம் என்னடா உனக்கு அப்படின்னா, இல்லை அது சொல்லி புரிய வைக்க முடியாது, என்ன தெரில எனக்கு. அதே மாதிரி காலேஜில் பிடிச்சதுக்கப்புறம் மொத்த நேரமும் ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அப்போவும் வந்து ஃப்ரை

பிடிக்கலாம். ஒரு ஷவர்மா சாப்பிடலாம், ஒரு கிரில் சிக்கன் சாப்பிடுவோம், சும்மா மீட் பண்ணுவோம், சும்மா துபாய் மாலுக்கு அப்படியே மெட்ரோவில் இறங்கி அப்படியே அந்த ஒரு கிலோமீட்டர் நடந்து காலாட நடந்து போயிட்டு வருவோம். ஏய் வெள்ளா சூடாக இருக்கடா, ஏ சூடாக இருந்தால் என்னடா சேர்ந்து நடப்போம் வாடா அப்படி. அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கையில் 10 பைசா இல்லைன்னா கூட நமக்கு தனியாக கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கூட தனியாக இருந்து ஏதாச்சும் ஏதாவது சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஜாலியாக தான் இருக்கும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி திங் எல்ஸ் டு டூ, ஓகே, நீங்கள் ஃபுட்பால் ரசிகராக இருந்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஸ்போர்ட்ஸ் பார்லலாம் நிறைய ஸ்க்ரீனிங்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நடுராத்திரி 11-12 மணிக்கு தான் மேட்ச் ஆரம்பிக்குது போல், எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் டெலிங் யூ, இஃப் யூ டோன்ட் ஹவ் எனி திங் டு டூ ஃபார் அதர் ஒரு மாதத்துக்கு ஃபீஃபா இருக்குது. அப்படியும் இல்லைடா என்ன மாதிரி நீங்கள்லாம் வந்து பெருசாக ஸ்போர்ட்ஸ் பார்க்க மாட்டீங்க, ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னா தியேட்டரில் வந்து ஹீமேன் மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், போய் பாருங்கள். நான் இன்னும் பார்க்கல, ஆப்சஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட டிஸ்க்ளோஷர் டே ரிலீஸ் ஆயிருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் பேக் ரூம்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு படம், அதுவும் வந்து போட்டி போட்டு போயிட்டுருக்கு, 4 படம் இருக்குது. அதுவும் இல்லையா நீ என்ன பண்ணு, அப்படியே வண்டி கிளப்பிட்டு மரீனா கிட்டே போய், மரீனாவில் போய் இறங்கி ட்ராம் எடுத்து ஜேபிஆர் பீச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. ஆனால் இங்கே கார் ஓட்டிட்டு இந்த ஜேபிஆர் பீச்சுக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரே தலைவலி என்னென்னா பார்க்கிங்கே கிடைக்காது. அங்கே வந்து ஒரு பார்க்கிங் இருக்கும், ஆனால் 100 தரம் ஸ்பெண்ட் பண்ணால் பார்க்கிங் 3 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீன்னு வானுங்க. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, அங்கே போனீங்கன்னா மரீனாக்குள்ளே போகிறீங்கன்னா 100 தரம்ஸை ஒரே கடையில் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலிடேட் பண்ணுவீங்களா பார்க்கிங்க அப்படின்னு கேட்டுங்க. அங்கே பிராஸ் மங்கின்னு ஒரு பெரிய இடம் இருக்குது, அங்கெல்லாம் போனீங்கன்னா வேலிடேட் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைனா ஐ திங்க் 40 தரம் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ டோன்ட் ஹவ் எனி திங் எல்ஸ் டு டூ, டேக் அ மெட்ரோ, டேக் அ ட்ராம் அண்ட் கோ டு த பீச் அண்ட் சிட். நான் இப்போ கிளம்புறேன், ஹேவ் அ நைஸ் டே, திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் அமேசிங் ஷோ அண்ட் திஸ் அமேசிங் டே. You're listening to 89.4 Tamil FM, number radio, number music. Ta-da! Happy weekend! இருங்க, போகிறதுக்கு முன்னாடி நல்ல பாட்டு ஒன்று போட்டு போகிறேன். என்ன பாட்டு போடலாம் நம்ம, என்ன பாட்டு போடலான்னா என்னடா கே, தேடும் போது வராது, தேடும் போது கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. ஓகே, எங்கே கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு, இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் வந்து சொல்லவா? ஓகே ரைட், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் அமேசிங் ஷோ த ஈவினிங் கடக் அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
2: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
3: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
2: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
3: bigticket.ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC Supply.
5: சங்கத்தையும் தமிழே ஒளியின் வாழி.
6: சங்கத்திலே மொழி உச்சங்கள் நீ கண்டு புகழை தினாய் நிதமி வாடியே அகமின்.

0: நற்றிணக்கங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. The Evening Correct presented by VNCT Global. 15 years anniversary munite Chennai Pommal location la Pudu Villa Blocks. Meet the team on Sunday, June 14, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel Dubai. Brought to you by Annathangam Gold and Diamonds. Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது 8:00.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், விரிவான செய்திகள். வாசிப்பவர் சுபா.
2: அமீரக செய்திகள்.
4: 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகளின் அனைத்து ஆட்டங்களையும் எமிரேட்ஸ் விமானங்களில் பயணிகள் நேரலையாக காணலாம். விமானத்தின் ICE பொழுதுபோக்கு அமைப்பின் மூலம் ரசிகர்கள் வானில் பயணிக்கும் போதே உலகக்கோப்பை பரபரப்பை அனுபவிக்க முடியும் என எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான டெலிவரி ஓட்டுநர்கள் கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெறும் வகையில் நாடு முழுவதும் 12,000 மேற்பட்ட குளிரூட்டப்பட்ட ஓய்வு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆண்டுதோறும் மதிய நேரங்களில் வெளிப்புற பயணிகளுக்கு விதிக்கப்படும் தடையின் பொழுது ஊழியர்களுக்கு இந்த வசதி கிடைக்கும். மனித வளங்கள் மற்றும் எமிரேட்டைசேஷன் அமைச்சகம் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் இந்த முயற்சி தொடர்ந்து 4வது ஆண்டாக செயல்படுத்தப்படுகிறது. மதியம் 12:30 மணி முதல் 3 மணி வரை நேரடி சூரிய ஒளியில் வெளிப்புற வேலை செய்வதை தடை செய்யும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மதிய நேர பணித்தடை காலத்துடன் இணைந்து இந்த ஓய்வு நிலையங்கள் June 15 முதல் September 15 வரை செயல்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமீரகத்தில் குடியிருப்பாளர்களை குறிவைத்து ICP Federal Authority for Identity, Citizenship, Customs and Port Security அதிகாரிகள் என போலியாக நடித்து கூகுள் மீட் மூலம் தகவல்களை திருடும் புதிய மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகவல்கள், எமிரேட்ஸ் ஐடி மற்றும் வங்கி விவரங்களை பகிர வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
5: மற்றொரு வாகனத்தை துரத்தி சென்று திடீரென திசை மாறி சென்ற ஓட்டுநர் ஒருவருக்கு துபாய் நீதிமன்றம் 3 சிறை தண்டனை விதித்துள்ளது என அமீரகத்தின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் நேற்று தெரிவித்தது. சாலையில் மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை கடுமையாக அமல்படுத்துவதை இது மற்றொரு வழக்காக அடிக்கோடிட்டு காட்டுகிறது. துபாயில் உள்ள போக்குவரத்து தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தால் அந்த வாகன ஓட்டுநருக்கு எதிராக ஒரு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஓட்டுநர் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி பாதிக்கப்பட்டவரின் வாகனத்தின் மீது திடீரென திசை மாறி மோதி அவரை துரத்தி வலுக்கட்டாயமாக நிறுத்தி பின்னர் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி அவரை தாக்கியதாக அந்த அமைப்பு தெளிவுபடுத்தியது. அவரது ஓட்டுநர் உரிமமும் ஓராண்டுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டது.
2: தமிழக செய்திகள்.
4: திண்டுக்கல்லில் மோட்டார் வாகன ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சண்முக ஆனந்த் வாகனங்களுக்கு தகுதிச் சான்று வழங்கும் பொறுப்பில் இருந்தார். அவர் லாரிக்கு தகுதிச் சான்று வழங்க லஞ்சம் கேட்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு புகார் வந்தது. போலீசாரின் ஆலோசனைப்படி லாரி உரிமையாளர் லஞ்ச பணம் ₹5,800 கொண்டு சென்று வழங்கினார். அதை ஆய்வாளர் சண்முக ஆனந்த் பெற்றுக்கொண்ட போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர். இச்சம்பவத்தில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளருக்கு உதவிய மண்ணள்ளும் இயந்திர வாகனத்தின் டிரைவர் வாஜித் அலி ஹக்கீம் உள்ளிட்ட இருவரிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் முதல்வர் உட்பட 90% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் கல்லூரியின் முக்கியத்துவம் உணராத அதிகாரிகளால் சீரழிந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத கட்டடமும் பராமரிப்பில்லாத வளாகமும் இதற்கு உதாரணம் என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இக்கலையை தற்காலத்திலும் பயிற்றுவிக்க அரசு கட்டட சிற்பக்கலை கல்லூரி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த 1957 தொடங்கப்பட்டது. தற்பொழுது தமிழக கலை மற்றும் பண்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வருகிறது. இக்கல்வி நிறுவனம் அழிந்து வரும் பாரம்பரிய மரபு கலைகளான கோவில் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை மீட்டெடுத்து மாணவர்களுக்கு முறையாக கற்றுத்தருகிறது. தமிழகத்தின் பாரம்பரியமிக்க மரபு கலைகளை கற்றுக் கொடுப்பதில் முதன்மையானதாக மாறியது. ஆசியாவின் ஒரே மரபு கலை கல்லூரி என்ற பெருமையையும் இது பெற்றது. ஆனால் இப்போது கல்லூரியின் முக்கியத்துவம் உணராத அதிகாரிகளால் சீரழிந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஜாதி மத அடையாளங்களோடு கல்வி வளாகத்திற்குள் யாரும் வரக்கூடாது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இங்கு எதற்கும் இடம் கிடையாது, சமூக நீதி ஒன்றிற்குதான் இடம். அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட கல்வியில் இன்னும் சிறப்பாக வர வேண்டும். மற்ற மாநிலங்களை விட தமிழகம் நன்றாக இருக்கிறது, மற்ற நாடுகளை விட சிறப்பாக வர வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளோம். பள்ளியும் கல்லூரியும் மிக முக்கியமான இடங்கள். போதையின் பாதைக்கு சென்றுவிடாமல் தடுக்க எல்லா விஷயங்களிலும் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்தவர் மேஜர் முகுந்த் வரதராஜன். இவரது வீடு தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு தாம்பரத்தில் உள்ளது. அந்த வீட்டில் அவருடைய பெற்றோர் வசித்து வருகின்றனர். அவருக்கு இந்திய ராணுவத்தின் உயரிய விருதான அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது நினைவை போற்றும் விதமாக கிழக்கு தாம்பரத்தில் ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரி வரை செல்லும் தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்று பெயரிட மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உரிய பரிந்துரை குறிப்புடன் அனுப்பி வைக்குமாறு நகராட்சி நிர்வாக இயக்குநர் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய திமுகவினருக்கு தற்பொழுது 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோர் நள்ளிரவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2001 ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து மதுரையில் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இந்த வன்முறை குழுவை தடுக்க முயன்ற போது ஆய்வாளர் வானமாமலைக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. ₹730 மதிப்புள்ள நீதிமன்ற சொத்துக்களை சேதப்படுத்தியது மற்றும் வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் திமுக நிர்வாகி மாறன் உள்ளிட்ட பலர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் உயிரிழந்தனர், ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். மீதமிருந்த மாறன் உள்ளிட்ட மூவருக்கு நேற்று முன்தினம் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
6: இந்திய செய்திகள்.
4: கடந்த ஆண்டு June 12 குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் புறப்பட்ட 1 நிமிடத்திற்குள் விபத்துக்குள்ளானது. இதில் 260 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து முடிந்து 1 ஆண்டு ஆகும் நிலையில் இந்த குழுவினர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த 1 ஆண்டாக விபத்து தொடர்பாக தொழில்நுட்பம், நடவடிக்கை, அமைப்பு மற்றும் மனித காரணிகள் உள்ளடக்கிய விரிவான மற்றும் தீவிரமான விசாரணை நடந்து வருகிறது. சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள், தொழில்நுட்ப ஆலோசகர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் இந்த முயற்சிக்கு துணை புரிந்துள்ளனர். விமான அமைப்புகள், விமான பதிவு தகவல்கள், இயந்திரம் சார்ந்த பாகங்கள், பராமரிப்பு மற்றும் விமானத்தில் பதிவான தகவல்கள், இயந்திரம் சார்ந்த பாகங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து விசாரணை செய்வதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடந்த தர்ணாவில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கவும், பொது அமைதியை குலைக்கவும், மத நல்லிணக்கம் மற்றும் ஜனநாயக கட்டமைப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மம்தா பானர்ஜி தவறான உரையை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை உறுதி செய்துள்ள போலீஸ் அதிகாரிகள், புகார் வந்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது, அவரின் பேச்சு விரிவாக ஆய்வு செய்யப்பட்டும் வருகிறது, வழக்கு ஆரம்ப கட்ட நிலையில் உள்ளது என தெரிவித்தனர். இது மம்தாவை குறிவைத்து அரசியல் ரீதியாக புனையப்பட்ட வழக்கு என திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அதே நேரத்தில் மற்ற எதிர்கட்சிகள் இந்த சட்டத்தை வரவேற்றுள்ளன. அசாம் நாகாலாந்து மாநில எல்லையில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கூட்டாக ஆய்வு செய்து உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. மத்திய அரசு, அசாம் மற்றும் நாகாலாந்து அரசுகள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாவது, இன்று வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை பார்க்கிறோம். இதன் மூலம் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கின்றன. வளர்ச்சியடைந்த வடகிழக்கு மாநிலங்களான பிரதமர் வகுத்த கொள்கை நாட்டு மக்கள் முன்பு வைக்கப்பட்டுள்ளது. இன்று அதனை அடைவதற்கான வழியில் இருந்து ஒரு தடையை அகற்றியுள்ளோம். இன்று வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அசாம் மற்றும் நாகாலாந்து மாநில அரசுகள் கையெழுத்து போட்டு உள்ளன. அந்த பகுதிகளை தாண்டி மேலும் ஆய்வு செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக நாகாலாந்து முதல்வர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் கூறினார்.
7: மல்லிகார்ஜுன கார்கே, தருண் சுக் உட்பட 24 பேர் ராஜ்யசபா எம்பிக்களாக போட்டியின்றி தேர்வு செய்ய செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து மொத்தம் காலியாக உள்ள 27 ராஜ்யசபா இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதில் 24 இடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாஜக தேசிய பொது செயலாளர் தருண் சுக் உட்பட 24 பேர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.
6: இலங்கை செய்திகள்.
7: இலங்கையில் நீதிமன்றத்தில் நீண்டகாலமாக நிலவி வரும் நீதி அரசர்களின் வெற்றிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் தாமதம் குறித்து கவனம் செலுத்தி அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட விசேட கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் கையளிப்பு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு பேரவையின் தலைவர் என்ற ரீதியில் இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தி நீதி அரசர்களின் வெற்றிடங்களை விரைவாக நிரப்புவதற்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகரிடம் இந்த கடிதத்தின் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பகுதியை பிறப்பிடமாக கொண்ட சங்கீத் சென் தனது சமூக வலைதளங்களில் தாயக எழுச்சி பாடலை எடிட் செய்து பதிவிட்ட குற்றத்திற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவரை கைது செய்த நாள் முதல் தமிழ் தலைவர்கள் பலர் சங்கீத் சென்னை வெளியில் கொண்டு வந்து வருவதற்கான வேலைப்பாடுகளை செய்து வந்தனர். அதே சமயம் தமிழர் பகுதியில் பல இடங்களில் சங்கீத் சென் விடுதலைக்காக போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இருப்பினும் இன்று இதுகுறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 17 தேதி வரை அவருடைய விளக்கமறியல் உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மீதான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பதில் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டம் தொடர்பாக இக்கூட்டத்தில் பல முக்கிய முன்மொழிவுகளும் யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் நிறுத்தி வைத்திருந்தன. ஆனால் தாக்குதலை மீண்டும் துவங்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு டிரம்பை வலியுறுத்தி வந்தார். அமெரிக்க விமானத்தை ஈரான் படைகள் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து மீண்டும் தாக்குதலை துவங்க டிரம்ப் உத்தரவிட்டார். ஈரான் எண்ணெய் வளத்தை கைப்பற்ற போவதாகவும் அவர் கூறி வந்தார். இது தொடர்பாக அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவது என எடுத்த முடிவு குறித்தும் ஈரான் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டது என்ற முடிவு டிரம்ப் வெளியிட்டார். ஆனால் இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு முன்கூட்டியே எதுவும் தெரிவிக்கவில்லை. பொது ஊடகங்களில் செய்தி வெளியான பிறகுதான் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது என தெரிவிக்கப்பட்டது. அதிபர் இமானுவேல் மேக்ரானின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி ஜூன் 13 தேதி தனது பிரான்ஸ் பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியும் அதிபர் மேக்ரோனும் இருதரப்பு பேச்சு நடத்துவர். இந்திய கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் கொடூரமான தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஈரான் அரசின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி கூறும்போது 3 இந்திய நாட்டினரை கொன்ற இந்திய வர்த்தக கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் கொடூரமான தாக்குதல்கள் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆயுத கொள்கை மற்றும் அரச கடற்கொள்ளை கொள்கைக்கு சான்றாகும். கொல்லப்பட்ட இந்திய மாலுமிகளின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்திய மக்களுக்கும் அரசிற்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார். உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாகவும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்திற்கு ஆபத்தாகவும் இருக்கும் அமெரிக்காவின் சட்டவிரோத நடத்தைக்கு சர்வதேச சமூகம் பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளரான எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் தற்பொழுது பொது பங்கு வெளியீட்டில் இறங்கியுள்ளது. இந்த IPO எலான் மஸ்கை முதல் ட்ரில்லியனர் என்ற சாதனையை நோக்கி கொண்டு சென்றுள்ளது. இந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் மொத்தம் 55.56 கோடி பங்குகள் ஒவ்வொன்றும் 135 அமெரிக்க டாலர் என நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு 75 பில்லியன் டாலர் நிதி திரட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 1.77 டாலராக அதிகரித்துள்ளது. பங்கு சந்தை
4: IPO வெளியீட்டிற்கு முன்னர் 780 பில்லியன் டாலராக இருந்தது. எலான் மஸ்கின் பெரும்பாலான சொத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடையதாக இருந்தது. அதன் தற்பொழுதைய மதிப்பு 866 பில்லியன் டாலர். டெஸ்லா மற்றும் அவரது நிறுவனங்களின் சொத்து மதிப்பை சேர்க்கும் பொழுது மொத்த சொத்து மதிப்பு 1.1 டிரில்லியன் டாலரை தாண்டும் என ராய்டர் மற்றும் ஃபோர்ப்ஸ் நிறுவனங்கள் கணித்துள்ளன. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் எதிரி நாட்டிற்கு உதவிய குற்றத்திற்காக தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோல் அவசர நிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியது மற்றும் வடகொரிய எல்லைக்குள் ஆளில்லா விமானங்களை அனுப்பியது தொடர்பான பல்வேறு வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். கடந்த 2024 டிசம்பரில் நாட்டில் ஆட்சி கவிழ்ப்புக்கு வழிவகுக்கும் வகையில் அவசர நிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்தி கிளர்ச்சியை தூண்டிய குற்றத்திற்காக சியோல் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. இன்றைய நாளுக்குரிய விரிவான செய்திகள் முடிவு பெற்றது. வணக்கம்.
6: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Star of the Month.
8: Star of the Month.
9: Singer SPB.
10: Pachu Tavakka.
11: Palapalanga.
10: Palani Pacha.
11: Mini Minunga.
10: Shankaratti.
11: Savathapilla.
10: Kinna Vanda.
11: Kinakatti.
10: Udumbu.
11: Thudupu.
10: Maga.
11: Suga.
10: Pa.
11: Parangi.
10: Yetuman.
11: Kundaman.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா வீக்கெண்ட் வந்தாச்சு, அடுத்து மண்டே கூட வந்து ஒரு லீவு. ஸோ தொடர்ந்து 3 நாள் நல்ல ஒரு ஹாலிடே வரனால ஒரு பிளான்லாம் போட்டிருப்பீங்க. எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னோட விஷஸுங்க. அதுக்கப்புறம் ஷோக்குள்ள போகலாமா? முதல்ல யூஏஇ அப்டேட் என்னன்னு பார்க்கலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, என்ன நடக்குதுன்னா, இப்போ ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃப்ளைட் இருக்கும், அதில் போனால் தான் இப்போ திருப்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன ஃப்ளைட் மனசில் நினச்சி வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அதில் இப்போ அந்த இருக்கை வசதி இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், வைஃபை, அதுக்கப்புறம் ஒரு பொழுதுபோக்கு, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு எமிரேட்ஸ்க்கு ஒரு அவார்டு வந்து கிடச்சிருக்கான். ஆப்பெக்ஸ் ஏர்லைன் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, நல்ல விஷயம்ல. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கோம், இந்த 4 hours ஜேர்னியோ இல்லை 5 hours ஜேர்னியோ இல்லை 7 hours ஜேர்னியோ, கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வந்து சில ஃப்ளைட்டெல்லாம் நமக்குன்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்போம். அதில் கண்டிப்பாக வந்து எமிரேட்ஸும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஊருக்கு போகிற பிளான்லாம் இருந்தது அப்படின்னா பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, ஓகேவா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் நிறைய பேச போகிறோம். அண்ட் முக்கியமாக உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பாட்டு மியூசிக்.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
7: பெரிய பெரிய செய்கூலியில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
8: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

நம்ம ஷோல இப்போ ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுது. முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடியே கலந்துக்கிட்டு கிஃப்ட் எல்லாம் வின் பண்ணுவாங்க ப்ளீஸ். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, அவ்வளவுதான். அண்ட் இப்போ என்னன்னா, ஜுவலுகாஸோட கான்டெஸ்டில் நான் கேட்க போகிற க்வெஸ்சன், நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஜுவலுகாஸோட வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணும்போது நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அந்த பேஜ் நீங்கள் விசிட் பண்ணும்போதே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அதில் எனி மூணே மூணு கலெக்ஷன்ஸ் பேர் என்ன அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். 050-252-8940, ஐ ரிப்பீட், 050-252-8940 இந்த நம்பருக்கு அன்புடன் நான் நம்மளோட ஷோட பேரு, அதுதான் ரொம்ப முக்கியம், ஏஎன் அப்படின்னு ஷார்ட்டாக டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜோயலுக்காஸ் அப்படின்னு டைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர், எஸ் ஏதாவது மூணு கலெக்ஷனோட பேர் வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன் இல்லையா அது, அண்ட் எந்த எம்ரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ யார் அந்த லக்கி வின்னர் அப்படின்றத உங்களுக்கே வந்து கால் வரும். ஸோ உடனே மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஷோவில் இன்றைக்கி வந்து நிறைய பேச போகிறோம், முக்கியமாக அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி. இந்த ஃப்ரைடே ஈவினிங் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுடணும் சரியா. ஸோ இனிப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: முன்னாடி
3: ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
5: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா பிளாக்ஸ். மீட் த டீம் ஆன் சண்டே ஜூன் 14, 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாய். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-carat அண்ட் 18-carat கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

ரொம்ப நாளாவே ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கீங்க, பண்ற மாதிரி தெரியல, இன்னைக்கு பண்ண வச்சிருவோமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. ஆமாங்க, இப்போ உங்கள் வீட்டிலே வந்துட்டு உங்களோட ஒய்ஃபோ இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை உங்களோட சிஸ்டர்ஸ் யாராவது இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கும்போது, ஆஹா சமைச்ச கைக்கு தங்க காப்பே போடலாண்டா அப்படின்னு ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பீங்களா? ஒரு 2000 தடவை சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனால் செய்ய மாட்டீங்க. அவங்களும் சைலண்ட்டாக உங்களை கலாய்ச்சும் பார்த்துட்டாங்க, ஆனால் நீங்கள் அதுக்கும் அசர மாட்டீங்க. பட் இதுக்கான ஒரு டைம் வந்தாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், நம்ம ஷோவில் ஜோய் அலுகாஸோட ஒரு கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு கிஃப்ட் வின் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஜோய் அலுகாஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், போனாலே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியாது. அது முக்கியமாக இப்போ இருக்க கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து எப்படி தெரியுமா பிடிக்கும், ரொம்ப ஆடம்பரமாக அப்படின்றத தாண்டி லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய சிம்பிளான பிரேஸ்லெட், ரொம்ப சிம்பிளான லைட் வெயிட்டான நெக்லஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த டர்க்கிஷ் ஸ்டைல் 22 கேரட் கோல்டு இயரிங்ஸ், இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில்

ஜாலுகா ஷோரூமோட வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல, இனி 3 கலெக்ஷன்ஸோட நேம் என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும். 050-252-8940, ஐ ரிப்பீட், 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். ஏஎன் அன்புடன் நான் அப்படின்னு நம்மளோட ஷோட பேரை முன்னாடி ஏஎன் அப்படின்னு ஷார்ட்டாக டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜாயலுகாஸ் அப்படின்னு டைப் பண்ணி இன்னும் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்றத அனுப்பிச்சிருங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி புது புது பர்சனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் வின் பண்ணவே இல்லை அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் உடனே வந்து மெசேஜ் அனுப்பலாம். புதுசாக யாராவது லிசன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜாயலுகாஸ் வழங்கக்கூடிய 250 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும். அண்ட் 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
1: சிலு சிலு வெனக்குள்ளில் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் ஆச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: சம்மர் வந்துருச்சேன் ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் Jetor.
4: Yes, Jetor order unbeatable summer offers vandachu. Buy now, pay next year. Zero VAT or zero interest. Verum 966 AED EMI per month. Select models la up to 7000 dirhams varaikum cash back nu ore offers da.
3: Also 1 million kilometer warranty um unde. Neenga beach, mountain, city ne enga ponalo inime style a unga brand new Jetor la polam.
4: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசு தொட்ட மெட்டுக்காக மிஸ்டர் அரவிந்த் மெசேஜ் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. பிரியா, அலைப்பாயுதே படத்துலேருந்து என்றென்றும் புன்னகை பாட்டு வந்து பிளே பண்ணுங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கு, இந்த பாட்டை பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா, நிஜமாவே சில பாட்டை கேட்டாலும் என்னோட மைண்ட் வந்து அப்படியே ஸ்விட்ச் போட்ட மாதிரி டக்குன்னு பிரகாசமா ஆயிடும் தெரியுமா. எல்லாமே நம்மளோட மைண்டு தான் காரணம், அவனை சரி பண்ணாலே போதுமானது. ஸோ நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு கேட்கலாம். 89.4 தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே எங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பாட்டு பிடிக்குன்றத மெசேஜும் பண்ணுவீங்க. எப்போ வேணாலும் நாங்கள் ப்ளே பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் 24/7 நம்ம தமிழ் எஃப்எம்மை கேட்டுகிட்டே இருக்கணும், ஓகேவா? அண்ட் இப்போ அவர் கேட்ட மாதிரி மனசு தொட்டமேட்டுக்காக பாட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு, ஜஸ்ட் உங்களுக்கு நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். ஜாய் லெக்காஸோட வெப்சைட் போய் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் எனி 3 கலெக்ஷன்ஸோட நேம் என்ன அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க. முக்கியமாக ஆன்சர் வேணும் எங்களுக்கு, ஓகேவா? அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி நம்ம யார்கிட்டயாவது சில விஷயத்தை பத்தி நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம், அவங்க யோசிக்கவே யோசிக்காம அட எனக்கும் நடந்திருக்குங்க, அட நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்குங்க, எப்படிங்க நம்ம எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது, வேவ்லெந்த் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒன்னாதான் வரும், ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிரச்சனை வரும்போதும் கூட எல்லாமே வந்துருது இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வரவிடாம இந்த பேரிகேட்டர்லாம் போட்டு நம்ம தடுக்க போறோம். ஸோ நீங்க இந்த ஆஃப்டர் 8-9 ஆனதுக்கு அப்புறமா உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய டைம் இல்லையா? ஸோ நான் சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன், அது உங்களுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை எனக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், நம்மளோட விஷயத்துக்கு வருவோமா? ஸோ இந்த பாடி இருக்குல்ல, நம்மளோட பாடி, இது வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறமா நம்ம சொல்கிற பேச்சை கேட்கவே கேட்காது, அது ஒரு பக்கம் போகும். என்ன எத்தனை நாள் நம்ம ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தோம், இப்போ வர வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கண்ணா பின்னா நம்ம யோசிக்கிற இந்த தாட்ஸ் தான். இந்த தாட்ஸுக்கெலாம் ஒரு எண்டு கார்டு போட போகிறோம், அது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், ஒன்னா ரெண்டா நிறைய பிரான்ச்சஸே இருக்குது, அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0586815179.
1: மேடம், ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: அப்படிங்க.

உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இப்போ ஒரு விஷயம் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, ஓகேவா? உங்களோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது? ஐயோ, அதெங்க ஒர்க் ஆகுது, அதே ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம மைண்டு வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கும் இல்லையா, கச்ச கச்ச கச்சன்னு ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்கும், ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பிரெயினை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம சும்மா விடுறது கிடையாது. அது பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமா, ஏது நடக்குது, ஏன் இப்படி மிஸ்டேக் ஆச்சு, நான் ஏன் இப்படி இருக்கேன், இந்த உலகம் ஏன் இப்படி சுற்றுது, இந்த மாதிரி நிறைய வந்து யோசிச்சுட்டு இருப்போம்ல. பட் லிசன் கேர்ஃபுல்லி, தாட்ஸ் ஆர் நாட் ரியாலிட்டி, இல்லை, தே ஆர் ஜஸ்ட் பாசிங் வெதர். ஆனால் இந்த மனசு இருக்குல்ல, அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்குது. இப்படி தான் நம்ம அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த கிளவுட்ஸ் மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த ஓவர் திங்கிங், இது எல்லாமே வரும் போகும், பட் ஸ்கை ஆல்வேஸ் ரிமைன் சேம் இல்லையா. அண்ட் தட் ஸ்கை இஸ் யூ, நம்ம இல்லையா, அஸ் அப்படின்றத நம்ம ஏன் புரிஞ்சிக்க மாட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு மிஸ்டேக் பற்றி யோசிக்கலாம், ஒரு ஃப்யூச்சர் பற்றி பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணலாம், பட் தட் டசன்ட் டிஃபைன் யூ. இல்லை, நம்மளும் வந்து மனுஷங்க தானே, நம்மளால் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா. இந்த ஒரு படத்தில் நம்ம விஜய் சார் சொல்லுவாரே, கலைஞ்சிருந்தால் தான் வீடு, அடுக்கி வச்சா அது ஒரு அடக்கு கடை அப்படின்ற மாதிரி தான் மைண்டுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் அங்கே இருக்கும். பட் நம்ம இப்படி தான் அப்படின்னு நம்மளே நம்புறனால தான் நம்மளை எல்லாரும் ஈஸியாக ஏமாற்றி போயிடுறாங்க. ஸோ சிம்பிள் லைன் தான், ஐ எம் நாட் மை தாட்ஸ், ஐ எம் த ஒன் ஹூ சீம்ஸ் தெம் அப்படின்னு ஒரே ஒரு தடவை நம்ம நினச்சி பார்த்தோம்னால போதும், எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் நம்ம டீல் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம பண்ண மாட்டோம், இனிமேல் நம்ம பண்ணுவோம். இப்போது இமேஜின் பண்ணுங்கள், உங்களோட மைண்ட் வந்து ஒரு ரூம் மாதிரி, சரியா, நீங்கள் இருக்கீங்க இல்லையா அந்த ரூம் மாதிரி, அது இந்த தாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு கெஸ்ட் மாதிரி. சில நேரங்களில் பயங்கரமாக நான் சொன்ன மாதிரி கச்ச கச்ச கச்சான சவுண்டாக இருக்கும், சில நேரம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் தான் ஓனர், அந்த ரூமோட ஓனர். இந்த தாட்ஸ்லாம் வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கோங்க, அது வரும் போகும். ஆனால் நமக்கு அந்த பீஸ் இருக்குல்ல, மன நிம்மதி இருக்குல்ல, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்கன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த ஃப்ரைடே இந்த ஒரு ஈவினிங் இது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. நம்ம இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நமக்கு கிடச்சிருக்கு, அதை மட்டுமே பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு தோணுச்சு, அவ்வளவு தான். அது இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துகிட்டே இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: Gold வாங்குறதுக்கு right place அன்ன தங்கம் golden diamonds. இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா June 12th release ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான family tickets win பண்ணலாம். அன்ன தங்கம் golden diamonds, Karama Center, Dubai.

ஒரு பாட்டு இருக்குல்ல, எங்கே நிம்மதி அப்படின்னு, ஞாபகம் இருக்கா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இப்போ கொஞ்சம் உண்மையை பேசலாமா? நம்ம சொசைட்டியில் ஒரு சைலண்டான ப்ரெஷர் இருக்குது, அதை டெய்லி நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன தெரியுமா? ஆல்வேஸ் பி ப்ரொடக்டிவ், ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங், ஆல்வேஸ் பி ஓகே, பட் நோபடி இஸ் ஆல்வேஸ் ஓகே. அதான் உண்மை, ஆனால் யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட பளிச்சுன்னு சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஆர் அலோவ் டு ரெஸ்ட் வித்தவுட் கில்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஏன்னா அது நம்ம வந்து ரெஸ்ட் வேணுன்றதுக்காக யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் கடுமையாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உங்களோட பாடி அண்ட் மைண்டுக்கு ரெஸ்ட்டு தேவை. ரெஸ்ட்னா பாடி ப்ளஸ் மைண்ட் ரீசெட் பண்ணுறது தானே இல்லையா? இப்போ நம்மளோட ஃபோனோட பேட்டரி வந்து லோ ஆகிடுச்சு, என்ன பண்ணுவோம்? தப்புன்னு வந்து சார்ஜ் போட்டு வச்சுருவோம், கொஞ்சம் நேரம் நீ சார்ஜ் ஏறு அப்படின்னு. ஒரு 99% வந்ததுக்கப்புறம் தான் அந்த சார்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கே நமக்கு மனசு வரும், இல்லைனா மனசே வராது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபோனுக்கு, ஃபோன் மேலே வைக்கிற அக்கறை கூட நம்ம பாடி மேலேயும் மைண்டு மேலேயும் நம்ம வைக்க மாட்டுறோமே அப்படின்றதாங்க அந்த உண்மை இல்லையா? ஸோ அது வந்து வீக்னஸ் கிடையாது இல்லை, இட்ஸ் அ ரைட் டெசிஷன். ஸோ சேம் நமக்கும் அதே தான் பொருந்தும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில நேரங்களில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாஸ் பட்டன் இருக்குல்ல, அது கண்டிப்பாக வேணும். விடாமல் ஓடிட்டே இருந்தால் இந்த டிவியெல்லாம் வெடிச்சு போயிடும்ல, அந்த மாதிரி தான் நம்மளோட மைண்டுமே. ஸோ இஃப் யூ ஃபீல் லாஸ்ட், ஸ்டாப் ஃபார் அ மூமெண்ட், கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். ஓ லீவ்லாம் வரப்போது, உங்களுக்குன்னு அந்த டைமை வந்து ஒதுக்குங்க, உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள், உங்களோட பீஸ்க்காக வந்து செலவுன, உங்களுக்காக அந்த டைமை செலவு பண்ணுங்கள் அப்படின்றதான் நான் சொல்ல வந்த விஷயம். அண்ட் நத்திங் வில் பிரேக், நீங்கள் ரீசெட் மட்டும் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவீங்க, இன்னும் கொஞ்சம் மைண்டுக்கு நிறையா க்ரியேட்டிவான விஷயங்கள் வந்து யோசிக்க தோணும், ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண தோணும். ஸோ இப்போது பெர்மிஷன் கொடுங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு பெர்மிஷன் வந்து கொடுங்க. I don't need rest. I deserve it. I no need to earn rest. I deserve it. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகே, யாருக்கு கேட்டாலும் உங்களுக்குலாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு ரெஸ்ட் வேணும் டாட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. உங்களோட மைண்ட் சில நேரத்தில் சொல்லும்ல, கேட்கும்ல, நான் சேஃபாக இருக்கேனா இல்லையான்னு. ஆக்சுவலி நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பதட்டம் அது வந்து உங்களை யோசிக்க வச்சு உங்களை டென்ஷன் ஆக்கி விட்டு அதை அழகு பார்க்கவும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் இல்லையா. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே இல்லை, உங்கள் மிஸ்டேக்ஸை வந்து குத்தி காமிக்கிறதுக்கு யாரும் இங்கே இல்லை, நம்மளே ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் திஸ் மூமெண்ட் உங்களை சுற்றி நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் போயிட்டே இருக்கும்போது இந்த டிராஃபிக் சவுண்டு கேட்கும், இந்த விண்டோட சவுண்டு கேட்கும், ரேடியோட சவுண்டு கேட்கும், அந்த ரேடியோக்குள்ளே பேசிகிட்டு இருக்க என் வாய்ஸ் வந்து கேட்கும், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க, இது எல்லாமே வந்து கேட்கும் இல்லையா. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையவே கிடையாது, பட் இதுதான் கிரவுண்டிங். நீங்கள் ஒரு திங் வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்கள், மோஸ்ட் ஃபியர்ஸ் ஆர் நாட் ஹேப்பனிங் ரைட் நோ, தே ஆர் ஜஸ்ட் தாட்ஸ் அபவுட் வாட் இஃப் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது தான் பயமே ஆரம்பிக்குது இல்லையா, இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் ரியாலிட்டியில் ரைட் நோ நத்திங் இஸ் அட்டாக்கிங் யூ, அதான உண்மை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பயம் எங்கேயோ ஒருத்தன் பயம் வந்து டீ குடிச்சிட்டு இருப்பான், தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு அவனை கூப்பிட்டு பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறதும் நம்ம தான். நத்திங் இஸ் பிரேக்கிங் யூ, நம்ம இங்கே தான் வந்து இருக்கோம் அண்ட் நம்ம சேஃபாக தான் இருக்கோம். ஸோ உங்களோட மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா இன்னைக்கு? லெட் யுவர் பாடி ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்கள் யாருக்குமே வந்துட்டு ஒரு டைம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ரிலாக்ஸ் பண்ணுங்கள் பாஸ், ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. சும்மா ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா இருங்கண்ணா. எப்படி ஹாப்பியா இருக்குது? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆக்சுவலி ரீசன் இருக்கு, என்ன தெரியுமா? இப்போ நம்மக்கிட்டே நிறைய குட் மெமரிஸ் இருக்கு. இப்போ நினைச்சா கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இப்போ நினைச்சா கூட வந்து சிரிப்பு வரும், தெரியுமா? அதெல்லாம் நான் நினச்சி பார்க்காம சம்மந்தமே இல்லாமல் ஏதோ சில விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்ருப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு காமெடி சீன் வந்து நம்ம டிவியில் பார்த்துட்ருக்கோம். அதை பல வருஷமாக பார்த்துருப்போம். எல்லா டயலாகும் மனப்படமாக தெரியும். அடுத்து என்ன கவுண்டர் கொடுக்க போகிறோன்னு தெரியும். பட் ஸ்டில் அதை உட்காந்து ரசிக்கிறோம்ல. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே. இந்த டிவியில் பார்க்குற விஷயங்கள்லாம் நமக்கு போர் அடிக்க மாட்டேங்குது. நம்ம லைஃப்பில் நடந்து மட்டும் நமக்கு போர் அடிச்சிருமா? கிடையாது இல்லை. ஸோ நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்களை நோக்கி டைவர்ட் பண்ணி திசை திருப்பி விட்டு கொஞ்சம் நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருப்போம். ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு யாருக்காவது கொடுத்த, ஐ மீன் உங்களுக்கு வந்த காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், அதை நினச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாகிட்டு அப்புறம் நீங்கள் தூங்கி பாருங்களேன், வேற லெவலில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. பொறுமையாக இந்த புக்கு படிக்கிறது, நான் சொன்ன மாதிரி நிறைய அழகான மெமரிஸ் பற்றி திங்க் பண்ணி பார்க்குறது. ரொம்ப வருஷமாக கால் பண்ணுறேன்னு சொல்லி சில பேர் நீங்கள் சீட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நிஜமாகவே கால் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட் என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் தான் பிரியா. அப்புறங்க நீங்களும் வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டீங்கல்ல, குட் குட். நல்லா சாப்பிட்டுட்டு சமத்தா வந்து தூங்குங்க. வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணிருங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிருங்க. அவங்கலாம் சீக்கிரம் தூங்கியிருப்பாங்க, நம்மள மாதிரி கிடையாது. அண்ட் எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நாளைக்கு, இல்லை இந்த டூ டேஸில் வரப்போகிற ஹாலிடேஸில் எங்கே நீங்கள் பிளான் பண்ணாலும் உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் டேக் கேர், ஓகேவா? உங்களோட நலன் கருதி. அண்ட் வரப்போகிற டேஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுது. அண்ட் இப்போது சமத்தா தூங்குங்க, ஓகேவா? நம்ம 89.4 தமிழ்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மூவிலாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெறும் பாட்டு மட்டுமே கேட்டு அப்படியே இந்த கனவு லோகத்திலேயே ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம தமிழ்மோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. போத் ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது, ஐஃபோன்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கே போனாலும் அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே வந்து நீங்கள் போகலாம், ஓகேவா? அண்ட் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல்னு ஒரு பொண்ணு இருக்குது இன்ஸ்டாகிராமில், நான் தான். அங்கே வந்துட்டு உங்க ஷோ பற்றின ஃபீட்பேக்காக இருக்கட்டும், இல்லை பிரியா கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும் நீங்கள் நினச்சிங்கனாலும், எஸ் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கே, அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசுவோம், இன்ஸ்டாகிராமில் பேசுவோம், சரியா? இப்போ டடா, பாய், டேக் கேர், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary munite Chennai Pamal location la Pudu Villa Vlogs. Meet the team on Sunday, June 14, 10 AM to 8 PM at Park Regis Hotel, Dubai. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewellery. 40% discount on 22-carat and 18-carat gold jewellery making charges madri pala offers. Matrum Z5, inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars
2: வணக்கம் விரிவான செய்திகள் வாசிப்பவர் சுபா
1: அமீரக செய்திகள்
3: 2026 FIFA உலகக்கோப்பை போட்டிகளின் அனைத்து ஆட்டங்களையும் எமிரேட்ஸ் விமானங்களில் பயணிகள் நேரலையாக காணலாம் விமானத்தின் ICE பொழுதுபோக்கு அமைப்பின் மூலம் ரசிகர்கள் வானில் பயணிக்கும் போதே உலகக்கோப்பை பரபரப்பை அனுபவிக்க முடியும் என எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான டெலிவரி ஓட்டுநர்கள் கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெறும் வகையில் நாடு முழுவதும் 12,000 மேற்பட்ட குளிரூட்டப்பட்ட ஓய்வு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஆண்டுதோறும் மதிய நேரங்களில் வெளிப்புற பயணிகளுக்கு விதிக்கப்படும் தடையின் பொழுது ஊழியர்களுக்கு இந்த வசதி கிடைக்கும் மனித வளங்கள் மற்றும் எமிரேட்டைசேஷன் அமைச்சகம் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் இந்த முயற்சி தொடர்ந்து 4வது ஆண்டாக செயல்படுத்தப்படுகிறது மதியம் 12:30 முதல் 3 வரை நேரடி சூரிய ஒளியில் வெளிப்புற வேலை செய்வதை தடை செய்யும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மதிய நேர பணித்தடை காலத்துடன் இணைந்து இந்த ஓய்வு நிலையங்கள் June 15 முதல் September 15 வரை செயல்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமீரகத்தில் குடியிருப்பாளர்களை குறிவைத்து ICP Federal Authority for Identity, Citizenship, Customs and Port Security அதிகாரிகள் என போலியாக நடித்து கூகுள் மீட் மூலம் தகவல்களை திருடும் புதிய மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட தகவல்கள் எமிரேட்ஸ் ID மற்றும் வங்கி விவரங்களை பகிர வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்
2: மற்றொரு வாகனத்தை துரத்தி சென்று திடீரென திசை மாறி சென்ற ஓட்டுநர் ஒருவருக்கு துபாய் நீதிமன்றம் 3 சிறை தண்டனை விதித்துள்ளது என அமீரகத்தின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் நேற்று தெரிவித்தது சாலையில் மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை கடுமையாக அமல்படுத்துவதை இது மற்றொரு வழக்காக அடிக்கோடிட்டு காட்டுகிறது துபாயில் உள்ள போக்குவரத்து தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தால் அந்த வாகன ஓட்டுநருக்கு எதிராக ஒரு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த ஓட்டுநர் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி பாதிக்கப்பட்டவரின் வாகனத்தின் மீது திடீரென திசை மாறி மோதி அவரை துரத்தி வலுக்கட்டாயமாக நிறுத்தி பின்னர் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி அவரை தாக்கியதாக அந்த அமைப்பு தெளிவுபடுத்தியது அவரது ஓட்டுநர் உரிமமும் ஓராண்டுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டது
1: தமிழக செய்திகள்
3: திண்டுக்கல்லில் மோட்டார் வாகன ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் சண்முக ஆனந்த் வாகனங்களுக்கு தகுதிச் சான்று வழங்கும் பொறுப்பில் இருந்தார் அவர் லாரிக்கு தகுதிச் சான்று வழங்க லஞ்சம் கேட்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு புகார் வந்தது போலீசாரின் ஆலோசனைப்படி லாரி உரிமையாளர் லஞ்ச பணம் ₹5,800 கொண்டு சென்று வழங்கினார் அதை ஆய்வாளர் சண்முக ஆனந்த் பெற்றுக்கொண்ட போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர் இச்சம்பவத்தில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளருக்கு உதவிய மண்ணள்ளும் இயந்திர வாகனத்தின் டிரைவர் வாஜித் அலி ஹக்கீம் உள்ளிட்ட இருவரிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் முதல்வர் உட்பட 90% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் கல்லூரியின் முக்கியத்துவம் உணராத அதிகாரிகளால் சீரழிந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத கட்டடமும் பராமரிப்பில்லாத வளாகமும் இதற்கு உதாரணம் என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இக்கலையை தற்காலத்திலும் பயிற்றுவிக்க அரசு கட்டட சிற்பக்கலை கல்லூரி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த 1957 தொடங்கப்பட்டது தற்பொழுது தமிழக கலை மற்றும் பண்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம் அழிந்து வரும் பாரம்பரிய மரபு கலைகளான கோவில் கட்டட கலை மற்றும் சிற்பக்கலையை மீட்டெடுத்து மாணவர்களுக்கு முறையாக கற்றுத்தருகிறது தமிழகத்தின் பாரம்பரியமிக்க மரபு கலைகளை கற்றுக் கொடுப்பதில் முதன்மையானதாக மாறியது ஆசியாவின் ஒரே மரபு கலை கல்லூரி என்ற பெருமையையும் இது பெற்றது ஆனால் இப்போது கல்லூரியின் முக்கியத்துவம் உணராத அதிகாரிகளால் சீரழிந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் ஜாதி மத அடையாளங்களோடு கல்வி வளாகத்திற்குள் யாரும் வரக்கூடாது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார் இங்கு எதற்கும் இடம் கிடையாது சமூக நீதி ஒன்றிற்குதான் இடம் அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட கல்வியில் இன்னும் சிறப்பாக வர வேண்டும் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் நன்றாக இருக்கிறது மற்ற நாடுகளை விட சிறப்பாக வர வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளோம் பள்ளியும் கல்லூரியும் மிக முக்கியமான இடங்கள் போதையின் பாதைக்கு சென்றுவிடாமல் தடுக்க எல்லா விஷயங்களிலும் முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்தவர் மேஜர் முகுந்த் வரதராஜன். இவரது வீடு தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு தாம்பரத்தில் உள்ளது. அந்த வீட்டில் அவருடைய பெற்றோர் வசித்து வருகின்றனர். அவருக்கு இந்திய ராணுவத்தின் உயரிய விருதான அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது நினைவை போற்றும் விதமாக கிழக்கு தாம்பரத்தில் ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரி வரை செல்லும் தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்று பெயரிட மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உரிய பரிந்துரை குறிப்புடன் அனுப்பி வைக்குமாறு நகராட்சி நிர்வாக இயக்குநர் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய திமுகவினருக்கு தற்பொழுது 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோர் நள்ளிரவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2001 ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து மதுரையில் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இந்த வன்முறை குழுவை தடுக்க முயன்ற போது ஆய்வாளர் வானமாமலைக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. ரூபாய் 730 மதிப்புள்ள நீதிமன்ற சொத்துக்களை சேதப்படுத்தியது மற்றும் வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் திமுக நிர்வாகி மாறன் உள்ளிட்ட பலர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் உயிரிழந்தனர், ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். மீதமிருந்த மாறன் உள்ளிட்ட மூவருக்கு நேற்று முன்தினம் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: கடந்த ஆண்டு June 12 குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் புறப்பட்ட 1 நிமிடத்திற்குள் விபத்துக்குள்ளானது. இதில் 260 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து முடிந்து 1 ஆண்டாகும் நிலையில் இந்த குழுவினர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த 1 ஆண்டாக விபத்து தொடர்பாக தொழில்நுட்பம், நடவடிக்கை, அமைப்பு மற்றும் மனித காரணிகள் உள்ளடக்கிய விரிவான மற்றும் தீவிரமான விசாரணை நடந்து வருகிறது. சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள், தொழில்நுட்ப ஆலோசகர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் இந்த முயற்சிக்கு துணை புரிந்துள்ளனர். விமான அமைப்புகள், விமான பதிவு தகவல்கள், இயந்திரம் சார்ந்த பாகங்கள், பராமரிப்பு மற்றும் விமானத்தில் பதிவான தகவல்கள், இயந்திரம் சார்ந்த பாகங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து விசாரணை செய்வதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடந்த தர்ணாவில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கவும், பொது அமைதியை குலைக்கவும், மத நல்லிணக்கம் மற்றும் ஜனநாயக கட்டமைப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் மம்தா பானர்ஜி தவறான உரையை நிகழ்த்தினார். இதனை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை உறுதி செய்துள்ள போலீஸ் அதிகாரிகள், புகார் வந்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது, அவரின் பேச்சு விரிவாக ஆய்வு செய்யப்பட்டும் வருகிறது, வழக்கு ஆரம்ப கட்ட நிலையில் உள்ளது என தெரிவித்தனர். இது மம்தாவை குறிவைத்து அரசியல் ரீதியாக புனையப்பட்ட வழக்கு என திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அதே நேரத்தில் மற்ற எதிர்கட்சிகள் இந்த சட்டத்தை வரவேற்றுள்ளன. அசாம் நாகாலாந்து மாநில எல்லையில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கூட்டாக ஆய்வு செய்து உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. மத்திய அரசு, அசாம் மற்றும் நாகாலாந்து அரசுகள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாவது, இன்று வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை பார்க்கிறோம். இதன் மூலம் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வுக்கான சாத்திய கூறுகள் அதிகரிக்கின்றன. வளர்ச்சியடைந்த வடகிழக்கு மாநிலங்களான பிரதமர் வகுத்த கொள்கை நாட்டு மக்கள் முன்பு வைக்கப்பட்டுள்ளது. இன்று அதனை அடைவதற்கான வழியில் இருந்து ஒரு தடையை அகற்றியுள்ளோம். இன்று வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அசாம் மற்றும் நாகாலாந்து மாநில அரசுகள் கையெழுத்து போட்டு உள்ளன. அந்த பகுதிகளை தாண்டி மேலும் ஆய்வு செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக நாகாலாந்து முதல்வர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் கூறினார்.
4: மல்லிகார்ஜுன கார்கே, தருண் சுக் உட்பட 24 பேர் ராஜ்யசபா எம்பிக்களாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து மொத்தம் காலியாக உள்ள 27 ராஜ்யசபா இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதில் 24 இடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் உட்பட 24 பேர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் நீதி அரசர்களின் வெற்றிடங்களை நிரப்புவதில் ஏற்படும் தாமதம் குறித்து கவனம் செலுத்தி அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட விசேட கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் கையளிப்பு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு பேரவையின் தலைவர் என்ற ரீதியில் இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தி நீதி அரசர்களின் வெற்றிடங்களை விரைவாக நிரப்புவதற்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகரிடம் இந்த கடிதத்தின் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பகுதியை பிறப்பிடமாக கொண்ட சங்கீத் சென் தனது சமூக வலைதளங்களில் தாயக எழுச்சி பாடலை எடிட் செய்து பதிவிட்ட குற்றத்திற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவரை கைது செய்த நாள் முதல் தமிழ் தலைவர்கள் பலர் சங்கீத் சென்னை வெளியில் கொண்டு வந்து வருவதற்கான வேலைப்பாடுகளை செய்து வந்தனர். அதே சமயம் தமிழர் பகுதியில் பல இடங்களில் சங்கீத் சென் விடுதலைக்காக போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இருப்பினும் இன்று இதுகுறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் 17ஆம் தேதி வரை அவருடைய விளக்கமறியல் உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மீதான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பதில் நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையானோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டம் தொடர்பாக இக்கூட்டத்தில் பல முக்கிய முன்மொழிவுகளும் யோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் நிறுத்தி வைத்திருந்தன. ஆனால் தாக்குதலை மீண்டும் துவங்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு டிரம்பை வலியுறுத்தி வந்தார். அமெரிக்க விமானத்தை ஈரான் படைகள் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து மீண்டும் தாக்குதலை துவங்க டிரம்ப் உத்தரவிட்டார். ஈரான் எண்ணெய் வளத்தை கைப்பற்றப் போவதாகவும் அவர் கூறி வந்தார். இது தொடர்பாக அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவது என எடுத்த முடிவு குறித்தும் ஈரான் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டது என்ற முடிவு டிரம்ப் வெளியிட்டார். ஆனால் இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவுக்கு முன்கூட்டியே எதுவும் தெரிவிக்கவில்லை. பொது ஊடகங்களில் செய்தி வெளியான பிறகுதான் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது என தெரிவிக்கப்பட்டது. அதிபர் இமானுவேல் மேக்ரானின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி ஜூன் 13ஆம் தேதி தனது பிரான்ஸ் பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியும் அதிபர் மேக்ரோனும் இருதரப்பு பேச்சு நடத்துவர். இந்திய கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் கொடூரமான தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரான் அரசின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி கூறும்போது 3 இந்திய நாட்டினரை கொன்ற இந்திய வர்த்தக கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் கொடூரமான தாக்குதல்கள் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆயுத கொள்கை மற்றும் அரச கடற்கொள்ளை கொள்கைக்கு சான்றாகும். கொல்லப்பட்ட இந்திய மாலுமிகளின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்திய மக்களுக்கும் அரசிற்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார். உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாகவும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்திற்கு ஆபத்தாகவும் இருக்கும் அமெரிக்காவின் சட்டவிரோத நடத்தைக்கு சர்வதேச சமூகம் பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளரான எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனம் தற்பொழுது பொது பங்கு வெளியீட்டில் இறங்கியுள்ளது. இந்த IPO எலான் மஸ்கை முதல் ட்ரில்லியனர் என்ற சாதனையை நோக்கி கொண்டு சென்றுள்ளது. இந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் மொத்தம் 55.56 கோடி பங்குகள் ஒவ்வொன்றும் 135 அமெரிக்க டாலர் என நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு 75 பில்லியன் டாலர் நிதி திரட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 1.77 டிரில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. பங்கு சந்தை IPO வெளியீட்டிற்கு முன்னர் 780 பில்லியன் டாலராக இருந்தது. எலான் மஸ்கின் பெரும்பாலான சொத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடையதாக இருந்தது. அதன் தற்பொழுதைய மதிப்பு 866 பில்லியன் டாலர். டெஸ்லா மற்றும் அவரது நிறுவனங்களின் சொத்து மதிப்பை சேர்க்கும் பொழுது மொத்த சொத்து மதிப்பு 1.1 டிரில்லியன் டாலரை தாண்டும் என ராய்டர் மற்றும் ஃபோர்ப்ஸ் நிறுவனங்கள் கணித்துள்ளன. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் எதிரி நாட்டிற்கு உதவிய குற்றத்திற்காக தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோல் அவசர நிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியது மற்றும் வடகொரிய எல்லைக்குள் ஆளில்லா விமானங்களை அனுப்பியது தொடர்பான பல்வேறு வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் நாட்டில் ஆட்சி கவிழ்ப்புக்கு வழிவகு அணிவகுக்கும் வகையில் அவசர நிலை ராணுவ சட்டத்தை அமல்படுத்தி கிளர்ச்சியை தூண்டிய குற்றத்திற்காக சியோல் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது.
5: இன்றைய நாளுக்குரிய விரிவான செய்திகள் முடிவு பெற்றது. வணக்கம்.
6: விரிவான செய்திகள்
7: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
8: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய்,
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary munite Chennai Pammal location la Pudu Villa Vlogs. Meet the team on Sunday, June 14, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel, Dubai. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: டப்ஸா டொமே.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல.

0: समझे कैसे बुलाए तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.

Dinle.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அது
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

மாதிரி லவ்ல வந்துட்டா கேப்ப மாதிரி என்னத்த தா இது பத்து கிச்ச தன கத்திக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி மக்கவாயிருக்கா எக்கிட்ட நீ மக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டமுசா இது கழிச்சட இவன் லவ்ல கழி.

89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: se bude etune. Rolex. Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: நெருக்கி செய்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். வந்துட்டானுங்க அட்வைஸ் பண்றதுக்கு.
1: தம்பே தம்பே தம்பே, வாழ்க்கைன்னா வந்து போவோம் ஆயிரம் வம்பு, மனசுல ஏத்திக்கணும் தெம்பு, நான் சொல்றத நம்பு, நீ ஒன்ன நம்பு.

Ladies and gentlemen.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.